0: வணக்கம், இன்னும் மணி போயிட்டாகி 9 நிமிடங்கள்.
1: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுகின்றது.
0: இன்றைக்கு அனைத்துலக அளவில் அனுசரிக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி டே அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க.
1: ஆமா, இதை வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் பல்வகைமை நாள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது.
0: அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம மட்டும் வாழல இல்லையா, மற்ற உயிர்கள் எல்லாம் வாழுது இல்லையா. பறவைகள் இருக்கு, மீன்கள் இருக்கு, கோழி இருக்கு, கொச்சி இருக்கு, பூச்சி இருக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில வகை உயிரினங்கள் இருக்கு. இருக்கும் போது நம்ம மட்டும் வாழணும்னு நினைக்க கூடாது, நாமும் சேர்ந்துதான் வாழணும் அப்படின்னு நினைக்கணும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சில பேருடைய சந்திப்பு எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு.
1: இன்றைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, குறிப்பா நம்மளுடைய இந்தியர்கள் வீட்டுல எல்லாம் அதிகமா நடக்கும். ஏன்னா நம்ம பாட்டி வீட்டை பத்தி நம்ம பேசுறோம், நம்ம வீட்டுல அம்மா அதை அதிகமா பண்ணுவாங்க. எங்க உள்ள செடியெல்லாம் நம்ம வீட்டுலதான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும். எங்க போனாலும் ஏதாவது எடுத்துட்டு வந்துருவாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது எங்க இருந்தா அவ்வளவு வித்தியாசமான செடிகள், வகை வகையான செடிகள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும். அந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கா இல்ல இந்த மாதிரி எங்க வீட்டுல நடக்குதுங்க அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அழைத்து சொல்லலாம்.
0: உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எங்க வீட்டு அறிவியலாளர் அந்த வீட்டு செடியெல்லாம் எடுத்து வந்து இங்க வச்சிருவாங்க. ஆமா, அப்படின்ற சூழலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க கூப்பிடுங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம்.
1: 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: உங்கள் கதை கேட்க வணக்கம் இன்னல் காத்துட்டே இருக்கு. ஒரு சின்ன மழை துளியோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க சின்ன சின்ன மழை துளிகள். இன்றைக்கு நம்ம வந்து உயிரினங்களுடைய பல் வகை தன்மை இதை பத்தி எல்லாம் பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: எங்க உள்ள செடியெல்லாம் உங்க வீட்டுலதான் இருக்கா, நீங்க தான் அழைக்கணும் இன்றைக்கு வணக்கம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: நம்ம கூட பேசுறதுக்காக தோகை லட்சுமி வந்திருக்காங்க. நல்ல பெயர் இவங்களுக்கு. கேப்போம் வீட்டுல யாரு இதை பண்ணிட்டு இருக்கானு.
2: என்னோட வீட்டுல வந்துட்டு அம்மாதான் செய்வாங்க இதை. அம்மாக்கு வந்து இந்த கார்டனிங் செடி பூ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ எங்க ஒரு உறவினர் வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு சாலை இந்த ஓரத்துல இருந்தாலும் சரி, அது வந்து எப்படியாவது எடுக்கணும்னு பாப்பாங்க.
0: முழுமூச்சு அம்மா இறங்குறாங்களா, நீங்க இறங்குறீங்களா?
2: இல்ல நம்ம வந்து உதவி செய்வோம், வாங்கி குடுக்கறது அது வரைனா. ஆனா அம்மாக்கு வந்துட்டு செடி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பூ பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்ப அப்பா வந்து சாலையில போறப்ப கூட அவங்கருவாங்கன்னா அந்த பூ எப்படியாவது எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. இது மாதிரி சொல்லி இப்ப இடையில வந்துட்டு ஒரு அபூர்வமான ஒரு பூ வந்து கிழித்து இருக்காங்க. பூ அப்படின்னா அது காலையில வெள்ளையா இருக்கும். சோ அது நண்பர்களுக்கு எல்லாமே வந்துட்டு குடுப்பாங்க. அத வந்து குடுத்தவனே அப்ப மத்தவங்க கேக்குறாங்களே அந்த செடி எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா அதை குடுப்பாங்க. அந்த பூச்சி அவங்களுக்கு பிடிச்ச பூச்செடியை வந்துட்டு அப்பா வெட்டிட்டாரோ அது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா அவங்களுக்கு ரொம்ப கோபம்.
1: வீட்டுல பிரச்சனை இருக்கு.
2: எல்லாருக்கும் எதோ பிரச்சனைனா அம்மாவுக்கு வந்து பூச்செடி மேல யாரும் கை வைக்க கூடாது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த பூக்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கோர்த்து அந்த சாமிக்கு போடுறதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அது ஒரு மன நிறைவு. அது அது அவங்களுக்கு பிடிச்சது இல்ல. அப்பா கிட்ட சொல்லுங்க, யாருக்கிட்ட வேணாலும் பகைச்சிக்கங்கப்பா, அம்மா கிட்ட பூக்காக மட்டும் பகைச்சிக்காதீங்கன்னு.
2: ஒரு வாட்டி அது மாதிரி பூவை வெட்டி அப்பா கிட்ட அவங்க பேசல ஒரு நாளைக்கு.
0: ஐயோ,
2: அந்த பூச்செடி பக்கமே போக
0: பரவாயில்லமான்றா.
2: ஏன்னா ஏன்னா வீட்டை சுத்தி இடம் இருக்கும். சோ அதனால அம்மாக்கு வந்து இந்த பூக்கள் நடுறது பூச்செடி நடுறதுன்னா வந்து ரொம்ப ஆர்வம்.
0: சரி சரி, நன்றி நன்றி தோகை.
2: ஓகே, நன்றி தேவிகா.

0: இந்த ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னுவாங்களே,
1: சரி
0: அந்த மாதிரி தெய்வம் வந்து இந்த காலத்துக்கு ஏத்த ட்ரெண்ட்லயும் வரக்கூடிய ஆட்கள் இருக்கிறது அப்படின்றதான் இந்த படத்துல வந்து காட்டியிருந்தாங்க.
1: வித்தியாசமான கதாபாத்திரம் வேற ஆயிடுச்சு.
0: கருப்பு படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டிருந்தோம், உனக்கும் இன்னும் இல்ல இன்றைக்கு நம்ம வந்துட்டு ஒரு நாளை அனுசரிச்சிட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, ஆக உயிரியல் பல்வகமை நாள் இது வந்து அனுசரிக்கப்படுகின்றது. இதுல என்னன்னா, எங்க இருக்கிற செடியெல்லாம் உங்க வீட்டுலதான் இருக்குமா அப்படின்னு நம்ம நேர்களை கேட்டிருந்தோம்.
0: பானு வந்திருக்காங்க,
1: தலையில விழுந்துடும் வைக்காம இருக்காரு மரத்தை.
2: அந்த துரியான் மரத்துக்கு வைக்கிறதுக்கு கூட இப்ப இடம் பாத்துட்டு இருக்காரு, எங்கேயாச்சும் கொண்டு போய் நட்டு வச்சிருந்தோம், ஏதாவது ஒரு இடம் பாக்கணும்.
0: என்ன இந்த மாதிரி செய்யறாரு? இப்ப என்னென்ன செடி எல்லாம் இருக்கு வீட்டுல, என்னென்ன மரம் வச்சிருக்கீங்க?
2: இப்போதைக்கு வந்துட்டு ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து பிளாட்ல அபார்ட்மெண்ட், அபார்ட்மெண்ட்லயே வந்துட்டு துளசி, அப்புறம் கற்பூரவள்ளி, அப்புறம் மிளகா செடி, அப்புறம் இருக்கிற மாங்காய் எல்லாம் என்னென்னமோ போட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி செடி வர வச்சுட்டாரு.
0: எப்படிங்க மாமரம் வச்சீங்க?
2: அந்த செடி மாதிரி வந்துட்டோட அவர் எடுத்துட்டு போயிட்டு அவங்க சிஸ்டர் லா வீடு வந்துட்டு, எங்க சிஸ்டர் லா வீடு வந்து லேண்டட், அங்க எடுத்துட்டு போய் ஃபுல்லா நட்டு வைக்கிற மாதிரி. இப்ப டூரியன் மரம் அங்க நட்டு வைக்கிறதுக்கு இப்ப வேற பாத்துட்டு இருக்காரு.
1: அதாவது அவர் வீட்டுல இல்ல, அவ தங்கச்சி வீட்டுல நடப்போறாரா?
0: என்னங்க இது, அவங்க ஒத்துக்கிறாங்க இதுக்கெல்லாம்? என்ன பண்றது, வேற வழி இல்லையே, கூட பிறந்துட்டுமே.
2: அக்கா வீட்டுல இப்ப வந்துட்டு ஒரு பூ செடி எல்லாம் நட்டு, ஒரு சின்ன லேண்ட்ல வந்துட்டு ஒரு இதெல்லாம் நட்டு, பூ மரம் அந்த மொட்டு பூ இருக்கு நட்டு, அப்ப அது வேற இப்ப அது ஒரு பிசினஸ் ஓடிட்டு இருக்கு.
0: பரவாயில்ல, வியாபாரம் ஆக்கிட்டாரு பாருங்க.
2: அது அது வந்து டெய்லி அதை வேற போய் பிரிக்கிறதுக்கு பிள்ளைகளை வேற கூட்டிட்டு வருவாரு.
1: அப்படியே கடுகு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அது மாதிரி கொஞ்சம் கீரை வகையில சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலக்கெடுத்து ரொம்ப நல்லதுங்க.
0: நீங்க சந்தைக்கு போறதே இல்ல போல, எல்லாம் அங்கேயே பாத்துக்கிறது போல.
2: பச்சை மஞ்சள் கூட இருக்கே,
0: அப்புறம் என்ன கவலை, நாங்களும் அங்கதான் வந்தா ஆகணும் போல. கைராசிக்காரர் போல
1: கணவர் பேரை மட்டும் சொல்லுங்க.
0: சிவபிரகாஷா, உங்களை தேடிதான் வரணும். ஏன் நாங்க துரியான் மட்டும் எப்ப காய்க்குதுன்னு சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து சேர்றோம்.
1: தப்பா எடுத்துக்காதீங்க, மண்டை பத்திரம்.

0: வணக்கம். மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு ஓய்வு எடுத்தாலும் சரி, இல்ல பற்றாக்குறையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது சில பேருக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும். இந்த சோர்வு காரணம் என்னன்னா, உடல் நல்லா ஓய்வு எடுத்தாலும் நம்ம மனநிலை வந்து ஓய்வு எடுக்காது. சில நேரம் பல சிந்தனைகள் இருக்கும், பல விஷயங்களை முடிக்கணுமே, இதை இந்த நேரம் கெடுக்கு, இதை முடிக்கணுமே, ரொம்ப கடமைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சோர்வுக்கு எவ்வளோ தூங்கினாலும் பத்தாது. சில ஆளுங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து தூக்கம் மாத்திரை எடுத்துக்கூடியும் அது பத்தாது. அதனால உங்களுக்கு வந்து இந்த சோர்வை தீர்க்கிறது வந்து இந்த மனநிலை தான் காரணம். ஏன்னா மனநிலை வந்து ஓய்வு எடுக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்களோட பிடிச்சமான விஷயம், அதாவது நீங்க இந்த விஷயத்தை எப்படி வேணாலும் பண்ணலாம், அதை எப்படி நீங்க பலமா இருக்கு, அது எந்தன்னு நீங்க தேடணும். அந்த விஷயத்தை வந்து எப்பெல்லாம் நீங்க பண்றீங்களோ உலகத்தையும் மறந்து பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். சில நேரம் அது வந்து கால்நடையா இருக்கலாம், இல்ல நண்பர்களோட உட்கார்ந்து கதை பேசுறதா இருக்கலாம், இல்ல ஒரு பாட்டு பாடலாம், இல்லாட்டி ஒரு காமெடி சீரீஸ் பார்க்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சில நேரம் யாருமே இல்லாத இடத்துல நீங்க பாட்டு நின்றுட்டு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதியான தியானம் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து இதுதான் உங்களை வந்து உங்களுக்கு நீங்களே ஒதுக்குற நேரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் அதை தேடிங்க. அதை தேடும் போது என்ன செய்யுங்க, ஒரு வாட்டி செய்யாதீங்க. அது வந்து உங்க வாழ்க்கையில யாரை நீங்க ரொம்ப ரொம்ப மதிக்கிறீங்களோ, ரொம்ப ரொம்ப பெரிய விஐபியை பார்க்க போறீங்கன்னு நினைச்சிட்டு அந்த ஒவ்வொரு நாளும் மீட்டிங் திஸ் விஐபி அப்படின்ட்டு உங்க கலண்டர்ல போட்டுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒதுக்கிட்டு உங்களுக்காண்டி தான் அந்த விஐபி, நீங்க தான் அந்த விஐபி, அதுக்குன்னு ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்க மனநிலை வந்து சோர்வு இல்லாம அமைதியாகி அது வந்து மறுபடியும் உற்சாகத்துக்கு உள்ள வழி வரும். இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குறீங்கன்னு மட்டும் முக்கியம் இல்லை, உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை உற்சாகத்தோட எல்லா விஷயங்களும் செயல்படுறதுக்கு தெம்பாக இருக்கும். உங்களுக்கு அதுதான் ஒரு தூண்டுகோலா இருக்கும். நம்பிக்கைக்கும் அதுதான் காரணம். உங்களோட பயத்தை போக்குறதுக்கும் அதுதான் காரணம். உங்களோட வெற்றிக்கும் அதுதான் காரணம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0107-279-1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். இன்றைக்கு பயோடைவர்சிட்டி, அதை பத்தி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: ஆமா, அந்த May 22 ஒவ்வொரு வருடமும் இந்த உயிரியல் பல் வகைமை நாள் வந்து அனுசரிக்கப்படுகின்றது. எதுக்கு அப்படின்னா, இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை, எல்லாமே நமது பொறுப்பு, இது நமக்கானது அப்படின்ற முக்கியமான வலியுறுத்தலுக்காக.
1: உலகத்திலே அதிகமான பல் வகை உயிரலை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல நம்ம மலேசியாவும் இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு ரொம்ப பெருமையான ஒன்று. ஆனால் எப்படி அதை பாதுகாக்கிறோம் அப்படின்றது தான் இங்க கேள்விக்குறியான ஒன்று. நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பிட்டு சில விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க மோகன். அதுல வந்துட்டு இந்த மலேயன் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலேயன் புலி இருக்கு இல்லையா?
2: ஆமா.
1: அது அதற்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஓராங்குத்தான், அதுக்கப்புறம் ரஃப்லீசியா பூ, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமன்னுகாரா பூங்கா இருக்கு இல்லையா, இதெல்லாம் உலக அளவில் பிரசித்தி பெற்றவை அப்படின்னு மலேசியாவை அடையாளம் காட்டுது.
2: பல துறைகள் வந்து இதை கவனிப்பதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் செயல்பட்டு வருது. அதுல ஆய்வுகளும் நடத்தக்கூடிய துறைகளும் இருக்கு.
1: சரிங்க, அந்த மாதிரி இன்றைக்கு வந்து பூச்சியியல் அப்படின்ற ஒரு துறையை பற்றி நம்ம கொஞ்சம் லேசா தெரிஞ்சுக்க போறோம். இந்த துறை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பூச்சி வகைகள்லாம் இருக்குல்ல, நம்ம வேணான்னு தள்ளி போவோம் இல்லையா, அது சம்பந்தமான ஆய்வுகளை நடத்தக்கூடியது. ஏற்கனவே ஒரு முறை வந்து சபா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய நிபுணர் டாக்டர் ஹோமாதேவி கிட்ட இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இப்போ இன்றைக்கு இந்த நீங்க சொன்னீங்க உயிரியல் பல் வகைமை நாள் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி அவங்க கிட்ட கேட்டிருக்கோம். என்ன சொல்றாங்கன்னு வாங்க கேட்கலாம். நிலைமையில எப்படி இருக்கு சபால? இங்க கொஞ்சம் வெயில் காலம் திரும்பி வந்துருச்சு, மழையை பார்க்க முடியல ஒரு வாரமா டாக்டர். அங்க எப்படி டாக்டர்?
3: இங்க
1: ஒருத்தவங்களுக்கு புரியற மாதிரி சொல்றது டாக்டர்.
3: ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா பயோடைவர்சிட்டி வந்து நம்மள சுத்தி என்னதான் இருக்கு, லிவிங் ஆர்கனிசம், செடிகள், மரங்கள், மீன்கள், பறவைகள் எல்லாமே இருக்குல்ல, மண்ணில கூட அந்த மைக்ரோ ஆர்கனிசம், இது எல்லாமே பயோடைவர்சிட்டி தான், உயிரினங்கள், அது எல்லாமே பயோடைவர்சிட்டி. சோ அதுல வந்து மூணு வகை இருக்கு, ஜெனெட்டிக் பயோடைவர்சிட்டி, ஸ்பீஷிஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் இக்கோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி. சோ ஜெனெட்டிக்னாக்கா இட்ஸ் லுக்ஸ் மோர் ஆன் தி வெரைட்டிஸ், மரபணு பல் வகைமை. ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அது உயிரின், அது பறவை பாக்குறீங்கல்ல, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ், மீன் எல்லாம் பாக்குறோம், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் இருக்கு, அது வந்து ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இக்கோசிஸ்டம் வந்து சுத்தி இருக்கிற டிஃபரெண்ட் என்வாயர்மெண்ட்.
1: அப்படி பார்க்கும்போது இந்த சுற்றுச்சூழலோட ஒருங்கிணைந்து வாழ்வதை தான் இந்த பயோடைவர்சிட்டி, அதாவது பல்வகை உயிரினங்களோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை முறையே காட்டுது.
2: சரி, ஆமா, அதனால அதை பற்றி இன்னும் விரிவா நாமுமே தெரிஞ்சுக்குவோம். இதற்கிடையில ஒரு விஷயமான முக்கியமான விஷயம் வந்து சொல்லி ஆகணும். 9 மணிக்கு மேல ஒரு சந்திப்பு இடம்பெற போகுது தெய்வீகர். படிவம் 4, படிவம் 5 மாணவர்கள் குறிப்பா அந்த கணிதம் பாடத்துல வந்து அவங்க இன்னும் வந்து அவங்க மேம்படுத்தணும், அதை பற்றி இன்னும் சரியாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை பற்றிய முக்கியமான சில தகவல்களை சொல்றதுக்காக ஒருத்தர் வரப்போறாரு.
1: ஆமா, ஆசிரியர் ஒருத்தர்கிட்ட பேச போறோம். என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மோகன், இது சார்ந்த இன்னொரு துறை இருக்கு, அதுல பணியாற்றக்கூடிய ஹேமராஜ் கிட்ட பேச போறோம். அந்த சந்திப்பையும் கேட்க தொடர்ந்து காத்திருங்க.
2: இது வணக்கம் மின்னல்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: சிக்யூட் ஆக்டிவேட் காலேஜ் SPM முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? டிவேட் கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் சிக்யூட் ஆக்டிவேட் காலேஜ். 1-3-3-3-1-1-4-5-6 கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? RTM கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01-09-7-29-19.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: கபில் கபில நீ நான் அந்த பாடல் தான் பாடி இருந்தாரு. வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு பல்வகை உயிரினங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தை நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கணும், இதை பற்றிய ஒரு நாள் விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய தினம். அது பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பயோடைவர்சிட்டி டே அப்படின்னு கொஞ்சம் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் விவரங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும்.
1: மற்றும் ஒரு சந்திப்பு வந்து இடம்பெறவிருக்கின்றது. முக்கியமா அந்த அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது நீர் உயிரின வளர்ப்பு துறை அப்படின்ற பிரத்யேகமான ஒரு துறை ஒண்ணு செயல்பட்டு வருது.
0: இதுல படிச்சு டிப்ளமா பட்டம் எடுத்திருக்கக்கூடிய ஹேமராஜ் கிட்ட தான் நம்ம வந்து பேச போறோம். இப்போ வந்து அவர் முடிச்சிட்டு அடுத்து அவருடைய நகரதலுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. இந்த துறை சார்ந்த விவரங்கள் நிச்சயமா உங்களே யோசிக்க வைக்க வகையில இருக்க போது இந்த சந்திப்பு. நீங்களும் கேளுங்க ஹேமராஜ், இந்த துறையில படிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, தேடல்களை தேடி காட்டு பக்கமா இந்த செடி கொடி பக்கமா அந்த மாதிரி போற மாதிரி நீங்க வந்து மீன் அப்புறம் உயிரினங்கள் அப்படின்னு தேடி போகக்கூடியவங்களா இருப்பீங்களா ஹேமராஜ்?
2: எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமா, மோஸ்ட்லி மனிதர்கள் கூட கான்டாக்ட்ல இருக்கிறதோட மிருகன் கூட அதிகமா இருக்கலாம். அப்ப நானும் அமைதியா அப்படியே, பட் வேலைன்னு வரமோ வேலையில அவ்வளவு இருக்காது.
0: என்னவா இருக்கும் உங்களோட வேலை? இப்ப நீங்க வந்து அக்வா கல்ச்சர் டிப்ளமா அதுல தானே செஞ்சிருக்கீங்கல்ல?
2: ஆமா.
0: சோ என்ன என்ன என்ன சம்பந்தப்பட்டது, எப்படி இருக்கும் உங்களோட வேலை?
2: சோ அக்வா கல்ச்சர்னு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து லேண்ட்ல உள்ள மிருகத்தை பத்தி எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. மோஸ்ட்லி அக்வாட்டிக் கிரீச்சர்ஸ் தான் இருக்கும். சோ உதாரணத்துக்கு அது எப்படி பிரீட் பண்றது, அதோட டிசீஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அதோட நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், அது இதெல்லாம் வரும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லி தருவாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாம மற்ற துறையும் அதுல வந்து கொஞ்சம் கொலாபரேட் பண்ணி, லைக் இந்த ஃபுட் நியூட்ரிஷன், ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சொல்லி தருவாங்க.
1: சரி, இப்போ எத்தனோ துறைகள்லாம் இருக்குல்ல, சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு இந்த துறை மேல முன்னே ஆர்வம் வந்துச்சா, இல்ல உங்களுக்கு இந்த மீன்கள் இந்த மாதிரி கடல் சார் உயிரினங்கள் மேல முன்னே ஆர்வம் வந்துச்சா, எப்படி இது நடந்துச்சு?
2: எனக்கு 25 வயசுல இருந்து மிருகங்கள் நான் பிடிக்கும். மோஸ்ட்லி இந்த பூனை நாய் எல்லாம் இல்லாம ரெப்டைல்ஸும் மீன்களும் தான் ரொம்ப பிடிக்கும். அதே துறையில அப்படியே சின்ன வயசுல இருந்து அதுலயேதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
0: இப்ப எதெல்லாம் ஊர்ந்து போதோ அதெல்லாம் பார்த்தா நீங்க தேடி போவீங்களா?
2: ஆமா.
1: நீங்க முதல்ல பக்கம் போவீங்களா? என்ன
0: பிராணிகளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்?
2: நகரமாட்டாங்க. அது தெரிஞ்சு அது எப்படி டேண்டில் பண்ண தெரிஞ்சா அது கிடைக்காது.
0: என்ன நடக்கும்
2: மோஸ்ட்லி எல்லா மீனும் இறந்துடும். ஏன்னா அதுங்களோட வாட்டர் குவாலிட்டி லெவலோ அந்த சாலினிட்டி லெவல்லாம் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னும் சில மீன்கள் வந்து அதனால எடுத்தது லைக் போக போக அடாப்ட் பண்ண வைக்க முடியும். இப்ப இந்த மோஸ்ட்லி சொல்லணும்னா இந்த இன்வெர்சிஸ், மலேசியால இன்வெர்சிஸா இருக்கிற சில மீன்கள், இந்த திலாப்பியா அந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து ரெண்டு தண்ணியிலயும் இருக்க முடியும். அதனால உப்பு தண்ணியிலயும் வாழ முடியும், ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்க முடியும். பாத்தீங்கன்னா இங்க கிளாங் சைட்லயோ கேல் சைட்லயோ திலாப்பியா நிறைய கிடைக்கும். அதே நேரத்துல பிணங்களை வந்து இந்த பிங்கையில இந்த பிரக்கிஷ் வாட்டர் சைட்ல இந்த உப்பு தண்ணிலயோ பார்த்தா ஸ்டீல் திலாப்பியா எல்லாம் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. சோ அத பாத்தீங்கன்னா அதனால அடாப்ட் பண்ணிக்க முடியும் நிறைய இடத்த.
1: நாடுக்கு நாடு இந்த மீன் வளர்ப்புன்றது மாறுபடுமா ஐயா? இப்போ மீன் வகைகள்லாம் இப்ப நம்ம நாட்டுல ஒரு வகை மீன் இருக்கும், இது வேற நாட்டுல இருக்குமா இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்குமா?
2: ஆமா, நம்ம நாட்டுக்குன்னு சில மீன்கள் இருக்கு, அதே மாதிரி வெளிநாட்டுன்னு சில மீன் இருக்கு. ஆனா இப்ப பொருளாதாரம் வளர்றதுக்காக வந்து அங்கிருந்து இங்க மீன் மாற்றுறதோ இங்க இருந்து அங்க ஏற்றுமதி பண்றது அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம மலேசியா சுத்தி அதிகமான இப்ப மோஸ்ட்லி ஏசியாலே வந்து இந்த திலாப்பியா, இக்கன் களி அந்த மாதிரிதான் கிடைக்குது.
0: இப்ப நம்முடைய நாட்டு மீன் வகைகள்னா எது சொல்லுவீங்க?
2: நம்ம நாட்டுலன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் வந்து செபாராவ், இக்கன் செபாராவ், இந்த ஹம்பாலா பாப்பா சொல்லுவாங்க, இக்கன் கல்லா, தெங்கா, இக்கன் தாப்பா, நிறைய நிறைய மீன்கள் இருக்கணும்.
0: இப்போ இதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்படுதா ஹேமராஜ்?
2: அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய எடுத்துருக்காங்க. இப்ப மோஸ்ட்லி ஓப்பனா எனக்கு பார்த்ததுன்னா பகாங்களை இன்னும் அதனால நல்லா பாதுகாப்பா வச்சிருக்காங்க. நான் பார்த்திருக்கோம்
0: உங்களோட வேலையும் அது சார்ந்துதான் இருக்குமா?
2: நிறைய
0: வாய்ப்புகள் இருக்கா ஹேம்ராஜ்?
2: நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்ல. மீனை பத்தி பிடிச்சா மீனை பத்தி தான் வேலை செய்யணும் அவசியம் இல்லை. இப்ப நானே அதை பத்தி வேலை செய்யறது இல்ல. இதை படிச்சுட்டு மிருகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம், உணவு இந்த பறிமுகம் செய்யலாம், அதை பத்தி வேலைகள் செய்யலாம், நிறைய இப்ப கஷ்டம்ல கூட வேலை செய்யலாம், நிறைய இடம் இருக்கு.
0: ஓ, அப்பனா எங்கெல்லாம் இந்த உயிரினங்கள் பிராணிகள் போய் சேர்கிறதோ எங்கெல்லாம் இருக்கோ அது சார்ந்த இடத்துல எல்லாம் உங்களால வேலை செய்ய முடியும்.
2: ஈவன் இப்ப அந்த பிராணிகளை வச்சு செய்யற சாப்பாடு, இப்ப மீன் வச்சு கேன் ஃபுட்ஸ், அதுல கூட
0: நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுலயுமே வந்து உங்க பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்ல நீங்க கூட இதுல இருக்கலாம் இணையலாம் அப்படின்னு ஒரு சொல்லும் போது தெரியுது. ரொம்ப நன்றி ஹேமன் ராஜ். ஓகே, ரொம்ப நன்றி. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து ஆர்வம் இருக்கும் மிருகங்கள்னா, பட் ஆனா அவங்க இருக்கிற என்வாயன்மெண்ட் படியோ இல்ல அவங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் அதை தாண்டி இப்ப யாருக்காவது அந்த உண்மையாக
2: அனிமல்ஸ் பத்தியோ இந்த பயோடைவர்சிட்டிய பத்தியோ ஆர்வங்கள் இருந்துச்சுன்னா அவங்க ட்ரை பண்றது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுலயும்
0: நீர் உயிரின வளர்ப்பு இந்த துறையில தான் ஒரு டிப்ளமா பெற்றிருக்காரு பட்டம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ஜூல ஒரு பணியாளரா இருக்கிறாரு. அவரு நம்ம பாக்குற பார்வையை விட வேற மாதிரி பாக்குறாரு. பாம்ப கண்டா படையை நடுங்கும் நீங்க சொல்ல, அவர் என்ன சொன்னாரு, நீங்க அதுக்கு அச்சுறுத்தலா மாறுறீங்க அதனாலதான் அப்படின்றதுதான் அவர் வலியுறுத்தினாரு.
1: அவர் பேசும்போது தெரியும் எத்தனோ துறைகள் நம்மளை சுற்றி இருக்கு. சில துறைகளை மட்டும் நம்ம பாக்காம பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி துறைகளும் அவங்க ஈடுபாடு வைக்கும் போது இன்னும் பல சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
0: மலேசியால இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்கள் இது சார்ந்த துறைகளுக்கான வாய்ப்புகளையும் வழங்குறாங்க. விண்ணப்பங்கள் எல்லாம் செய்யறீங்க இல்லையா, அடுத்த கட்ட முடிவு எடுக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. UTHM இருக்கு இல்லையா, அங்க இதை பத்தி சொல்லி கொடுக்கறாங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கல்லூரி நிகழ்ச்சியில் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுமே வந்து பேச போறாங்க. அதனால தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.
1: வணக்கம் மின்னல்.

0: கூட்டரசு நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தடத்தை தரம் உயர்த்தும் பணி ஆகஸ்டில் நிறைவடையும். 2026 முதல் 2030 வரைக்குமான தரவு பாதுகாப்பு இலக்கவியல் நம்பக வியூகம் 3 காலாண்டில் சமர்ப்பிக்கப்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். கூட்டரசு நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கான தடத்தை தரம் உயர்த்தும் திட்டம் வரும் ஆகஸ்டில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 20 மில்லியன் ரிங்கிட் செலவை உட்படுத்திய இத்திட்ட பணிகள் தற்போது 43 விழுக்காட்டை எட்டியிருப்பதாக பொதுப்பணி அமைச்சர் டெத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளின் பாதுகாப்புக்காக முழு தடத்தையும் ஒளிர செய்யும் வகையில் 6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான விளக்கு வசதிகளை பொருத்துவதையும் இந்த உயர்த்தா திட்டம் உள்ளடக்கியிருப்பதாக அவர் கூறினார். 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் இந்த நிர்மாணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. 2026-2030 தரவு பாதுகாப்பு இலக்கவியல் நம்பக வியூகம் இவ்வாண்டின் 3 காலாண்டில் சமர்ப்பிக்கப்படும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இந்த வியூகம் தற்போது இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளது. அதன் செயலாக்கத்தை திறம்பட மேற்கொள்வதை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை தயார்படுத்துவதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார். 3 காலாண்டில் அதனை தாக்கல் செய்து அதனை செயல்படுத்த பணிகளை தொடங்க இயலும் என்ற நம்பிக்கை அமைச்சர் கோவிந்த் வெளியிட்டார். உலகளாவிய விநியோக நெருக்கடியை எதிர்கொள்ளும் மலேசிய தொழில்துறைகளின் நிலைத்தன்மைக்கும் போட்டித்திறனுக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் அதன் நிறுவனங்களுடன் இணைந்து நிதியுதவி கட்டமைப்பினை மேற்கொள்கிறது. மலேசிய மேம்பாட்டு வங்கி BPMB முனைப்பின் கீழ் குறு சிறு தொழில் முனைவோருக்கு 6 கடன் நீட்சியை வழங்கும் புதிய உதவியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக துணை அமைச்சர் சிம்சிசின் குறிப்பிட்டார். காலவரையறை நிதியுதவி, சுழல் வசதிகள் உள்ளிட்ட வர்த்தகம் ஆகியவற்றை இது உள்ளடக்கியது என அவர் கூறினார். பினாங்கு முத்தியாரா இலகுரயில் தட நிர்மாணிப்பினை குறித்த ஒவ்வொரு முடிவும் கவனமான தொழில்நுட்பம், சட்டம் உள்ளிட்ட நிதி சார்ந்த பரிசீலனைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. மாநில மக்கள் வசதியான போக்குவரத்து அமைப்பினை பெறுவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. சட்ட ரீதியான ஒப்பந்த விவகாரங்களை தவிர்ப்பதற்காக ஒற்றை பரிந்துரை RFP முறையை பயன்படுத்துவதற்கான முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதற்கான செலவுகள் பினாங்கு தென் தீவுகள் திட்டம் PSI-இன் கீழ் மீட்கப்படவுள்ள 3 தீவுகளின் நிலத்தை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 21,794 பேர் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AADK-வின் சிகிச்சை மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்று குணமடைந்து வருகின்றனர். இப்பழக்கத்திற்கு ஆளான 26,852 பேரில் 81 விழுக்காட்டினர் இப்பழக்கத்திலிருந்து மீண்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் செயலாக்கப் பிரிவின் துணை தலைமை இயக்குநர் ஜைனுடின் அப்துல்லா குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை இலக்கிடப்பட்ட 40-60 விழுக்காடு வரையிலான மீட்பு விகிதத்தை இது முறியடித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அடைவு நிலை AADK-வின் சிகிச்சை முறைகள் சரியான தடத்தில் இருப்பதை மெய்ப்பித்துள்ளதாக ஜைனுடின் சொன்னார். டீசல் விலையேற்றம் நாட்டின் கட்டுமான தொழில்துறை பொருள்கள் விலையேற்றத்திற்கு வித்திட்டுள்ளது. அப்பொருள்களின் விலைகள் 20-30 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக மலேசிய வீடமைப்பு குத்தகை சங்க தலைவர் டாக்டர் முஷின் அப்துல் கனி தெரிவித்தார். இதற்கு முன் இருந்த விலையை விட தற்பொழுது அதன் விலைகள் 10-15 விழுக்காடு உயர்ந்துள்ளது. நடப்பு செலவு அதிகரிப்பு குறித்த கவலைகளை தொடர்ந்து சில பயனீட்டாளர்கள் வீட்டை நிர்மாணிப்பு திட்டங்களை ஒத்திவைப்பது உட்பட எச்சரிக்கையான அணுகுமுறையை கடைபிடித்து வருவதாக அவர் கூறினார். கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தால் வீடுகளின் விலைகளும் உயர்ந்ததாக டாக்டர் முஷின் சொன்னார். தலைநகர் புக்கிஜாலில் தேசிய அரங்கில் நடைபெறவுள்ள மலேசிய கிண்ண போட்டியின் இறுதிச் சுற்றினை முன்னிட்டு புக்கிஜாலில் எல்ஆர்டி முனையத்தின் செயல்பாட்டு நேரம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜஹோடாருல் தாசிம் ஜேடிடிக்கும் கோச்சிங் சிட்டி எஃப்சிக்கும் இடையிலான அவ்வாட்டம் சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு தொடங்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்வாட்டம் முடிவடைந்த பின் பயணிகள் போக்குவரத்தை எளிதாக்க அம்பாங் ஸ்ரீபதாலிங் தடத்துக்கும் புத்ராஜயா தடத்துக்குமான ரயில் செயல்பாட்டு நேரமும் நீட்டிக்கப்படும் என ரேபிட் ரயில் நிறுவனம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம்பாருங்கள்.
0: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போலந்துக்கு 5,000 ராணுவ துருப்புகளை அனுப்பப்போவதாக அறிவித்துள்ளார். ஐரோப்பா தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அழுத்தத்துக்கு மத்தியில் ராணுவத்தினரை அந்நாட்டுக்கு அனுப்பும் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வாஷிங்டன் முன்னதாக தெரிவித்தது. இந்நிலையில் தமது இந்த புதிய அறிவிப்பு போலந்து அதிபர் கரோல் நவ்ரோக்கியுடனான உறவின் அடிப்படையில் செய்யப்பட்டது என டிரம்ப் கூறினார். முன்னதாக மேற்காசிய போரில் அமெரிக்காவுக்கு உதவாததால் நேட்டோ நட்பு நாடுகளை தண்டிக்கும் விதமாக போலந்துக்கு 4,000 ராணுவத்தினரை அனுப்பும் திட்டத்தை அமெரிக்கா ரத்து செய்தது. தடுத்து வைக்கப்பட்ட குளோபல் சுமுத் ஃபுளோட்டிலா GSF மனிதநேய பணித்திட்ட ஆர்வலர்கள் இஸ்ரேல் ராணுவத்தினரால் நடத்தப்பட்ட விதம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி சாடினார். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரான பென் கிவிரால் பதிவிடப்பட்ட காணொலியில் அந்த ஆர்வலர்கள் கட்டப்பட்ட நிலையில் மண்டியிட வைக்கப்பட்டது பன்னாட்டு சமூகத்தின் கண்டனத்தை பெற்றது. யூத தரப்பின் இச்செயல் மனித மாண்பை மீறும் செயலாக உள்ளது என மெலோனி கூறினார். அதேவேளையில் GSF தொடர்பில் பென் கிவிர் மீது பொருளாதார தடையை விதிக்குமாறு ஐரோப்பிய ஆணையத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கலாசை இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அன்டனியோ தஜானி வலியுறுத்தினார். காசாவில் அமைதி திட்டத்திற்கு ஐநா ஒப்புதல் அளித்து 6 மாதங்களுக்கும் மேலாகியுள்ள நிலையில் அங்கு மனிதநேய நிலைமை தொடர்ந்து மோசமாக உள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நீர் அமைப்புகளை சரி செய்வதற்கான குழாய்கள், தங்குமிடங்கள், கட்டுமான பொருள்கள், மருத்துவ பொருள்களை தேவையான அளவில் கொண்டு செல்வதற்கு இஸ்ரேல் தொடர்ந்து மறுத்து வருவதாக ஆக்ஸ்ஃபேம் தன்னார்வல அமைப்பு கூறியது. இந்நிலையில் காசாவில் மறுசீரமைப்பு, பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட நீண்டகால ஒழிப்பினை மேற்கொள்ள அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற இயலவில்லை என அது குறிப்பிட்டுள்ளது. ஜோர்டான் ஹெஷ்மைடில் நல அமைப்பு JHCO 25 லாரிகள் அடங்கிய மனிதாபிமான உதவிகளை லெபனானுக்கு அனுப்பியுள்ளது. அந்நாட்டில் நிலவும் மனிதநேய நெருக்கடிக்கு உதவும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டான் வெளியுறவு அமைச்சர், ஜோர்டான் ராணுவப்படை, பன்னாட்டு உணவு திட்டம் ஆகியவற்றுடன் இணைந்து இந்நடவடிக்கை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. குழந்தைக்கான பால், மருந்துகள் போன்ற முக்கிய பொருட்களை அனுப்பும் இந்த உதவி லெபனானின் சுகாதாரத்துறைக்கு ஆதரவளிக்கும் வேளை உள்நாட்டு உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என JHCO அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹுசைன் ஷிப்லி கூறினார். விளையாட்டு மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி புக்கிஜாலில் தேசிய அரங்கில் நடைபெறும் அப்போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஒரே தேசிய கலப்பு இணையினராக சென்தாங்ஜி தோவே உள்ளனர். நேற்றைய ஆட்டத்தில் அவர்கள் இந்தோனேசியாவின் அம்ரிஷா நவி நீதா வியோலினா மர்வாவை 21-19, 22-20 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினர். இன்றைய ஆட்டத்தில் தாங்ஜி ஏவை சீனாவின் கௌசியா ஜுவான் வேயாசின் இணையை சந்திக்க உள்ளனர். அதேவேளையில் ஆடவர் அட்டையர் ஆரஞ்சியா சோவுயி கோஷேவே நூர் இசுடின் ரும்சானி ஒன் அரிஃப் ஒன் ஜுனைடி யாப்ராய் கிங் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆரஞ்சியா வூயி இணை பிரான்சின் ஜூலியன் மஜோ வில்லியம் விலேஜரை வீழ்த்தினர். கோசேவை நூர் இசுடின் ரும்சானி மற்றொரு தேசிய இணையான சியாவேஜி தேஏவேயை வெற்றி கொண்ட நிலையில் கங்கை சிங் ஆரந்தாய் சக நாட்டைச் சேர்ந்த ஒன் அரிஃப் ஒன் ஜுனைடி யாப்ராய் கிங்கை தோற்கடித்தனா. கோட்டரசு நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தடத்தை தரம் உயர்த்தும் பணி ஆகஸ்டில் நிறைவடையும். 2026 முதல் 2030 வரைக்குமான தரவு பாதுகாப்பு இலக்கவியல் நம்புகு வியகும் 3 காலாண்டில் சமர்ப்பிக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கோம். மணி 9:12 நிமிடங்கள்.
1: இன்றைக்கு நிறைய விவரங்கள் நம்ம நேரோட பகிர்ந்துகிட்டோங்க. முக்கியமா இந்த விடுமுறை கால திட்டங்கள் பத்திலாம் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாவே நம்ம பேசுறதுங்கன்னா, விடுமுறை காலங்கள் தொடங்கியாச்சு. குறிப்பா நம்ம மாணவர்களோட நேரத்தை செலவு பண்ற நேரமும் அதிகப்படுத்தணும்.
0: சரி, இன்றைக்கு என்ன கொஞ்ச நேரத்துல இந்த கணக்கு அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு இல்லையா,
1: கணிதம்.
0: கணித பாடம் வந்து நம்ம எப்போதுமே ரொம்ப கஷ்டமோ அப்படின்ற ஒரு நிலையில நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்.
1: ஒருவேளை நம்ம கஷ்டம் கஷ்டம் சொல்றதுனாலதான் அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம ஆசிரியர்கள்லாம் வந்து அதை ரொம்ப ரொம்ப சாதாரணமா நீங்க படிக்கலாம்ப்பா, ரொம்ப சுலபம் தான், ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால இன்றைக்கு வணக்கம் இன்னும் இல்ல, நம்ம ஆசிரியர் தான் நம்மோடு இணைய போறாரு. இந்த கணிதம் தொடர்பான பல விவரங்களை நம்மோடு பகிர்ந்துக்க போறாரு.
0: ஆசிரியர் மனோகரன் அவர்கிட்ட நம்ம வந்து பேச போறோம். கணித பாடம் பற்றி சில குறிப்புகள் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த பள்ளி விடுமுறை முடியுதுல, முடிந்த பிறகு மாணவர்கள் குறிப்பாக எஸ்பிஎம் எழுதக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய பெருசுபா ஆண்டாளை எழுதுவதற்கு, அதாவது அவங்களுக்கான எஸ்பிஎம்க்கான முன்னோட்டம் ஒன்று நடக்கும் இல்லையா, அதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்க போது, மற்ற இடைநிலை பள்ளி மாணவர்களுக்குமே இந்த கணித குறிப்புகள் உதவியா இருக்க போது, அதை பற்றி தான் நம்ம பேச போறோம்.
1: அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
3: என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? டிவேட் கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன், டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும், நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். சிக்யூர் டெக் டிவேட் காலேஜ் சுழியம் 1 3 3 3 சுழியம் 4 5 6 கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.

0: ஏற்ப மந்திரம் பாரு. தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களும் ஒண்ணா இணைக்குதா, அம்மாவ போல் ஒன்ன அணைக்குதா, ஆமான பாபாஸ் தான்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301 7129 19

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வந்து நிறைய கதைகள் நம்ம பேசிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாக்குற நேரம். மோகன்,
1: கணக்கு பண்ண போறீங்களா? இல்ல, அதுதான். ஏன்னா இப்போ கணக்கு அப்படின்னு சொன்னாலே இந்த கணிதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த காலம் சொட்டே இப்ப வரைக்கும். ஆனா அதுல கைத்தேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
0: உங்களுக்கு கணித பாடம் பிடிக்குமா பிடிக்காதா?
1: எனக்கு பிடிக்கும்.
0: அதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா?
1: அதுக்கு கொஞ்சம் பிடிக்க கஷ்டம் தான். ஓரளவுக்கு கணக்கு சொல்லி கொடுத்தது என்னோட ஆசிரியர்கள் தான். அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு படிக்க வச்சாங்க.
0: ஆனா இந்த கணக்கு பாடம் வந்து ரொம்ப இலகுவான ஒன்று. இது வந்து ஆர்வம் தான். எப்படி மொழி சார்ந்த பாடங்கள்ல நமக்கு ஆர்வம் இருக்கோ அந்த மாதிரி தான் கணக்குலயுமே ஆர்வம் வரணும். நம்ம அதை ரொம்ப தூரமா தள்ளி வைக்கிறோம், கிட்ட நின்னு பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. கணக்கியல் துறைகள்ல சாதிச்சவங்க, பெரிய பெரிய மேதைகள், அப்புறம் கணக்கியல்ல வந்து கணக்கு போட்டு பார்த்து சாதிச்சவங்க எவ்வளவு பேரு இந்தியர்களும் இருக்கிறாங்க. சகுந்தலா அவங்கள பத்தி பேசலாம். இது மாதிரி நிறைய பேர் பட்டியல்ல இருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட இந்த கணித பாடம் பற்றி பேசுவதற்கு கணித ஆசிரியர் திரு மனோகரன் அவர்கள் வந்திருக்காங்க.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் தேவிகன், வணக்கம் மோகன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது.
2: ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து இந்த இடத்துல வந்து பேசுறது.
0: எப்படி சார், கணக்கு பாடம் கஷ்டமா?
2: கஷ்டம் கஷ்டம் தான். எக்ஸசைஸ் செய்யறதும் கஷ்டம் தான், செஞ்சுதான் ஆகணும்.
1: அதை இஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க.
2: ஆமா, கண்டிப்பா படிச்சுதானே ஆகணும்.
0: கணக்குல வந்து கற்று தேர்ந்தவர்கள் புலியாலாம் சில பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரும். அவங்க சொல்லுவாங்க இது எல்லாமே ஆர்வம் தான். கணக்குல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கணக்கு ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம்.
2: அப்படின்னு இல்ல தெய்வீக, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் வந்து கால்குலேட்டர் பாய்ச்சப்ப வந்து நான் ஃபார்ம் சிக்ஸ்ல தான் இந்த சயின்டிபிக் கால்குலேட்டரே பாய்ச்சேன். இப்ப வந்து ஃபார்ம் ஒன்லயும் பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால அந்த தேவைகள் ரொம்ப குறைவாயிருச்சு. அந்த என்னது சொல்றது, இந்த வாய்ப்பாடம் ரொம்ப குறைவாயிருச்சு. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, அதுதான் பேசிக். இந்த கணக்குல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் 1-6 வந்து இந்த சரி வர இந்த வாய்ப்பாடம் தெரியாத பிள்ளைங்க வந்து இந்த மொமெண்ட் அவங்க வந்து ஃபார்ம் 1 வந்து கல்குலேட்டர் கையில தொட்ட கையோட சிம்பிளான மேத்ஸ் 9 × 5 கல்குலேட்டர் பாய்ச்சி தான் செய்யறாங்க. அது வந்து அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு கேப் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த யோசிக்கிற தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அவங்க.
0: அப்படின்னு பார்த்தா கணக்கு வீட்ல இருந்து தொடங்குதோ?
2: வீட்லேருந்து தொடங்குறது கண்டிப்பாக வீட்லேருந்து தான் தொடங்கணும். அது வந்து எப்படி சொன்னாக்கா, இந்த கணக்கியல் வந்து நம்ம எப்பவுமே கல்குலேட்டர் எடுத்துட்டு போக முடியாது. கண்டிப்பாக நம்ம மைண்ட் கணக்கு போட்டாகணும்.
0: ஸோ
2: இன்னொன்று, இந்த கணக்கு வந்து நம்ம இந்தியர்கள் எவ்வளவு தூரத்துக்கு குறைவான மதிப்பெண்கள் பெறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைக்கூடமா இருக்கு.
0: ஆய்வுகள் ஏதாவது செய்திருக்கீங்களா?
2: ஆமா ஆமா, கண்டிப்பா. இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு ஆய்வு நான் சொல்றேன். இது எஸ்பிஎம் வச்சுக்கோமே. எஸ்பிஎம் லெவல்ல பார்த்தோம்னா 2024 கிட்டத்தட்ட 23.5% யோசிச்சு பாருங்க, இது வந்து ஆல்மோஸ்ட் 23-24%. இப்ப நம்ம பையனுங்க, அதாவது நம்ம ஆளுங்க எவ்வளவு பேர் அந்த பெர்சன்டேஜ்ல இருப்பாங்க? 7.5% வச்சுக்கீங்களேன், எவ்வளவு பேர் அந்த இடத்துல இருந்துருவாங்க. அதுவும் இல்லாம இன்னும் நம்ம பார்க்கணும் என்னன்னா, இவங்க இந்த துறையை விட்டு, அதாவது மேத்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஆனா எண்ட் ஆஃப் தி டே எஸ்பிஎம் முடிச்சோன்னா அவங்க வந்து இந்த சயின்ஸ், அதாவது மேத்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் அவங்க போய் ஆர்வம் செலுத்துறாங்க. ஆனா அங்க போயிட்டு, அதாவது தியரி எடுக்கேஷன்ல போயிட்டு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த மேத்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதனால வந்து பெரிய லெவல்ல அவங்க ரிசல்ட் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போக முடியுது. அதுக்கு பதிலா வந்து அவங்க வந்து இந்த சின்ன வயசுலயே, அதாவது முதல்ல வாய்ப்பாடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். வாய்ப்பாடம் வந்து கரெக்டா சொல்லணும். பேரண்ட்ஸ் தான் வீட்டுல பாத்துக்கணும். இப்ப என்ன மாதிரி டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க வந்து, அதாவது வருவாங்க பேரண்ட்ஸ், அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொன்னாக்கா, நம்ம படிச்சு கொடுத்து 1 hour 2 hours நம்ம வந்து அவங்கள வந்து பெரிய, நீங்க சொல்ற மாதிரி கணக்கு மேதையா என்னது ஆக்கிட்டு வெளியே வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வீட்லயும் அவங்க செஞ்சிருக்காங்க,
1: பயிற்சி எல்லாம் இருக்கு.
2: கண்டிப்பா
0: பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கா? இந்த மாதிரி
2: கால சூழ்நிலை அப்படி வருது இல்ல, நிறைய காம்படிட்டிவான ரொம்ப சூழல். அதுக்கு இப்ப உள்ள சிஸ்டம் வந்து எப்படி இன்னொன்று வருதுன்னு சொன்னாக்கா, ரொம்ப பண்டாயா இருக்காங்க பிள்ளைங்க. இன்னொன்னு வந்து ரொம்ப இதா இருக்காங்க. அந்த கேப்பே ஒரு கிளாஸ்ல வந்து ரொம்ப புத்திசாலியான பிள்ளை, இன்னொன்னு வந்து ரொம்ப
0: இதான
2: குறைவான பிள்ளைங்க இருக்கிறதுனால அந்த கேப் வந்து ரொம்ப இருக்கிறதுனால இந்த கிளாஸ் ரூம்லயே ஒரு ஒரு ஒரு ஒரு
0: இடைவெளி
2: பயங்கரமான இடைவெளி வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இது தமிழ் ஸ்கூல் படிக்கிறவங்க பரவாயில்ல, அதே மாதிரி என்னது முனங்கா போயிட்டாங்களா செகண்டரி போயிட்டாங்களா இன்னும் பெருசாயிரும். அப்படியே மேக்ஸ் விட்டு ரொம்ப தள்ளி தள்ளி தள்ளி ரொம்ப தூரத்துல போயிருவாங்க.
0: பெற்றோர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே,
2: ஆமா
0: எந்தெந்த மேற்படிப்புகளுக்கு கணக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு ஆனா நமக்கு தெரியல, இந்த துறையெல்லாம் கணக்கு சார்ந்ததுதான், ஒருவேளை இந்த பிள்ளைங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா
2: தெய்வீகன் உண்மையை சொல்லிட்டுங்களா, எல்லா துறையிலும் முக்கியம் தெய்வீகன். இப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு அவுட் ஆஃப் டாபிக் போறேன், என்னன்னு சொன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு ஒரு ஒரு இதுனா தமிழ் பிளஸ் கணக்கு, இதுல இந்த இந்த தேர் இந்த இந்த கொம்போல இன்னும் சரியா யாரும் வரல. இப்ப வந்து டாக்டர் பிளஸ் தமிழ் இந்த மாதிரி நிறைய பேர் இலக்கிய வேலையெல்லாம் வந்திருக்காங்க, கணக்கு பிளஸ் தமிழ் வந்து சரியா இன்னும் அந்த கொம்பு ஒன்னும் சரியா வரல. வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கறேன். அதே மாதிரி நம்ம தமிழ் பயணம், அதாவது நம்ம தமிழ் ஸ்டூடெண்டும் ரொம்ப பேர்த்த இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் தமிழ் செய்யறது, சாரி என்னது தமிழும்
1: அதுவே வந்து கணக்குனா கஷ்டம் கணக்குனா பயம் அந்த ஒரு யோசனை ஒரு பெரிய காரணமா இருக்குமோ?
2: இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா இப்ப உள்ள காலகட்டத்தில் வந்து இப்ப நமக்கு வேற என்ன என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு, மிஞ்சு போனா ஒரு 5 மணிக்கு போய் விளையாடுவோம். ஆனா இப்ப வந்து காலையில ஸ்கூல் லீவுனா பிள்ளைங்க காலையில 8 மணிக்கு போன் எடுக்கிறாங்களாம். இதே இது வந்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண என்கிட்ட, பேரண்ட்ஸ் காலைல ஸ்டூடெண்ட் வந்து காலையில 8 மணிக்கு போன் எடுக்கிறாங்களா, லஞ்சுக்கு சாப்பிடுறாங்களா, மறுபடியும் போன் எடுத்து எத்தனை மணிக்கு தூங்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து படிக்கிறாங்களா என்ன செய்யறாங்க நமக்கு வந்து சரியா தெரியல. இதுல ரொம்ப என்ன சொல்றது அந்த பாட்டமே இல்ல அவங்களுக்கு. பாட்டம்னா என்ன சொல்றது சலிப்பு தன்மையா, அது வந்து இல்லாம போறதுனால இந்த சலிப்பு தன்மை இருந்தா தான் அந்த இன்டெலிஜென்ஸ் வளரும்.
0: அப்ப இன்னொன்னு
2: ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாங்க. இதுல வந்து ரொம்ப ஈஸியா அக்சஸா இந்த போன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கணக்கு முக்கியமா அந்த கையில பென்சிலு அதாவது

0: வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் மனோகரன் கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா தனியார் வகுப்புகள்லாம் நடத்தி நிறைய மாணவர்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா கணிதம் சார்ந்த நிறைய போதனைகள்லாம் வந்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இன்றைக்கு இவர் தான் வந்திருக்காரு. ஏன்னா ஒரு முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் பண்ணும் அப்படின்னு வந்திருக்காரு. கண்டிப்பா நிறைய மாணவர்களுக்கு இது பயனா இருக்க போகுது.
0: ஏன் கணித பாடம் இப்ப இருக்கிறவங்களுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி ஏறக்குறைய நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? இந்த கணித பாடத்துல செய்யக்கூடிய தவறுகளை, சின்ன சின்ன தவறுகள் தான் அவங்களை வந்து அதுல வந்து நல்ல தேர்ச்சி எடுக்காத ஒரு நிலைக்கு வித்துடுது இல்லையா? இதை சரி பண்ண முடியுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பா முடியும். எக்ஸசைஸ் பத்தல அவ்வளவுதான், சிம்பிள் சரிங்களா? இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதை வந்து வீட்டுக்கு போய் செஞ்சாதான், திரும்ப பயிற்சி பண்ணாதான் அவங்க மெமரைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சான்ஸே இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு சொன்னது நாளைக்கு மறந்துடுவாங்க. அதை வந்து வீட்டுல போய் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப இல்லை, வீட்டுக்கு போய் ஒரு 1-1.5 மணி நேரம் கொஞ்சம் செஞ்சாலே போதும்.
0: இந்த பாடத்துக்கு 1.5 மணி நேரம், அடுத்த பாடத்துக்கு 1.5 மணி நேரம்,
2: வழி நேரம்
1: அப்படின்னு ஒரு
2: மாதம். அது வந்து இது வந்து சின்ன, அதாவது ஃபார்ம் 1லேருந்து ஸ்டார்ட்
0: பண்ணணும்.
2: ஃபார்ம் 1லேருந்து ஆரம்பிச்சாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போய் அதை பிள்ளைங்களை சேர்த்தாங்க.
0: பெற்றோர்கள் பிள்ளைங்களுடைய இந்த நீங்க குறிப்பிட்டு கணித பாடத்துல எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இது தெரியாம இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்லைங்களா?
2: இப்ப மிட் டேர்ம் வந்து பரீட்சை முடிச்சு பாருங்க, யாரா இருக்கலாம் பிலோ, அதாவது எஸ்பிஎம்க்கு பப்பாய் படிக்கிறாங்க, இப்ப யாரா இருக்கலாம் 50க்கு, அதாவது சாரி 40க்கு குறைவா மார்க் எடுத்திருக்காங்களோ மேத்ஸ்ல, அந்த பிள்ளைங்க ரொம்ப பிரச்சனையா இருக்காங்க. அவங்களை வந்து கண்டிப்பா நம்ம கவனிக்கணும்,
0: கண்டிப்பா
2: கண்டிப்பா கவனிக்கணும். ஏன்னா அவங்களோட மெயின் இஷ்யூ வந்து இப்ப இது இந்த பதிவே வந்து இவங்களுக்கு தான். அதாவது என்னன்னு சொன்னாக்கா, இது வந்து 80-70 எடுக்கிற மாணவருக்கு இது வந்து சரியா வருமா இல்லையான்னு தெரியல. ஆனா வந்து இந்த முக்கியமா இந்த PDF நான் பகிர்ந்துக்கிறது வந்து என்னன்னா, below 40, below 50 எடுக்கிறாங்களா இந்த மாணவருக்கு, அவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு சொன்னாக்கா, அவங்க வந்து இப்போ நல்லா படிப்பாங்க, ஒரு சமயம் ரியலைஸ் பண்ணிருப்பாங்க, ஓகே நல்லா படிக்கிறோம், ஆனா இருந்தாலும் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியல. காரணம் வந்து அவங்க ஃபார்ம் 4 ஃபார்ம் 5னால இல்ல, இது ப்ராப்ளம் வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3ல வந்து அவங்க வந்து சரி வர படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாதனால இப்ப அந்த ஃபார்ம் 4ல வந்து என்னத்தை செஞ்சாலும், முயற்சி என்ன செஞ்சாலும் சரி வர
0: அமைய
2: மாட்டேன். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, ஒரு இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். ஒரு 5 டாபிக் இருக்கு, அது ஃபார்ம் 1 டு ஃபார்ம் 3. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன்ஸ், அல்ஜிப்ரா ஃபார்முலா, இண்டிசஸ்,

0: லீனியர் ஈக்குவேஷன்ஸ், இது வந்து இன்னொன்னு வந்து குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் இதுல வந்து கிட்டத்தட்ட இதுல இவங்க தேர்ச்சி பண்ணாதான், ஓரளவு செஞ்சாதான் இந்த ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 வரைக்கும் போக முடியும். இதுல பாஸ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஆனா வந்து இதுல வந்து கிராஃப் பேப்பர், அதாவது கிராஃப் வரையிறது இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளான் அண்ட் எலிவேஷன்ஸ் க்வெஸ்டன்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட் பாஸ் பண்ணிடலாம். ஆனா இப்ப அந்த இடத்துலயே வந்து இந்த மாதிரி அல்ஜிப்ரா எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்களா, இவங்களுக்கு அந்த கிராஃப் வரையிறதே பிரச்சனை ஆயிரும். இதுதான் பேசிக். இந்த பேசிக் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே இல்லாம அவங்க வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுக்க முடியும். திரும்ப ஆனா என்ன ப்ராப்ளம்னா, இப்ப ஸ்கூல்ல நீங்க போய் கேட்டா கூட, அவங்க திரும்ப திரும்ப அந்த ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 தான் படிச்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப நம்ம கொடுக்குற வந்து இது இருக்குல்ல, அதாவது இந்த PDF இருக்கு, எப்படியாச்சும் அந்த ஸ்கூல் ஹாலிடேல யூட்டிலைஸ் பண்ணி எங்க, அதாவது நான் ஒரு நாலு கிளாஸ் கொடுப்பேன், இந்த கிளாஸ்லயோ இல்ல வேற யாராச்சும் வாத்தியாரோ கதவு தட்டியாச்சும் இந்த க்வெஸ்சன் எல்லா க்வெஸ்சன் செஞ்சு முடிச்சாதான் அவங்க நல்ல தேர்ச்சி அடைய முடியும்.
1: சார், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப அவங்களுக்கு வந்து அரை ஆண்டுக்கான தேர்வு முடிந்தது, அதனுடைய புள்ளிகள் வந்து 40 குறைவா இருக்கு அப்படின்னு. இப்ப நிதர்சன நிலையை நம்ம கேக்குறோம், அந்த பிள்ளை வந்து ஒரு 30 தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்போ இந்த வரக்கூடிய முன்னோட்ட பரீட்சை வந்து ஜூன் கடைசியில வருது, பரீட்சை வந்து அவங்களுக்கு நவம்பர்ல வருது. இப்போ இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 5 மாத காலகட்டத்துல இவங்க நீங்க சொல்றபடி ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணிட்டு இருந்தா என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க முடியும்? நிறைய மாணவர்கள் நீங்க பாத்திருப்பீங்க.
0: இது வந்து நான் சொல்ற மாதிரி இதுதான் அதோட சொல்யூஷன். இவங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும்.
1: ஏறக்குறைய உங்களோட கணிப்புப்படி என்ன சார் அவங்க போக முடியும்?
0: அதாவது இது வந்து ஒரு விதமான ஒரே ஒரு தடங்கள் தான், இது வந்து தடங்கள் தான். இது இந்த 5 டாபிக் இவங்க முடிச்சிட்டாங்கன்னா இந்த ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 வந்து முழுமையா புரிஞ்சிடும். முழுமையா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட், இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பா நல்ல வாய்ப்பு.
1: ஆசிரியர் மனோகரன் வந்து ஒரு குறிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறாரு, இதுல வந்து மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு, அது உங்களோட இலவசமா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. எப்படி அவங்க இதை பெற்றுக்கொள்வது உங்ககிட்ட இருந்து சார்?
0: ஆக்சுவலி இது என்னன்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு அவங்க ஏதோ ஹாய் இல்ல மின்னல் எஃப்எம் ஏதாவது ஒன்று அனுப்புனாங்க, நம்ம வந்து இந்த PDF வந்து ஷேர் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாள்ல வந்து எப்ப இந்த கிளாஸஸ், ஒரு 4 கிளாஸ் வந்து 4 கிளாஸ் போதும் நினைக்கிறேன், 4 இலவசமா ஒரு 1 hour கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இந்த டாபிக்கை வந்து நம்ம விரைவா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலாம்.
1: அந்த எண்கள் எங்ககிட்ட இருக்கு. அதாவது இப்ப என்னன்னா, உங்க வீட்டுல இடைநிலை பள்ளியில கணிதம், இடைநிலை பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, படிவம் 2 ஃபார்ம் 2ல இருந்து படிவம் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னா இந்த இலவசமா வழங்கக்கூடிய இந்த கணிதத்திற்கான குறிப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான எண்கள் இருக்கு, இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இலவசமா உங்களுக்கு வகுப்பு கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்க SPM எழுதக்கூடிய மாணவர்கள்னா இது ரொம்ப உறுதுணையா இருக்கும் இந்த விடுமுறை காலத்துல உங்களுக்கு.
2: சரி, சுழியம் 1 1 2 1 8 1 1 1 5 9 என்ற வாட்ஸ்அப் எண்களுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். ஒரு முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஹாய் அல்லது மின்னல் எஃப்எம் அப்படின்னு அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த மாதிரி பயிற்சி தான் இது வந்து PDF வந்து கொடுப்பீங்க.
1: இதுல என்ன எல்லாம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
0: இதுல வந்து ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு சொன்னாக்கா, இப்ப லெட்ஸ் ஒரு கிராஃப் வரைகிறாங்களோ இல்ல இந்த ஃபார்ம் 4 ஃபார்ம் 5ல உள்ள பாடத்துல வந்து அந்த இடத்துலயும் அல்ஜிப்ரா இருக்கும். ஒரு என்னது, ஒரு சாதாரண இந்த என்ன சொல்றது, பிளான் அண்ட் எலிவேஷன், இந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு டிராயிங் மாதிரி வரைவாங்க, அந்த இடத்துலயும் அல்ஜிப்ரா இருக்கு. அப்புறம் அந்த லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு. இவங்க அந்த லீனியர் ஈக்குவேஷன் தெரியாம எப்படி அந்த க்வெஸ்சன் செய்ய முடியும்?
1: ஆமா,
0: புரியாது சார். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் எப்படின்னா, இது வந்து ஒரு ABC மாதிரி. இந்த ABC தெரியாம எப்படி அவங்க வந்து SC எழுத போறாங்க? அந்த மாதிரிதான், அந்த மாதிரிதான் நம்ம என்னோட இந்த மேத்ஸ்ல நான் பாக்குறேன்.
1: இதை சொல்லி கொடுக்கறத வச்சு அது புரியாத பிள்ளைங்களுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்
0: இருக்கு. நல்ல டீச்சர் கிட்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சீங்க, இல்ல அம்மா அப்பா நல்லா படிச்சவங்க இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் முக்காவாசி நல்லா படிச்சோம் அவங்க கிட்டயும் கேட்டு தெரிஞ்சீங்க, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு இந்த ஸ்கூல் முடியுது லீவ் முடியறதுக்காட்டும் இது தெரியணும்.
2: ஆமா, இது அடிப்படையில் என்னன்னா மாணவர்கள் பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா நீங்க இலவசமாகவே ஏற்படுத்தி
0: இது நம்ம செஞ்சு ஆகணும். இது செஞ்சா தான் இந்த ஃபார்ம் 4 ஃபார்ம் 5ல அவங்க நல்ல தேர்ச்சி அடைஞ்சிடலாம், அது கண்டிப்பா முடியும். ஏன்னா இது வந்து நிறைய நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு, நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம செய்யாம விட்டுட்டோம்னா இப்போ இது இப்போ வந்து எஸ்பிஎம்ல நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்காம போயிட்டாங்களா அடுத்த ஃபர்தர் ஸ்டடிக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படணும். இன்னொன்னு அப்படியே ஃபவுண்டேஷன் எதுவும் செய்யறாங்கன்னு வச்சுக்க அங்கேயும் மேத்ஸ் இருக்க, மேத்ஸ் விட்டு தப்பிச்சு போக முடியாது, எப்படி பார்த்தாலும் அங்க உட்காந்து படிக்க அங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். ஆனா அப்ப படிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோமே, ஆனா இருந்தாலும் எஸ்பிஎம் தானே முக்கியம். இன்னும் எனக்கு 48 வயசுன்னு வச்சுக்கங்களேன், இன்னை வரைக்கும் நான் எங்கேயாவது போனாக்கா எஸ்பிஎம் சர்டிபிகேட் தான் கேக்குறாங்க. கேட்டு அதை கொடுத்தா தான், அதை சப்மிட் பண்ணா தான் நம்ம வேற ஒரு அதாவது ஒரு லைசன்சிங் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கிறதா, அந்த மாதிரி எஸ்பிஎம் கடைசி வரைக்கும் எஸ்பிஎம் தான் இருக்கணும்.
1: ஆக நீங்க சிறந்த மதிப்பெண்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்றத வலியுறுத்தல, ஆனால் நீங்க தேர்ச்சி அடையணும் அப்படின்றதையும் நாங்க இங்க முன்னெடுப்பா பாக்குறோம் அப்படின்றது தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது இது வந்து ஒரு குறிப்பா கூட நீங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு உதவியா இருக்கும், குறிப்பாக படிவம் 2 இருந்து படிவம் 5 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு.
2: சரி, மீண்டும் ஒரு முறை அந்த எண்களை சொல்றேங்க. சுடியம் 1 1 2 1 8 1 1 1 5 9 என்ற எண்களுக்கு போங்க, நீங்க தாராளமா வாட்ஸ்அப் பண்ணலாம்.
1: சரிங்க, அந்த குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல சந்திப்பாக இருந்தது திரு மனோகரன், ஆசிரியர் மனோகரன் கிட்ட. நீங்க இந்த சந்திப்பு நிறைவு செய்வதற்கு முன்னுக்கு பெற்றோர்கள் மாணவர்கள் கேட்டுட்டு இருக்கலாம், மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம், பள்ளி விடுமுறை, நீங்க குறிப்பிட்டா அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவாக இருக்கும் சார்?
0: தயவு செய்து பேரண்ட்ஸ், இது இதுதான் நமக்கு இந்த 2 வாரம் தான் இருக்கு, இன்னும் ஸ்கூல்ல சிலபஸ் இன்னும் முடியல. ஸோ இந்த 2 வாரத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயான டைமில் இதை மட்டும் செஞ்சுருங்க. இன்னொன்று, நம்ம சயின்ஸ் டீமில் நம்ம பிள்ளைங்க ரொம்ப குறைவான ஆளுங்களை இருக்காங்க, தயவுசெய்து இந்த நல்ல மேத்ஸ் செஞ்சு இந்த ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 பிள்ளைங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி சயின்ஸ் டீமில் போகிற வைங்க, சான்சஸ் அவங்க ரொம்ப நல்லா வர்றதுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது கம்பேர் டு மற்ற இதோட. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை சயின்ஸ் டீமில் அனுப்புங்க, அட்மிஷன் பார்த்து பயப்படாதீங்க, அதெல்லாம் செஞ்சிடலாம். கூடுதல் சிறப்பு நல்ல ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒரு கொம்போவா இருக்கும் இன் ஃபியூச்சர் வந்து. இது இந்த இதுக்குள்ளதான் இருக்க போகுது, இந்த AI வந்த காலத்துல அது நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல, இருந்தாலும் வேற வழி இல்ல, மேத்ஸ் தான் நம்ம உதவி செய்ய போகுது. அதே நேரத்துல மொழியும்
1: அறிவியல் புலனுக்கு போகும்போது சயின்ஸ் ஸ்ட்ரீம்க்கு போகும்போது பயப்படாதீங்க, அவங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை ஏற்படுத்த வைங்க, நிறைய துறைகள் அது சார்ந்து இருக்கு அப்படின்றத வலியுறுத்துறாரு. வாய்ப்பு இருந்தால் நம்ம மீண்டும் சந்திப்போம் சார், மிக்க நன்றி உங்களுடைய சந்திப்புக்காக.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி சார், மீண்டும் சந்திக்கலாம்.
1: ஆக ஆசிரியர் திரு மனோகரன் கிட்ட கணிதம் சார்ந்த அந்த குறிப்பை பெற்றுக்கொள்ள சுழியம் 1 1 2 1 8 1 1 1 5 9 என்ற எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், மேல் விவரங்களை அவர் உங்களோட பகிர்ந்து கொள்வாரு.
2: இது வணக்கம் மின்னல்,
1: தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கு ஏன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்தன் கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைன்ஆப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
4: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
3: ஆண்களை அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
5: வயசாக்குது
3: நட்புல பொறாமை இல்லன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
4: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்மின் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
6: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: பில்லா படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் இன்றைக்கு வந்து சஷ்டி கூட. அதனால இன்றைக்கு காலையிலே முருகன் போற்றி பாடலோட நம்ம வந்து வணக்கம் மின்னல ஒரு நிறைவுக்கு கொண்டு வரக்கூடிய தருணம் இது.
1: ஆமா, அடுத்தரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவு கொடுக்க போறோம். நிறைய கதைகள் இன்றைக்கு பேசியிருந்தோம். வீட்டுக்கு போனா ஒரு செடியை விட மாட்டாங்க, அவ்வளவு செடிங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருந்தோம். பல நேர்கள் அழைத்து பல கதைகள் சொல்லியிருந்தாங்க.
0: ஆமாங்க. அதுக்கப்புறம் கணித பாடம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆசிரியர் திரு மனோகரன் அவர்கள் குறிப்பெல்லாம் கொடுத்திருந்தாரு. சுழியம் 1 1 2 1 8 1 1 1 1 5 9 நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ரொம்ப முக்கியமா இன்றைக்கு அனைத்துலக அளவில் பயோடைவர்சிட்டி டே அப்படின்ற ஒரு நாளை நம்ம அனுசரிக்கின்றோம்.
1: ஆமா, உயிரியல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு
0: பல்வேறு அதை பத்தி பேசுறோம். அது ரொம்ப நிறைவா இருந்தது. ஹேமராஜ் வந்து பேசியிருந்தாரு. அவர் சொன்ன தகவல் எல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, எப்படி நம்ம வந்து சுற்றுச்சூழலோட சேர்ந்து வாழணும் மற்ற உயிர்களோட அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு.
1: அடுத்த இளமை உல்லாசத்தில் கிஷன் உங்களோட பேச ரொம்ப அவலை காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோட வந்துகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்க வீட்டுக்கு கிளம்பணும், போயிட்டு வரோம்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: நான் உங்கள் மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.
0: ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். இருக்க முடியும் தானே? இருக்க முடியும் தானே?
1: இருக்க முடியும்.
0: புள்ளினங்கால் இன்றைக்கு பேசின தலைப்புக்கு ஏற்ற வகையில் இருக்கும். கேட்கலாம், உயிரினங்கள் மீது அன்பை செலுத்துவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 7026 எடல்மென் ட்ரஸ்ட் பெரோமீட்டரின் கீழ் உலகளவில் நம்பகமான நாடுகள் பட்டியலில் மலேசியா 7 இடத்தை வகிப்பது நாடு சரியான தடத்தில் இருப்பதை குறிக்கிறது. நிறுவன நம்பிக்கை, சமூக நிலைத்தன்மை, தேசிய ஒற்றுமை ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் சரியான முன்னெடுப்புகளை நாடு மேற்கொண்டு வருவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் கொர்மிங் கூறினார். ஹஜ் பெருநாளுடன் இம்மாதம் 27 ஜூன் 2 வரையிலான நீண்டகால விடுமுறையை முன்னிட்டு சுமார் 1.9 மில்லியன் வாகனங்கள் பினாங்கிக்குள் நுழையும் அல்லது அம்மாநிலத்தை கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பினாங்கு போலீஸ் படை மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு, போக்குவரத்து அமலாக்க நடவடிக்கைகளை அதிகரிக்கும் என மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிஸ் இஸ்மாயில் கூறினார். இன்று காலை ஸ்லாங்கூர் கம்புங் சுங்காய் சின்சின் அருகே தலைநகரை நோக்கிய காராக் நெடுஞ்சாலையின் 34வது கிலோமீட்டரில் ஏற்பட்ட வாகன விபத்தில் 3 ஆடவர் கொல்லப்பட்டனர். பெண் ஒருவர் கடுமையான காயங்களுக்கு இலக்கானார். அந்நாள்வரும் பயணித்த வாகனம் சிமெண்ட் லோரியின் மீது மோதியதில் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது என மாநில தீயணைப்பு மீட்புத்துறை துணை நடவடிக்கை பிரிவு இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் கூறினார். ஏப்ரலில் ஜப்பானின் பணவீக்கம் 1.4 விழுக்காடு குறைந்துள்ளதாக அந்நாட்டு தரவுகள் காட்டுகின்றன. மார்ச் மாதம் பதிவான 1.8 விழுக்காட்டை விட இந்த எண்ணிக்கை மிக குறைவாக பதிவாகியுள்ளது. மேற்காசிய போரினால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை கையாள பிரதமர் சனாய் தக்காய்ச்சி புதிய நிதி அறிக்கையை வரைய முயன்று வரும் நிலையில் இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதிகாலை எகிப்து வெஸ் நகரில் 4-மாடி அடுக்ககம் சரிந்து விழுந்ததில் 9 பேர் பலியாகினர். பலர் காயமடைந்துள்ளதாக அதிகார தரப்பு கூறியுள்ளது. இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளவர்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இவ்வேளை நிகழ்விடத்திற்கு அருகில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றலாகி செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதுவரை 60 பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். விளையாட்டு, சவுதி லீக் பந்தாட்டம். அல் நசர் அணி அதன் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூட கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடித்த 2 கோல்கள் பெருமுதவியாக அமைந்துள்ளது. இப்பருவத்திற்கான இறுதியாட்டத்தில் அல் நசர் 4-1 எனும் கோல்களில் டமாக்கை வென்றிக் கொண்டது. இந்த வெற்றியைத் தொடர்ந்து 86 புள்ளிகளுடன் அல் நசர் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: பின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இப்பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருக்க போகுது, ஏன்னா வார இறுதி நாட்கள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம விடுமுறையும் கூட இல்லையா, பள்ளி விடுமுறை தொடங்க போகுது, நிறைய பேருக்கு கல்லூரியில் விடுமுறையா இருக்கலாம். இப்படி பயணம் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு இருக்க போகுது. வேலை முடிஞ்சு போனாதான் தெரியும் எந்த பக்கம் எங்க நெரிசலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பான ஒரு பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இப்போதைக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மலையாள பாடல்கள் தான் தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். மஞ்சரி படத்துக்காக தொடக்க பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

பாகம் 3 இப்பதான் சமீபத்துல வெளிவந்திருந்தது இல்லையா? இப்போ ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கேரளாவில் 3வது மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த திரைப்படமாக திருஷம் பாகம் 3 வந்து திகழ்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி வந்து வசூல் சாதனை படைச்சிருக்கு. அதுல வந்து நம்ம லியோ திரைப்படம், பிறகு எம்புரான் திரைப்படமும் இடம் பெற்றிருக்கு. இந்த திரைப்படமும் அதுல வந்து இப்போ 3வது இடமாக இடம் பிடிச்சிருக்கு. நம்ம மோகன்லால் அவர்கள் அவர் நடித்த திரைப்படம், அதுவும் பாகம் 1 பாகம் 2 வெற்றிக்கு பிறகு இப்போ பாகம் 3 அவ்வளவு கொண்டாடப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அதுல மகிழ்ச்சியா இருக்கு. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா இதுல வந்து டப்பிங்கும் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று வந்து நம்ம மோகன்லால் அவர்களுடைய பிறந்த நாளும் கூட. இந்திய சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் நிறைய பேர் வந்து லால் இட்டனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து அந்த மாதிரிலாம் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இப்போ அவருடைய குரல்ல ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
1: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய், விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலாபம்.

பிரதீப் குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அக நம்ம நிகழ்ச்சியில மலையாள பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இதற்கிடையில வேலை வாய்ப்பு குறித்த தகவல் உங்களுக்காகவே மலேசிய பொது சேவைத்துறையின் கீழ் காத்துட்டு இருக்கு. sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பம்பந்து தட்பீர் இந்த வேலைக்கான வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எப்போ நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 மே மாதம் வரைக்கும் தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா sba.gov.my இந்த அகப்பக்கத்தை விளம்பரலாம்.

சுஜாதா அப்சல் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மலையாள பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோங்க. சரி, இப்போ சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்சம் வைரலா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளியால் எதுவும் முடியும் அப்படின்னு சொல்லி சைனால ஒருத்தர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. 32 இளைஞர், இவர் பேர் வந்து லியூ ஜின்ஜூ. என்ன அப்படின்னா, 10 முன்பு அவருக்கு ஏற்பட்ட ஒரு சாலை விபத்தின் மூலமா அவருக்கு வந்து ஒரு கை பிறகு ஒரு காலை வந்து அவர் இழந்திருக்கிறாரு. இருந்தாலுமே என்னால முடியும் அப்படின்னு சொல்லி உடற்கட்டளர் போட்டியில வந்து அவர் பங்கெடுத்திருக்கிறாரு. அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் ஓட்டக்காரரும் கூட. அங்க உடற்பயிற்சி தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது நான் ஏன் துவண்டு போகணும் அப்படின்னு ஒரு சிந்தனையை விதைச்சு இப்போ பல பேருக்கு ஒரு உத்வேகமா இவர் திகழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு மனமார்ந்த பாராட்டு. இதுவும் என்னால முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காருல்ல. அதே மாதிரிதான் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தாலுமே ஒரு சிலர் துவண்டு போயிருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம எனக்கு இருக்கிற குறையெல்லாம் ஒரு குறையே இல்லைங்க, எனக்கு கீழே நிறைய பேர் இதை விட கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே அதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அதனால நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடுவோம், நமக்கானது நம்மை வந்து சேரும். இப்ப அடுத்த பாடல் கார்த்திக் முல்கா கொடுவராங்க, கேட்கலாம்.

போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM. I tried to take you out in the water.

ஆனந்த் ஆதிரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். ஆக பிளஸ் வாயிலாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று முதல் சாலையில் வந்து நெடுஞ்சாலைகளில் வந்துட்டு 2.2 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகக்கூடிய வாய்ப்பு இன்று தொடங்கி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்றது நமக்கே தெரியும், விடுமுறை வரப்போகுது இல்லையா, அதனால எல்லாம் சொந்த ஊருக்கு திரும்புவாங்க, பிறகு விடுமுறைக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை தொடங்குவீங்க. பார்த்து பாதுகாப்பான பயணமாக உங்களுக்கு இருக்கட்டும். அதே சமயம் வாகனத்தில் எல்லாம் முறையாக சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே முறையாக எடுத்துகிட்டு போகிறத உறுதிப்படுத்திக்கோங்க, அது ரொம்ப முக்கியங்க. இப்போ அடுத்த பாடல் ராஜீவ் குல்கா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்திற்கான முதன்மை கடல் பாதை ஹார்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மீது எவ்வித கட்டணமும் விதிப்பதை அமெரிக்கா எதிர்க்கிறது. அத்துடன் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் சேமித்து வைக்க அனுமதிக்கப்படாது என்றும் அது உறுதியளித்துள்ளதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார். கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகள் மீதான தடைகளால் ஈரான் பெரும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் தெஹ்ரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கவும் அமெரிக்கா அனுமதிக்காது என்றார் அவர். அந்த நீரிணையில் விதிக்கப்படக்கூடிய சுங்க கட்டணம் தொடர்பாக ஈரான் ஓமானுக்கு இடையே மேற்கொள்ளப்படும் கலந்துரையாடலை வாஷிங்டன் கண்காணித்து வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே போலந்திற்கு 5000 ராணுவ வீரர்களை அனுப்புவதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார். ஐரோப்பா தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அழுத்தத்திற்கு நடுவே ராணுவ வீரர்களை அந்நாட்டுக்கு அனுப்பும் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமது இந்த புதிய அறிவிப்பு போலந்து அதிபர் கரோல் நவ்ரோக்கி உடனான உறவின் அடிப்படையில் செய்யப்பட்டது என டிரம்ப் கூறினார். முன்னதாக ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு உதவாததால் நேட்டோ நட்பு நாடுகளை தண்டிப்பதற்கும் ராணுவ படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் டிரம்ப் நிர்வாகம் முன்னெடுக்கும் நடவடிக்கையாக போலந்திற்கு 4000 ராணுவத்தினரை அனுப்பும் திட்டம் ரத்து செய்யப்பட்டது. வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் எண்ணெய் விற்பனை குறித்து விவாதிப்பதற்காக அடுத்த வாரம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். கடந்த ஜனவரி தொடக்கத்தில் வெனிசுவேலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ கைது செய்யப்பட்ட வேளை ரோட்ரிகோஸின் பயணம் அமைந்துள்ளது. இவ்வேளை ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதலால் இந்தியாவின் பொருளாதாரம் சீர்குலைந்துள்ளதாக ரூபியோ கூறினார். ஜனநாயக கட்சியின் தேசிய குழு டிஎன்சி தேர்தலுக்கு பிந்தைய 192 பக்கங்கள் கொண்ட மறு ஆய்வு அறிக்கையில் காசா விவகாரம் குறித்து குறிப்பிட தவறியதைத் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை அது எதிர்கொண்டுள்ளது. அந்த 192 பக்க அறிக்கையில் காசா குறித்து ஓர் இடத்தில் கூட குறிப்பிடப்படவில்லை என ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகானா தனது எக்ஸ் தளத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார். இபோலா தொற்று தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து ஜனநாயக கொங்கோ குடியரசுக்கான அனைத்து பொது போக்குவரத்தையும் உகாண்டா ரத்து செய்துள்ளது. படகு சேவைகள், பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பொது போக்குவரத்தும் 4 வாரங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கொங்கோ குடியரசில் குறைந்தது 671 பேருக்கு இத்தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் இத்தொற்றால் 160 பேர் பலியானதாக உலக சுகாதார நிறுவனம் WHO கூறியது. கொலம்பியாவின் தென்மேற்கு கவுகா மாவட்டத்தில் மேசா நாசா பழங்குடி மக்களுக்கு இடையே ஏற்பட்ட நில மோதலில் 4 உயிரிழந்தனர், 62 பேர் காயமடைந்தனர் என அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலம் எல்லைகள் தொடர்பான முரண்பாடு காரணங்களால் இந்த மோதல் உருவானதாக கொலம்பியாவின் மனித உரிமை ஆணையர் தெரிவித்துள்ளார். மேலும் கவுகா ஆளுநர் ஒக்டாவியோ குஸ்மான் இந்த வன்முறையை கண்டித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே கவுகா மாவட்டத்தில் உள்ள பூர்வக்குடி நிலங்கள் சட்டவிரோத கோக்கா பயிரிட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கொரில்லா கும்பல் கடத்தல் நடவடிக்கையின் தளமாகவும் அமைந்துள்ளது. ஹாண்டரஸ் கும்பல் வன்முறைகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தயாராகி வரும் வேளையில் ஹாண்டரஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள செம்பனை தோட்டம் ஒன்றில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 19 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள செம்பனை தோட்டங்களையும் போதைப்பொருள் கடத்தல் வழிகளையும் கட்டுப்படுத்துவதற்காக கும்பல்களுக்கு இடையே தொடர்ந்து மோதல் ஏற்படுகின்றன. அந்நாட்டு நாடாளுமன்றம் தொடர்ச்சியான சட்ட சீராக்கங்களுக்கு ஒப்புதல் அளித்த சில நாள்களிலேயே இந்த தாக்குதல் நடந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அங்கு ஒவ்வொரு 100,000 குடியிருப்பாளர்களுக்கும் 24 கொலைகள் என்ற விகிதத்தில் கொலை குற்றங்கள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

உலகம் தற்போது எதிர்கொண்டு வரும் ஆற்றல் நெருக்கடி மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதல்களின் விளைவாக உருவாகியுள்ளது. அது முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. ஹார்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் மீது ஈரான் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்ததையடுத்து எரிபொருள் பற்றாக்குறையினால் பல நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியின் தெஹ்ரான் மீதான தாக்குதல் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான அந்த கடல் பாதையை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்தும் நிலையை உருவாக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு தீப்பொறி காட்டையே எரிக்கும் என்பது போல் இன்று அதன் தாக்கம் உலகம் முழுவதும் உணரப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வு தொடர் விளைவுகளை ஏற்படுத்தி உணவு மேசை வரை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோலிய எரிபொருட்களை சார்ந்த போக்குவரத்து சேவைகளின் செலவுகள் உயர்ந்ததையடுத்து பல்வேறு அன்றாட பொருட்களின் விலைகளும் ஏற்றம் கண்டுள்ளன. குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மக்களின் வாழ்வாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் மலேசியா இன்னும் தாக்குப்பிடித்து வருகிறது. மலேசியர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையுடன் கூடிய ரோ 95 பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 1.99 சென்னாகவே தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்றியமையாத உணவுப் பொருட்களின் கையிருப்பும் இந்த ஆண்டு இறுதி வரை போதுமானதாக உள்ளது. அங்காசபுரியில் நடைபெற்ற சிறந்த சேவை விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய மடானி அரசாங்க பேச்சாளர் டத்துஃபாமி ஃபடேல் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். இருந்தும் தற்போதைய அமைதியான சூழலை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவர் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடும். எனவே மக்கள் எப்போதும் மிதமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் டத்துஃபாமி கேட்டுக்கொண்டார். வீண் செலவு வேண்டாம், அளவோடு செலவழித்து வருமுன் காப்பது நல்லது என்பது போல் எப்போதும் சிக்கனத்தை பேணுவோம். அளவறிந்து வாழ்ந்திடில் அறம் பெருகும் நாள்தோறும், சிக்கனத்தை பேணிடில் சிறியதும் பெரியதாகும் என்பது போல. இருப்பினும் எச்சரிக்கை, சிக்கனம் என்ற பெயரில் பீதியில் பொருட்களை வாங்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏனைய பயனீட்டாளர்களின் தேவைகளை பொருட்படுத்தாமல் அன்றாட தேவைகளையும் உணவுப் பொருட்களையும் அளவுக்கு மீறி வாங்கி குவிப்பதை தவிர்க்க வேண்டும். சிக்கனம் அவசியம், ஆனால் அது பிறருக்கு சிரமம் தரக்கூடாது. பங்கிட்டு உண்டால் பசியில்லை என்பது போல் கிடைத்ததை பகிர்ந்து வாழ வேண்டும். நாட்டின் பொருளாதாரம் தற்போது வலுவாகவும் மீள்தன்மையுடனும் உள்ளது. கடந்த மாதம் வர்த்தகம் 28.6 விழுக்காடு உயர்ந்து 336.73 பில்லியன் ரிங்கிட் என்ற உச்சநிலையை எட்டியிருப்பது இதற்கு சான்றாகும். உலகளாவிய நிறுவனங்கள் முன்கூட்டியே கொள்முதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதன் விளைவு இதுவென்று IPPFA நிறுவனத்தின் இயக்குநரும் முதலீட்டு வியூக பொருளாதார ஆய்வாளருமான முகமது சடி ஜந்தான் தெரிவித்தார். எதிர்காலத்தில் வரிகள், புவிசார் அரசியல் பதற்றங்கள், தளவாட தடங்கல்கள் ஏற்படக்கூடிய சூழலை தவிர்ப்பதே அந்த முயற்சியின் நோக்கமாகும். இது ஏற்றமான வளர்ச்சி இந்த ஆண்டின் முதல் பாதையில் நாட்டின் வர்த்தக செயல்திறனை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். மேலும் இந்த மாதமும் ஜூன் மாதத்திலும் மலேசியாவின் வர்த்தகம் தொடர்ந்து நிலையாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதுடன் 2026 ஆண்டின் இரண்டாம் பாதையில் வர்த்தக வளர்ச்சி சற்று மந்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முகமது சடி ஜந்தான் குறிப்பிட்டார். உலகளாவிய விநியோக தொடரில் ஏற்படும் தடங்கல்கள் இவ்வாண்டின் 3 காலாண்டில் தாக்கத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இவ்வேளை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கொள்கைகள், மக்களை மையமாக கொண்ட திட்டங்கள், பொறுப்புணர்வான நிதி மேலாண்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட மடானி பொருளாதார சீர்திருத்தங்களில் அரசாங்கம் காட்டும் கவனம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. அந்த அணுகுமுறை 2024-2025 ஆண்டுகளில் 5.2 விழுக்காடு வளர்ச்சி வேகத்தை நிலைநிறுத்தி 2026 முதல் காலாண்டில் அதை 5.4 விழுக்காட்டுக்கு உயர்த்தியுள்ளது. தற்போதைய கணிக்க இயலாத உலகளாவிய பொருளாதார நிலையை கண்டு அரசாங்கமும் அமைதியாக இருக்கவில்லை. அந்த வகையில் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றத்தின் கீழ் நெருக்கடி மேலாண்மை பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பணிக்குழு பொருளாதார நிலவரங்களை உன்னிப்பாக கண்காணித்து புதிய இடர்களுக்கு உடனடி பதில்களை ஒருங்கிணைக்கிறது.
நெருக்கடிகளுக்கு நடுவே உலகளாவிய அழுத்தங்களும் கடுமையான சவால்களும் தற்போது உலக பொருளாதார நிலைத்தன்மையை சீர்குலைக்கின்றன என்பது வெள்ளிடை மலை. நாட்டின் மீதான அதன் தாக்கத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் தன்னால் இயன்ற மிகச்சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அவை மலேசியர்களின் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் வளமாகவும் இருப்பதை உறுதி செய்கின்றன. இடம்பெற்றது செய்தி விளக்கம், தமிழாக்கம் புனிதா சுப்பிரமணியம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: நேரம் காலை மணி 11:11. இந்த மாதிரி நேரத்தை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்களும் மனசில் நினைச்சுக்கோங்க, நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். இப்போ தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்குற நேரம்ங்க. யாருக்காக என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோன்னு பாருங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 யாருக்காக என்ன பாடல் அப்படின்றத இனி தொடர்ந்து இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து பேச போறீங்க.

இப்படி சூடு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி செய்வாரு.
2: ஓ, அவ்வளவு பிடிக்கும்.
1: புட்டா டூரியான் மரம் கூட வந்து வச்சிருக்காரு.
2: தலையில விழுந்துடும் வைக்காம இருக்காரு மரத்தை. என்னென்ன செடியெல்லாம் இருக்கு வீட்டுல, என்னென்ன மரம் வச்சிருக்கீங்க?
1: அபார்ட்மெண்ட்லயே வந்துட்டு துளசி, அப்புறம் கற்பூரவள்ளி, மிளகா செடி, மாங்காய், என்னென்னமோ போட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி செடி வர வச்சுட்டாரு.
2: அபார்ட்மெண்ட்ல எப்படிங்க மாமரம் வச்சீங்க?
1: அந்த செடி மாதிரி வந்துட்டவங்க அவர் எடுத்துட்டு போயிட்டு வந்து லேண்டது.
2: சரி,
1: அங்க எடுத்துட்டு போய் ஃபுல்லா நட்டு வைக்கிற மாதிரி, இப்ப டூரியான் மரம் அங்க நட்டு வைக்கிறதுக்கு இப்ப வேற பாத்துட்டு இருக்காரு.
2: அதாவது அவர் வீட்டுல இல்ல, அவர் தங்கச்சி வீட்டுல நடப்போறாரா? என்னங்க இது, அவங்க ஒத்துக்கறாங்க இதுக்கெல்லாம்? அப்படியே கடுகு
1: கீரை, பச்சை மஞ்ச கூட இருக்கு.
2: அப்புறம் என்ன கவலை, நாங்களும் அங்கதான் வந்து ஆகணும் போல. துரியான் மட்டும் எப்ப காய்க்குதுன்னு சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, மண்டை பத்திரம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. அழைத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க கேட்கலாம். என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம் பாருங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து பாடிக்ஸ்ல இருந்து நேசமாலதி இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இங்க எங்கயோ பயணத்துல இருக்கீங்களா?
1: என்னது?
0: ஓ, பிறந்த நாளை முன்னிட்டு விடுமுறையை கழிக்கிறதுக்காக கேலுக்கு வந்துட்டு இருக்கீங்க. மகள் பேர்
1: என்னது?
0: தனு சுஜாவுக்கு எத்தனை வயசு? ஒரு வயதா? சரி, தனு சுஜாவோட இப்ப பிறந்த நாள் கொண்டாட போயிட்டு இருக்கீங்க, பாத்து பத்திரமா போங்க. என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது இப்போ? எல்லோருக்காகவும் அந்த பாடல் இப்ப வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு மகிழ்ச்சியா போங்க. சரியா?
1: ஓகே.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: சுவையத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதான், இனங்களை ஒன்னா இணைக்குதான், அம்மாவை போல் உன்ன அணைக்குதான். ஆமா, நவாபாஸ்தான்
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: வணக்கம், நான் கிறிஸ்டின் பேசுறேன், பினாங்கிலிருந்து.
1: கிறிஸ்டின், சொல்லுங்க கிறிஸ்டின், என்ன பாட்டு கேக்கணும்னு தோணுது இப்போ?
0: எனக்கு வந்து தேன் தேன் தேன் விஜய் படத்துல இருந்து போடுறீங்களா?
1: தேன் தேன் தேன் பாட்டு ஏன் தேன் மாதிரி இருக்கிறனால கேக்குறீங்களா, இல்ல என்ன காரணம் அந்த பாட்டு கேக்குறதுக்கு?
0: எனக்கு டக்குன்னு அந்த பாட்டு தான் வந்துச்சு ஞாபகம்.
1: கேக்கணும்னு சொன்னா அந்த பாட்டு தான் உங்களுக்கு தோணுச்சு இப்போ? சரி, யாருக்காக?
0: என்னோட ஹஸ்பண்ட்காக. அவரு கேட்பாரா என்னன்னு தெரியல, இருந்தாலும் அவருக்காக நான் கேக்குறேன் அந்த பாட்டு.
1: அவருக்காக கேக்குறீங்க, சரி. சந்தேகத்துல சொல்லக்கூடாது, கண்டிப்பா அவரை கேட்க சொல்லணும் நீங்க, சரியா? கண்டிப்பா. அவர் பேர்
0: என்னது?
1: காலின்காக அடுத்த அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, உங்களுடைய அன்பு காதலுக்காக கேட்கலாம், வாங்க.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன் பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உடுக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்
1: மின்னல்
0: FM.

0: யாஷிக் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இதான் முதல் அழைப்பா உங்களுக்கு யாஷிக்?
1: ஆமா சார், இதான் முதல் அழைப்பு. உங்க ப்ரோகிராம் எல்லாம் அடிக்கடி கேட்பேன், ஆன்லைன் எஃப்எம்ங்கறதால கொஞ்சம் டிலே ஆகும் வேற ஒண்ணு.
0: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக்லயும் கேளுங்க, சரியா?
1: ஷூர் சார். சவுதில இருந்து உங்க எஃப்எம் கீழே கேட்டு, சவுதி அரேபியால இருந்து.
0: ஓ, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சவுதில இருக்கீங்களா?
1: சவுதி அரேபியில இருந்து உங்க எஃப்எம் கேட்டு இருக்கேன்.
0: ஓ, மகிழ்ச்சி. அங்கிருந்து அழைச்சிருக்கீங்களா?
1: எஸ் சார், எஸ் சார், எஸ் சார்.
0: ஓ, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? அதே மகிழ்ச்சி. மலேசியா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்?
1: ஒரே விஷயம் அன்பான மக்கள், ரொம்ப பாசம் பிரியமான மக்கள், அதான் ரொம்ப ஞாபகத்துக்கு வர்றது.
0: அன்பான மக்கள்னு சொல்லி எங்க மனசு அப்படியே கவர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி யாஷிக், அழைத்ததற்கு நன்றி.
1: தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச்.
0: அங்க எல்லாரும் கேட்டுதான் சொல்லுங்க.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா.

0: ராணி உங்களுக்காக.
1: ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வித் திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயு மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்வி கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.
0: மடானி உங்களுக்காக.
2: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: மினல் FM உலகத்துல எந்த பகுதியில இருந்து இப்ப கேட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் அழைத்து பேசிட்டு இருக்கீங்க, வெளிநாடுகள்ல இருந்து அழைக்கிறீங்க, பிறகு இன்ஸ்டாகிராம்ல வெளிநாடுகள்ல இருந்தும் சரி நம்ம நாட்டுல இருந்தும் சரி நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை அன்ப தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்க அழைக்கணும் அப்படின்னா சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம் மினல் FM, நான் தன பேசுறேன் பத்துக்கேட்லேருந்து.
0: என்ன பாட்டு வேணும் தானா?
1: எங்க அக்காவுக்கா வந்து சிறுக்கி வாசம் காற்றோடு அந்த பாட்டு வேணும்.
0: அக்கா இப்ப எங்க இருக்காங்க?
1: இப்போ ஜலப்பாங்களா இருக்காங்க.
0: அக்கா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்
1: நன்றிங்க.
0: பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: எரியற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெறியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடி சீக்கிரம் போலான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சில மலேசிய மடானே மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் புலரட்சகி குணசேகரன். டிசம்பர் வரை நாட்டின் ஆற்றல் கையிருப்பு போதுமானதாக இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் முயன்று வருகிறது. தற்போதைய சூழலில் ஜூலை வரையில் அதன் கையிருப்பு போதுமானதாக இருப்பதாக துணை பிரதமரும் ஆற்றல் மாற்று நீர் உருமாற்ற அமைச்சருமான டதோசி ஃபடில யூசுப் தெரிவித்தார். இருப்பினும் வெளிநாடுகளிலிருந்து அதன் கையிருப்பினை அதிகரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். நம்பகமான நாடு பட்டியலில் மலேசியா 7 நிலையை பிடித்துள்ளதாக 2026 எடல்மன் டிரஸ்ட் பரோமீட்டர் ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன. நிர்வாகம், சமூக நிலைத்தன்மை, தேசிய ஒற்றுமை ஆகியவை மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் நாடு சரியான பாதையில் செல்கிறது என்பதை இது மெய்ப்பித்துள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காங் கொர்மேங் தெரிவித்தார். மலேசியா தற்போது 71 புள்ளிகளை பெற்றுள்ளது. ஹஜ் பெருநாள் உள்ளிட்ட பள்ளி விடுமுறையை முன்னிட்டு 1.9 மில்லியன் வாகனங்கள் பினாங்கிற்குள் நுழையும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் மாநிலம் முழுவதும் அடிக்கடி நெரிசல் விபத்துகள் ஏற்படும் பகுதிகளில் கண்காணிப்பும் செயலாக்க நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்படும் என மாநில காவற்படை தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் குறிப்பிட்டார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோஷன் நவியை ஈரான் அமெரிக்க மறைமுக பேச்சுக்காக சந்தித்துள்ளார். அச்சந்திப்பு தெஹ்ரானில் நடைபெற்றதாக இஸ்லாமிய குடியரசு செய்தி நிறுவனம் IRNA தகவல் வெளியிட்டது. அவ்விரு நாடுகளுக்கும் இடையே சமரச பேச்சாளராக செயல்படும் பாகிஸ்தானின் தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக நக்வே தற்போது ஈரானுக்கு பயணித்துள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது 671 பேருக்கு அத்தொற்று பீடித்திருக்கலாம் எனவும் 160 உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுவதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளையில் ஆய்வக சோதனையின் வாயிலாக 64 நேர்வுகளும் 6 மரணங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. விளையாட்டு மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி தேசிய ஆடவர் இணையினர் ஒன் அரிஃப் வஞ்சுனைடி யாப் ராக்கிங் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்றைய காலிறுதி ஆட்டத்தில் அவர்கள் அமெரிக்காவின் செங் ஜிஇ பிரீஸ்லி சிமிட் இணையை 21-15 21-19 என வெற்றி கொண்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல மண்ணின் நட்சத்திரம் அங்கமும் இப்ப தொடங்கியாச்சுங்க. பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் நமது உள்ளூர் கலைஞர்களின் அண்மைய படைப்புகள், அடுத்த கட்ட திட்டங்கள் பற்றி நம்ம பேச போறோம். இந்த நிகழ்ச்சி வெறும் உள்ளூர் இசை மட்டும் இல்லைங்க, இது நம்ம மண்ணின் மைந்தர்களின் குரல் திறமை, இதை எல்லாமே நம்ம கொண்டாட போறோம். இன்றைக்கு நமது நிகழ்ச்சிக்கு நேரடியா யார் வந்திருக்காங்க அப்படின்னா, நாடோடி கம்யூனிட்டி ஸ்கிரீனிங்ஸ் தமிழ் திரைப்பட, அனைத்துலக தமிழ் திரைப்பட விழா இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான லேனா மற்றும் கோகுலராஜன் வந்திருக்காங்க. அவங்கள தான் சந்திக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு பாடலுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாடகர் நேசன் செல்வராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய அடுத்த பாடல் குறித்து நம்மோடு பகிர்ந்துக்கிறாரு. அங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச நம்ம உள்ளூர் இசையை தான் கேட்டு ரசிக்க போறீங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
4: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலவம்.

0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து நம் நாட்டின் கலைஞர் பாடகர் நேசன் செல்வராஜ் இப்போ நம்ம கூட இருக்காரு. டாமாயிலா அங்காவ் அப்படின்ற ஒரு மலாய் பாடல் வெளியிட்டு இருந்தீங்க முதல்ல, அதற்கு பிறகு ஒருவித மாறுதல் எவ்வளவு பிரபலமான ஒரு பாடல் கேட்கும் போதே கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாடல் வழக்கமா அதை நம்ம வந்து ஒளிபரப்புறது உண்டு. இப்போ அடுத்த கட்டமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ
1: பாத்தீங்கன்னாக்கா புதியதா நம்மளோட மலாய் பாடல் ஒண்ணு வந்து வெளியாக்கி இருக்கேன். நம்ம கிமி கிமோ அப்புறம் லூகா சீதா அவங்க ரெண்டு பேர்த்தோட ஒன்றிணைந்து நம்மளோட ஒரு மலாய் பாடல் மண்ணின் மைந்தனா உருவெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு மலாய் பாடல் மரியா அப்படின்னு சொல்லி இப்ப வெளியிருக்கின்றது.
0: மொத்த மலேசியர்களும் அந்த பாடலை கொண்டாடிட்டு இருக்காங்க.
1: ஆமா, நல்ல ஒரு வரவேற்பு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய கேட்டுட்டு அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்துகள் வந்து முன்வைக்கிறாங்க.
0: தலைப்பு வந்து ஏன் மரியா அப்படின்னு
1: வச்சுங்க? ஆக்சுவலி இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இதுக்காக வந்து மரியா, இது உங்களுக்கு சார்ந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலி அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பாடல் வந்து நாங்க கம்போஸ் பண்றப்ப அந்த ஒரு பீட் இருக்கு, அந்த பீட்ல வந்து எந்த பேர் கரெக்டா அமரும் அப்படின்றத வந்து நாங்க நிறைய ரீசர்ச் பண்ணப்ப இந்த மரியான்றது தான் கரெக்டான அந்த ஒரு பீட்ல அந்த ரிதமிக்கா வருது அப்படின்னு சொல்றதுனாலதான் வந்து அந்த பாட்டுல மரியா அப்படின்னு வச்சுமே தவிர மத்தபடி எனக்கு சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்ல.
0: சரி, மரியான்றது உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு பெயர், அந்த பாடலுக்கு சரி வருமே அப்படின்றதுக்காக வச்சிருக்கீங்க. சரி, இப்போ எல்லோருக்கும் வெளியில இருக்கிற ஒரு கேள்வி, ஏன்னா நீங்க ஒரு மலாய் பாடல் ஒரு தமிழ் பாடல், இப்போ ஒரு மலாய் பாடல் அடுத்த தமிழ் பாடலா இருக்குமா இல்லையா?
1: ஆக்சுவலி ஆமா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பாடல் தான், தமிழ் பாடல் கூடிய சீக்கிரம் நம்ம ஜெகதீஷ் எம் ஜெகதீஷனோட கொலபரேட் பண்ணி ஒரு புதிய தமிழ் பாடல் வந்து கூடிய சீக்கிரம் வெளியீடுக்கான இருக்குது. அதுக்கு அங்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய ஆல்பம் பன்மொழிகள்ல வந்து வெளியாகணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சிகளும் ஈடுபட்டு இருக்கேன்.
0: மனமார்ந்த வாழ்த்து உங்களுக்கு. இன்றைக்கு மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. பாடகர், செய்தி வாசிப்பாளர், தொழில் முனைவரும் கூட, இப்படி உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கீங்க. அதை பார்க்கும்போது ஒரு மண்ணின் மைந்தர் இவ்வளவு விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காரு நினைக்கும் போது எங்களுக்கு உண்மையிலே பெருமையாக சந்தோஷமா இருக்கு. வாய்ப்பு இருந்தா கூடிய விரைவில் நம்ம சந்திக்கலாம். உங்களுடைய அடுத்தடுத்த திட்டங்களுக்கு நாங்களுமே காத்துட்டு இருக்கோம்.
1: மிக்க நன்றி கிஷன். மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க. மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நாங்க சொல்லியிருந்த மாதிரி அரசாங்கத்தின் விசிட் மலேசியா 2026 மலேசியாவுக்கு வருகை தாருங்கள், இதனை ஊக்குவிக்கும் வகையில பாத்தீங்கன்னா கேஎல் ஃபெஸ்டிவல் உடன் இணைந்து படை ஆர்ட் மூவ்மெண்டின் நாடோடி கம்யூனிட்டி ஸ்கிரீனிங்ஸ் எனப்படும் இந்த 2 நாள் அனைத்துலக தமிழ் திரைப்பட விழா வரும் மே 30 மற்றும் 31 நடக்க போகுது. GMBB கிரியேட்டிவ் கம்யூனிட்டி மால்ல கேஎல் இருக்கு, இங்கதான் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில் கனடா, பிரான்ஸ், டென்மார்க், சிங்கப்பூர், இலங்கை, கயானா, இந்தியா, மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 தமிழ் திரைப்படங்கள் வந்து திரையிட போறாங்க. இன்றைக்கு நம்மோடு அதை சார்ந்து, அந்த நிகழ்ச்சி சார்ந்து பேசுறதுக்காக லேனா மற்றும் கோகுலராஜ் இணைந்திருக்காங்க. வணக்கம் இருவருக்கும், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கும்.
3: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். வரும்போது பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
2: சுமூகமா இருந்துச்சு.
0: சரி, இன்றைக்கு வந்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த நிகழ்ச்சி இல்லையா, இது வந்து நாடோடி அப்படின்ற தலைப்பு இதற்கு இருக்கு. ஏன் நாடோடின்னு அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தீங்க, முதல்ல அதை சொல்லுங்க.
3: ஏன்னா இது வந்து நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய கதைகளை வந்து சேகரிக்கிற வகையில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம திட்டமிட்டிருந்தோம். அப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கும்போது நம்ம என்ன தலைப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ எல்லாருமே ஒரு வகையில் வந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்ட எல்லா நாடுகளில் உள்ள தமிழ் சமூகங்களும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக லைக் தன்னுடைய சொந்த நாடை விட்டு வேறு ஒரு நாடை, வேறு ஒரு நிலப்பரப்பை தேடி போன ஒரு சமுதாயம் தான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது வந்து இந்த நாடு விட்டு நாட கடந்து இன்னொரு நிலப்பரப்பு தேடுறது அப்படிங்கிற அந்த தேடல் இருக்குல்ல. இப்ப நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அதை குறிக்கிற வகையில இருந்ததா எங்களுக்கு தோணுச்சு. வெவ்வேறு சமுதாயங்கள் வெவ்வேறு காரணத்துக்காக லைக் அவங்க புலம்பெயர்ந்திருக்கலாம். சில பேர் வந்து பஞ்சம், பசி, இல்லை இன்னொரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக, சில பேர் வந்து போரின் அடிப்படையில், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. பட் எல்லாருமே ஒரு வகையில நாடோடி தான். இப்ப அந்த வகையில நம்ம அந்த அடையாளத்தை நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு
0: விழாவுக்கான யோசனை முதல்ல உங்களுக்கு எப்படி உருவாச்சு, இப்படி ஒன்னு செய்யலாம் அப்படின்ற மாதிரி?
2: இது எப்படின்னா, டைரக்டர் சஞ்சய் குமார் இருக்காங்க, சஞ்சய் குமார் பெருமாள் ஜகாட்ல படம்லாம் எடுத்தாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இளம் தமிழ் இயக்குனர் மலேசியாவில் இருக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு அவர் ஆஃபீஸில் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவார் பேசுவோம். அப்புறம் அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான் சொல்லணும். அது வந்து ஒரு அந்த கம்யூனிட்டி வளர நம்மளோட செயல்பாடும் வளர்ந்து வந்துச்சு. அப்புறம் ஒரு ஒரு ஆளும் அந்த சர்க்கிளில் உள்ள ஒரு ஒரு ஆளும் வெவ்வேறு திரைப்பட விழாக்கு போகும்பொழுதோ இல்லை வேறு வேறு நாட்டில் உள்ள, இப்போ நான் வந்து புஸான் அப்போ அங்கங்கெல்லாம் போகும்போது வெவ்வேறு தமிழர்கள் வேறு இடத்துலேருந்து வரவங்க பார்க்குறோம். அப்புறம் அவங்க படங்கள் ஏன் நம்ம பார்த்ததே இல்லை? இலங்கையில் உள்ள தமிழர்களோ கனடாவில் உள்ள தமிழர்கள் படங்கள் வந்து அங்கே ஒரு சீன் போய்கொண்டு இருக்குது, ஏன் நம்மளுக்கு வந்து இது வந்து சேரவே இல்லை அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. எப்படியாச்சும், ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லலாம், அதாவது தென்னிந்திய சினிமா ஆதிக்கம் எல்லா தமிழர்கள் மேலேயும் இருக்குது. ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்குன்னு தனியான ஒரு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா நம்ம அவங்க மேலே டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட தனி மார்க்கெட்டை உருவாக்க முடியும். அதுக்கான முதல் ஒரு ஸ்டெப்பாக நம்மளுக்கு முத மற்ற நாட்டில் உள்ள தமிழர்கள் என்னென்ன படங்கள் செய்கிறாங்க, அவங்கவுங்க யார் இருக்காங்க என்ற தகவலும் அவங்களோட சினிமா மேல் உள்ள ஒரு ஆர்வமும் நம்ம உருவாக்க வேண்டும். அதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த நாடோடி திரைப்பட விழான்னு சொல்லலாம்.
0: இந்த சினிமாவை நேசிப்பவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்க போகுது.
2: ஒன்று, இரண்டாவது வந்து வெவ்வேறு நாட்டில் தமிழர்கள் எப்படிலாம் வாழ்கிறாங்க, நம்மளை மாதிரி புலம்பெயர்ந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க. ஏன்னா புலம்பெயர்ந்த மக்கள் சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து இன்னும் ஐடென்டிட்டி வகையில் நம்மளுக்கு இன்னும் அடையாத, புரிஞ்சு கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஸோ மற்ற தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க நிறைய விடயங்கள் கிடைக்குமாங்க.
0: நல்ல ஒரு விஷயம். அரசாங்கத்தின் இந்த விசிட் மலேசியா 2026 மலேசியாவுக்கு வருகை தாருங்கள் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, இதனை வந்து ஊக்குவிக்கும் வகையில் நடைபெறும் கேஎல் ஃபெஸ்டிவலுடன் இணைந்து நாடோடி கம்யூனிட்டி ஸ்கிரீனிங்ஸ் நடக்க போகுது. எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு பயனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன சொல்லுங்கள்?
3: இந்த திரைப்பட விழா வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம கொஞ்ச நாளாகவே செய்யணும்னு நம்ம யோசிச்சுட்டு தான் இருந்தோம் ஒரு 2-3 வருடங்களாகவே. ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சீஷாட்னு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் மாதிரி செஞ்சுருக்கோம், புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய குறும்படங்களை சேகரித்து. அப்போ செய்யும்போது நம்ம வந்து ஒரு 2 வருஷமாக அதை செஞ்சோம். அப்போ ஆனால் அப்போ அதுக்கான வேலைகள் போகும்போதே நிறையா படம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. அப்போ வருஷத்துக்கு நம்ம 2 மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்கணும்னா லைக் எவ்வளவோ படம் இருக்குது விட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து இதை நம்ம பெருசாக ஒரு 2-3 நாள் போக போக இன்னும் மேபி 1 வாரம் அந்த மாதிரி கூட செய்யலாம் நம்ம. ஸோ அதை அந்த முயற்சியில் இருக்கும்போது ஜூன் தான் சொல்லிவிட்டு அவங்க வந்து கேஎல் ஃபெஸ்டோட தலைவர் அவங்க தான். ஸோ அவங்களோட அவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எங்கள் டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வந்து செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா நம்மளே இதை எடுத்து செய்யலாம், லைக் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றும் ஜிஎம்பிபி மாலோட இன்சியாங்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நமக்கு வென்யூ கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருந்தாங்க. ஸோ இந்த இவங்க 2 பேர்னால தான் நம்மளால் இதை வந்து இன்றைக்கி இந்த டைமில் இந்த மாதிரி விசிட் மலேசியா கீழே வந்து கேஎல் ஃபெஸ்டிவலுக்குள்ளே வந்து நம்ம செய்ய முடிஞ்சதுக்கான சாத்தியங்கள் வந்து இவங்க 2 பேர் கண்டிப்பாக சொல்லணும்.
0: நம்மளோட அரசாங்கத்துடைய உதவியும் இதில் இருக்கு இல்லையா?
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஹேனாயோ தான், ஹேனாயோட தலைமையில் தான் இது நடக்குது. ஜூன்தான் வந்து கேஎல் ஃபெஸ்டிவலுக்கான தலைவர், பட் ஹேனாயோட தலைமையில் தான் இது நடக்குது.
2: இன்னும் ஒரு அழகான விஷயம்னா தமிழர்கள் கதைகளாக இருந்தாலும் இது வந்து இப்போ அவங்கெல்லாம் வரும் பொழுது, அரசாங்கம் வரும் பொழுது இது வந்து அனைத்து மலேசியர்களுக்கான ஒரு அங்கமாகவும் இருக்குது. என்னதான் தமிழ் திரைப்படமாக இருந்தாலும் மற்றவங்களும் இதை பார்க்குற ஒரு வாய்ப்பு தருது.
0: இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்றது தெரியுது. இப்போ அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம், கிறிஸ்கே கொண்டு வராங்க. அதற்கு பிறகு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியை சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடோடி கம்யூனிட்டி ஸ்கிரீனிங்ஸ் இந்த நிகழ்ச்சி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அனைத்துலக தமிழ் திரைப்பட விழா அது சார்ந்து லைனா ஸ்ரீனிவாசன், கோகுலராஜன், ராஜேந்திரன் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நிறைய விவரங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப தொடர்ந்து எங்க எப்போ பிறகு 30-31 நடக்க போகுது, நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன இருக்க போகுது அதுக்குள்ள அப்படின்றத சொல்லிருங்க.
1: கண்டிப்பா. ஸோ இது வந்து 30-31 மே இந்த மாத கடைசியில் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் நடக்குது. ரெண்டு நாள் வந்து 4 ஸ்லாட்டில் வந்து ப்ரோக்ராம் நடக்குது. குறும்படங்கள் ஒரு 9 குறும்படங்கள் போடுறோம், 2 ஸ்லாட்டாக பிரித்து. அப்புறம் ஒரு 3 திரைப்படங்கள் போடுறோம், ஒரு பேனல் டாக் நடக்குது. அப்புறம் ஸோ டாக்குமெண்ட்ரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு 3 டாக்குமெண்ட்ரியை ஒன்றா இணைச்சு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி செய்கிறோம். ஸோ திரைப்படங்களில் வந்து நம்ம

0: உறவினர்களை வந்து நம்ம ஒன்னா கொண்டு வந்து லைக் ஒரு உரையாடல் மாதிரி நடக்க போகுது. யாருன்னா இப்போ இசைத்துறையிலேருந்து டாக்டர் பர்ன், அப்புறம் ஃபிலிம்ல இருந்து மாச்சாய் ப்ளூஸ் ஜாகர்லாம் எடுத்த சஞ்சய், அப்புறம் நாடகங்கள்ல இருந்து ஜோ குக்கத்தாஸ், அப்புறம் இலக்கியத்திலிருந்து எம் நவீன், பேச்சு புத்தகங்களும் சிகந்தி புத்தகங்களும் எழுதின நவீன், மற்றும் கோகுலராஜனும் அந்த பேனல் இருப்பார். ஸோ இதுதான் ரெண்டு நாளுக்கு நடக்க போகுது.
1: முதல் நாள் வந்து லைக் மலேசிய திரைப்படங்கள் ஃபோக்கஸாக இருக்கும் சார்.
2: அதாவது 30 May வந்து மலேசிய திரைப்படங்கள் தான் முழுக்க முழுக்க உங்களுடைய
0: முழுக்க இல்லை பட் ஃபோக்கஸ்.
1: அதாவது ஆரம்பத்தில் சிம்பிள் மனுஷன், அப்புறம் ஒரு
0: ஷார்ட் ஃபிலிம் ப்ரோக்ராம்
1: இருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரோக்ராமில் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து உள்ள படங்கள் வரும். பிறகு அந்த பேனல் கலந்துரையாடல். அந்த ராத்திரி வந்து செம்மன் சாலை, தீபக் தோட்டத்தில் தோட்ட போகிற வாழ்க்கையை பற்றி உள்ள செம்மன் சாலை படம், மலேசிய படம் தான். அப்புறம் மறுநாள் வந்து
0: ஹேல் மத காலின்னு சொல்லிட்டு குயானாவில் ஒரு ஆவணப்படம். குயானாலேயே வந்து தமிழர்கள் இருந்திருக்காங்க, அங்கே கோயிலெலாம் இருக்குது, தோட்டம்லாம் இருக்குது. இப்போ அதை பற்றி ஒரு ஆவணப்படம் 1988 செஞ்சுருக்காரு. ஸோ அந்த ஆவணப்படம் நம்ம போடுறோம். அப்புறம் இன்னொரு ஒரு குறும்பட செக்ஷன் இருக்குது, இதுலேயும் ஒரு 4 படங்கள் இருக்குது. இதுவும் வந்து வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரும். அதுக்கப்புறம் தேவி ஷூட்ஸ் டாக்கியூன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரி ஆவணப்படங்கள், பெண்கள் இந்தியாவில் மூணு பெண்கள் வந்து தன்னுடைய கதைகளை வந்து அவங்க சுற்றி நடக்கிற கதைகளை வந்து ஆவணப்படமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கதைகளை வந்து நம்ம ஒரு செக்மெண்ட்டாக செய்கிறோம். அதை தொடர்ந்து நசீர்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து ஒரு முக்கியமான இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து அருண் கார்த்திக்கோட இயக்கத்தில் அதை வந்து நம்ம க்ளோசிங் ஃபிலிமாக தயங்குறோம்.
2: இது எல்லாமே வந்து அங்க காட்சிப்படுத்த போறீங்க, திரையிட போறீங்க. எல்லா திரைப்படங்களுக்கும் இருக்கிற நேரங்கள் அப்படியே போக போகுது.
0: அதை தொடர்ந்து சின்ன ஒரு Q&A இருக்கு. இங்க அதாவது வெளிநாட்டில் இருக்கிற இயக்குநர்கள் அவங்களால வர முடியாத காரணத்தினால நம்ம ஏற்கனவே அவங்களோட ஒரு Q&A செஞ்சு அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதையே நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ண போறோம். அதை தவிர்த்து லைக் மலேசியாவில் உள்ள கலைஞர்களோட படைப்புகளை வந்து அவங்களும் இங்க வருவாங்க. ஸோ Q&A-ல ஸோ அவங்க கலந்துப்பாங்க.
2: இப்போ இந்த மலேசிய கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் மனுஷன்ல நம்ம காவேரி அரண் காவேரி அவ சோபன் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கு பிறகு வந்து டாக்டர் பர்ன் இவங்களாம் வந்து பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேற எந்தெந்த உள்ளூர் கலைஞர்களுடைய படைப்புகள் இருக்க போகுது, இவங்களுடைய பங்கு அங்கே என்னவா இருக்க போகுது?
0: இன்னொன்று வந்து குறும்படத்தில் வந்து ஷான் சொல்லிட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ், அப்புறம் இப்போ தமிழ் ஸ்கூல் பசங்க செஞ்சாரு. அவரோட ஆரம்ப காலத்தில் ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு குறும்படம் செஞ்சுருக்காரு.
1: ஒரு ஆடு பற்றி
0: ஓ மை கோட்னு சொல்லிட்டு, அது என்னன்னா வந்து வீட்டில் வந்து ஒரு படையல் நடக்க போகுது, ஒரு ஆடு வந்து அதை வேடிக்கை பார்க்குது. அந்த ஆடோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த குறும்படம் முழுவதும் இருக்கும். அந்த ஆடுக்கு வந்து ஏன் வீடு ஒரே குதூகலமாக இருக்குன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா நம்மளால தான் வீடே குதூகலமாக இருக்குன்னு அதுக்கு தெரிய வரும். அப்போ வரும்போது எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஷானோட படம். அதை தவிர்த்து அந்த பேனல்ல தான் நம்ம வந்து வெவ்வேறு கலைத்துறையிலிருந்து ஆட்களை வந்து ஒன்னா கொண்டுட்டு வரோம்.
1: அந்த கலந்துரையா
2: வந்து டாக்டர் பர்ன் இருக்காங்க,
0: டாக்டர் பர்ன் இருக்காரு, சஞ்சய் இருக்காரு, நவீன் இருக்காங்க, ஜோக்குக்கத்தா.
1: அந்த கலந்துரையாடலே ஒரு தமிழனா மலேசியால வாழ்வது எப்படி, அப்புறம் ஒரு தமிழ் கலைஞனா நம்ம வந்து எப்படி நம்ம கலையை படைக்கிறோம், என்ன சிந்தனை ஓடுது. பிறகு செம்மன் சாலை என்ற ஒரு படமும் வருது, தீபக். அது வந்து 2005 வந்த படம். அது வரும்பொழுது பெரிய பெரிய சர்வதேச திரைப்பட விழாக்கெல்லாம் போன படம். ஆனால் நிறைய பேர் இன்னும் பார்க்காத சூழ்நிலை இருக்குது. இன்னும் வந்த ரொம்ப நாள் கழிச்சும் இன்னும் நிறைய பேர் அந்த படம் பார்க்கல. ஸோ அந்த படத்துக்கும் நம்ம அந்த முதல் நாள் திரையிடுறோம்.
2: சரி, இந்த நிகழ்ச்சியில் வந்து பல நாடுகளிலிருந்து திரைப்படங்கள் கலைஞர்கள்லாம் வந்து பங்கெடுக்கிறாங்க இல்லையா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி. ஏன் வந்து அனைத்துலக அளவில் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? இது எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு முதல்ல?
1: அந்த எண்ணம் வந்து ஏன் வந்துச்சுன்னா, அதான் ஒன்று வந்து லைக் நாம் வெளியே போகும்பொழுது நம்ம வந்து வெவ்வேறு இடத்துல தமிழர்கள் வாழ்கிறாங்களா, ஆனால் வேற எங்கேயோ ஒரு குயானாவில் வாழ்கிற தமிழர்கள் ஆனால் தமிழ் மறந்துருக்கு. ஆனால் அவங்களோட வாழ்க்கையோ அவங்க வாழ்க்கை சிந்திக்கிற விதமோ அவங்களோட நம்பிக்கையோ தமிழனாக தான் வாழ்கிறாங்க. இது வந்து ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. அவங்க வாழ்க்கை தமிழர்கள் வெவ்வேறு இடத்துல எப்படி கற்றுக்குறாங்க வாழ்க்கையை, அது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால இது பண்ணோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து திரைப்படம் எடுக்க வந்து வெவ்வேறு வழிகள் வந்துருச்சு. அதாவது ஒரு ப்ரொடியூசர் அவர் தான் காசு கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ வந்து உலகம் ரொம்ப விரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஆக்சுவலி இப்போ மலேசியாவில் இருந்துக்கிட்டு ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு ப்ரொடியூசர் கூட

0: கொலாபரேட் பண்ணி வேலை செய்யலாம். அங்கேருந்து இப்போ டென்மார்க்லேருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் இதுக்கு எல்லாமே என்ன தேவைன்னா ஒரு நெட்வொர்க் தேவை. இந்த நெட்வொர்க் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம கற்பனை விரியும், நம்ம செயல்படுத்துகிற இது முடியும். ஏன்னா தடைகள் என்று பார்த்தா நிறையா இருந்துகிட்டு தான் இருக்குது, ஆனால் வாய்ப்புகளும் ஆக்சுவலி நிறையா இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கு விரியணும். அந்த விரியற முயற்சி தான் வெவ்வேறு நாட்டில் வந்து நம்மளோட மக்கள்கள் யார் இருக்காங்க, ஸோ அவங்கள முத நம்ம ஒரு இடத்துல திரட்டணும்னா, அப்புறம் வந்து வருங்காலத்தில் வந்து இப்போ மலேசியா ஃப்ரான்ஸ் டென்மார்க் கொலாபரேஷன் ஒரு படம் வருவாங்களாம். ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து அவங்களோட நேஷனல் ஃபண்டிங் அப்படின்றது இருக்கும், இப்போ அங்கே நம்ம டேப் பண்ணலாம் நம்ம படம் செய்ய. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அவங்களோட படங்களை பார்க்கணும், அவங்கள தெரிஞ்சுக்கணும், அவங்களோட இருப்பை ஐ மீன் அவங்க அக்னாலேஜ் பண்ணணும் பண்ணிட்டு நம்ம
1: எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த வகையான கம்யூனிட்டி ஸ்க்ரீனிங்ஸ் மூலம் வந்து திறமைகள், தொழில்நுட்பம், பிறகு கலை அனுபவங்களை வந்து பரிமாறிக்கொள்ளும் ஒரு நல்ல வாய்ப்பு மற்ற நாடுகளோடு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான் கேட்கலாம்னு நினச்சேன், இந்த கொலாபரேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம நாட்டு திறமைகளை அங்கே கொண்டாடுறது, அவங்க நாட்டு திறமைகளை நம்ம கிட்ட கொண்டாடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையும் தாண்டி வேற என்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒரு நிகழ்ச்சி மூலம்?
2: வாய்ப்புகள்ங்கிறத தாண்டி இன்னொன்று வந்து ஒரு புரிதல், இன்னொன்று வந்து ஒரு ஊக்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நமக்காவது வந்து நமக்கு ஒரு 20-30 வருஷமா படம் பண்ற ஒரு வரலாறு இருக்கு, ஒரு 10-15 வருஷமா வந்து ஆக்டிவாவே தியேட்டருக்கே படம் பண்ற ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கு முன்பு வந்து டிவியில ரேடியோ நாடகங்கள்லாம் எப்பயோ ஆரம்பிச்சிட்டோம் நம்ம, சிங்கப்பூர் கூட நம்ம அப்படி சொல்லலாம். பட் ஆனா இந்த நாடுகள்லாம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் தான் அவங்களோட அட்லீஸ்ட் சினிமா வளர்ச்சிங்கிறது வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து அவங்க பயங்கரமா படம் பண்ணி லைக் சர்வதேச அளவில் அவங்களோட படங்கள் வந்து அங்கீகாரம் பெற அளவுக்குலாம் போயிருக்காங்க. அப்படிங்கும் போது லைக் அவங்க போராட்டத்திலிருந்து நம்மளும் கத்துக்க வேண்டிய லைக் இல்லை லைக் ஊக்கம் எடுத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது லைக் நம்ம ஒன்றா உட்காந்தா தான் அந்த ஒரு ஷேர்ட் நரேட்டிவை வந்து நம்ம, ஏன்னா நம்மளோட கதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான கதைகள் தான் நினைக்கிறேன். இப்போ நம்மளும் வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில இருந்து நம்மளோட கதைகளை சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்களும் அவங்களும் ஒரு பெரும்பான்மையில வந்து தன்னுடைய அடையாளத்தை தேடிட்டு இருக்கிற ஒரு சமுதாயம் தான் எப்படி பார்த்தாலும். அதனால அவங்க எப்படி அவங்களோட இடத்துல இருந்து அவங்களோட இருப்பை வந்து சினிமா மூலயமா கலை மூலயமா வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்மளும் கற்றுக்கலாம். இப்போ அவங்களும் வந்து ஒரு தமிழ் சினிமாவோட ஆதிக்கத்தில் இருந்து வெளியில் வந்து தன்னுடைய சுயற்சியாக ஒரு சினிமா மொழியை வந்து தேடுறாங்க. இப்போ நம்மளும் அந்த தேடலில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க எப்படி அதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கும் ஊக்கமாக இருக்கும். நம்ம இங்கே இருந்துக்கிட்டு லைக் நமக்கான பிரச்சனைகளை மட்டுமே நம்ம வந்து விவாதிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய போராட்டத்திலிருந்து அவங்களோட பயணத்திலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து முதல் எல்லா படங்களையும் எல்லாரையும் ஒன்றா பார்க்குற ஒரு தளம் தேவைப்பட்டது, அதுதான் நாடோடி.
1: கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தளமாகவும் இது இருக்கும். அதான் அந்த கலை அப்படின்றது அல்ல அல்ல குறையாத அமிர்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுட்டே போகலாம். அடுத்து ஒரு பாடல் உங்களுக்காக ஜாக்கட் படத்துக்காக கேட்கலாம், அதற்கு பிறகு இன்னும் தொடர்ந்து பேசலாம்.

0: அனைத்துலக தமிழ் திரைப்பட விழா இது சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். லேனா மற்றும் கோகுலராஜன் மோடி இன்றைக்கு பேசிட்டு இருக்காங்க. டிக்டாக் நேரலையிலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்க கேட்கலாம். இன்றைக்கு வந்து உள்ளூர் பாடல்களை முழுக்க முழுக்க நம்ம கேட்டு வச்சுட்டு இருக்கோம். இதற்கிடையில ஒரு முக்கியமான தகவல்கள் நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்துடும். இந்த நிகழ்ச்சி சார்ந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட உலகம், இந்த மலேசிய தமிழ் திரைப்பட உலகத்துக்கு இப்போ நீங்க நடத்துற இந்த நிகழ்ச்சி எதிர்காலத்தில் எந்த மாதிரியான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க?
1: ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன தான் இந்தியா விட்டு இங்கே ரொம்ப பல தலைமுறைகள் வாழ்ந்து விட்டாலும் மலேசியாவில் நம்மளோட சிந்தனையும் நம்மளோட எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்து தான் இருக்கிறது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை. அதாவது நம்மளுக்கு பிரியமான கலைப்படைப்போ சரி, நம்ம என்னதான் நம்ம ரொம்ப தூரமாக இருந்தாலும் எப்படி அவங்களோட அரசியலில் நம்மளோட ஈடுபாடு இருக்கும், ஒரு அளவுக்கு நம்ம வந்து இன்னும் தமிழ்நாட்டில் மென்டலி மென்டலாக வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அளவுக்கு
2: ஒரு காலம் வச்சுருக்கோம்,
1: ஒரு காலம் அங்கே இன்னும் வச்சுருக்கோம்,
0: ஒரு சாயல் இருக்கு.
1: அது வந்து படைப்பில் இங்கே தமிழர்கள் படைப்பு செய்யும் பொழுதோ கலை செய்யும் பொழுது பேசும் பொழுதோ இல்லை சும்மா ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு 10 பேர் உட்கார்ந்தாலும் தமிழ்நாட்டு சினிமா பற்றி தமிழ்நாட்டு விஷயங்கள் பற்றி இதே பேசிக்கிட்டு இருக்கோம். அது என்ன வந்து அது வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளோட இங்கே உள்ள அடையாளத்தை தேடுறதுக்கே நம்ம இன்னும் ஆரம்பிக்காத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுது. நம்ம இன்னும் பெருசாக நம்மளோட இங்கே உள்ள அடையாளம் உண்மையான ஒரிஜினல் அடையாளம் என்னது, இங்கே உள்ள மக்கள் இந்த நிலப்பரப்பில் இந்த கிளைமேட்டில் இந்த லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு முழு அதுக்கு வந்து ஒரு டைவ் தேவை. அங்கே உள்ளுக்கு போய் அந்த முத்தை எடுக்க வேண்டும். ஆனால் நம்ம இன்னும் கரையிலேயே நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த நாள். ஸோ இது வந்து ஒரு முயற்சி தான். இது சில படங்கள் வந்து நம்ம எடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம வந்து வேறு நாட்டில் உள்ள ஆள்கிட்ட திரைப்பட இயக்குனர்கிட்ட பேசும் பொழுது இங்கே நம்ம படம் எடுக்கிறோம் ஆனால் அதுக்கான ஆடியன்ஸ் இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சொல்லும் பொழுது அப்போ அவர் கேட்டார் நம்மள்ட்ட திருப்பியும், ஆடியன்ஸ் உருவாக்க நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க ஆடியன்ஸ் உருவாக்க? கலை மட்டும் செஞ்சால் போதாது, ஆடியன்ஸும் நீங்கள் தான் உருவாக்குன்னு சொன்னார். ஸோ இது வந்து அந்த ஒரு முயற்சின்னு சொல்லலாம். அதாவது கலை, ஒரு கலைஞன் வந்து அவன் கலை படைப்பு மட்டும் செய்து போகிறது மட்டும் அவனோட பொறுப்பு இல்லை, அந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையும் அந்த எக்கோசிஸ்டமும் அவன் உருவாக்கணும். அவன் வந்து ஒரு மரத்தை நடுறவன் இல்லை, அவன் வந்து ஒரு தோட்டத்தை பாதுகாக்கிற ஒரு தோட்டக்காரனாக ஆகணும். இப்போ வந்து அதுதான் செய்கிறோம். ஸோ ஒரு தோட்டத்தை வளர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது நம்மளுக்கு. ஸோ
0: 2026 நம்ம எவ்வளவோ வந்துட்டோம், நிறைய திரைப்படங்கள் இங்கே உள்ள கலைஞர்கள் அங்கே போய் வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அங்கேருந்து இங்கே வர்றவங்க இருக்காங்க, பாடல்கள் ஆகட்டும் புதிய திரைப்படங்கள் தரமான திரைப்படங்கள் நிறைய கலைஞர்கள் நிறைய தரமான படைப்புகள் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த வேலையில் அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு பண்ணதுக்கும் உங்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிச்சாகணும். சரி, இப்போது மற்ற நாடுகளின் படைப்புகள் வந்து எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்க அதை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம நாடு மட்டும் இல்லையே நிறைய நாடுகள் இருக்காங்கல்ல, இதில் எப்படி எதன் அடிப்படையில் அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அவங்களுடைய படைப்புகளை?
2: எப்படி தேர்ந்தெடுத்தனா சில பேர் வந்து ரொம்ப நாளாகவே அந்த பயணத்தில் இருக்காங்க. லைக் தன்னுடைய ஊரில் வந்து லைக் நம்ம சொந்த கதையை நம்ம சொல்லணும், பாடல் மூலியமாகவும் சரி சினிமா மூலியமாகவும் சரி. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் அங்கீகாரம் இருக்கிற வகையில் நம்ம வந்து சில படைப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதே சமயத்தில் சில படங்கள் வந்து நமக்கு அது சர்வதேச ரீதியாக சில ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனதுனால நமக்கு தெரிய வந்து அந்த மாதிரியே சில படங்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். முக்கியமாக வந்து நம்ம ஆனால் ஒரு சிந்தனை அடிப்படையில் வந்து நம்ம என்ன தேடுறோன்னா தன்னுடைய நிலப்பரப்பில் லைக் அவங்களோட சொந்த கதையை சொந்த வாழ்வியலை வந்து எந்த அளவுக்கு உண்மையாக வந்து பிரதிபலிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு தேடல் இருக்கா. அதே சமயத்தில் கலை ரீதியாகவும் எந்த வித சாயலும், அதாவது வந்து மற்ற நாடுகளிலிருந்தோ இல்லை லைக் தமிழ் சினிமாவின் சாயல் எதுவும் இல்லாமல் சொந்தமாக அவங்களுடைய ஒரு சுய சினிமா மொழியில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வச்சு தான் நம்ம இந்த படங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏன்னா இதை தான் வந்து நாங்களும் கற்றுக்க விருப்பப்படுறோம். ஸோ அந்த வகையில் தான் நம்ம இதை வந்து பிரதானமாக முக்கியப்படுத்தி தேர்ந்தெடுத்திருக்கோம்.
0: சரி, இதில் தமிழை தவிர்த்து மற்ற மொழி கலைஞர்கள் இல்லை பிரமுகர்கள் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்களா, அதை பற்றி சொல்லிடுங்க.
2: கண்டிப்பாக இதில் வந்து எல்லா படங்களுமே வந்து தமிழ் படங்கள் தான், தமிழர்களை பத்தின படங்கள் தான். ஆனால் வந்து இப்போ சில படங்கள் இப்போ ஃப்ரான்ஸில் வந்து அனுஷன் ஒரு குறும்படம் நம்ம வந்து திரையிடுறோம், அதே மாதிரி யூகே யூஎஸ்ல டென்மார்க்ல அமலான்னு ஒரு படம் திரையிடுறோம். இதுலலாம் வந்து அந்தந்த நாட்டில் இருக்கிற பிற மொழியில் பேசுகிற
1: தமிழர்கள்.
2: அதனால இப்போ டென்மார்க்ல இப்போ டைனிஷில் பேசுவாங்க, ஃப்ரெஞ்சு மொழியில் பேசுவாங்க, ஆனால் தமிழர்கள் தான். இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயே போனீங்கன்னா தமிழர்கள் வந்து லைக் அவங்களுக்குள்ளே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸில் பேசிப்பாங்க, பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட அவங்க தமிழில் பேசுவாங்க, அவனால் தமிழ் பேச முடியும். பட் அவங்களுக்குள்ளே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு.
1: ஆமாம்.
2: ஸோ அந்த மாதிரியான இன்னும் அந்த மாதிரியான சூழலில் அவங்க படமும் அப்படி தான் இருக்கும், அதை பிரதிபலிக்கிற வகையில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரெண்டு தமிழர்கள் ஃப்ரான்ஸில் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிற மாதிரியான
1: இந்த கயானா படம் இருக்குல்ல.
2: ஆமாம்.
1: அதில் வந்து பேசிக்காக சாமி, அந்த சாமி அழைப்பு கயானாவில் தமிழே மறந்துட்டாலும், தமிழ் மறந்த சமுதாயம் தமிழர்கள் ஆயிட்டாலும், ஆனால் சாமி வரும்பொழுது அவங்க வந்து சாமி பாட்டுலாம் தமிழில் பாடுறாங்க. அவர் சாமி வரும்பொழுது அந்த பூசாரி வந்து, ஆனால் அவர் வந்து சாமி வரும்போது வந்து ஆரம்பத்தில் தமிழில் பேச முயற்சி பண்ணியிருந்திருக்காரு, ஆனால் அவருக்கு தெரிஞ்ச தமிழ் குறவாக இருக்கிறதுனால க்ரியோல் பாஷிலே பேச, ஸோ சாமி வந்து க்ரியோல் பாஷில் பேசுது தமிழ் சாமி. ஸோ இந்த மாதிரி
0: அந்த குறும்படம், அது குறும்படமாக தெரிஞ்சது,
2: அது வந்து ஆவணப்படம்,
1: அது வந்து ஒரு மணி நேரம் ஆவணப்படம்.
2: ஸோ இந்த மாதிரியான சில ஸோ பிற மொழிகளோட பயன்பாடு இருக்குது. பட் ஆனால் எல்லாமே தமிழர்கள், தமிழர்களோட கதைகள் தான், எடுக்கப்பட்டதும் தமிழர்களால் தான், நடித்தது எல்லாருமே தமிழர்கள் தான். இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நமக்கு பின்னணியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதில் வந்து நிறைய எல்லா பின்னணியிலிருந்தும் வேலை செய்கிறாங்க, மலையக்காரர்கள் சீனர்கள் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. எல்லாருமே நமக்கு ரொம்ப ஒரு முக்கிய உதவியாக இருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும் நம்ம. அதே சமயத்தில் வந்து எங்களோட குழுல இருக்கிற மற்றவங்களே நான் இங்கே வந்து அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா இப்போ நான் கோகு மற்றும் ஆனந்த் சுப்பிரமணியம் சொல்லிட்டு இப்போ அவர் ஃப்ரான்ஸில் கான்ஸில் தன்னுடைய படத்தை வந்து திரையிட்டு இருக்காரு, அவரோட குறும்படத்தை. அது போக எங்கள் மூணு பேருக்கு தலைமையில் வந்து சஞ்சய் தான் வந்து இதை எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இதை வழிநடத்திட்டு இருக்காரு சொல்லலாம்.
0: சஞ்சய் ஒரு தரமான இயக்குனர்.
2: ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இதுதான் எங்களுடைய முக்கிய குழு. இதை தவிர்த்து நிறைய பேர் எங்களுக்கு வாலண்டியர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஸோ அதுவும் நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல எங்களோட பாராட்டு தெரிவிக்கணும்.
0: நிச்சயமாக. நாடோடி கம்யூனிட்டி ஸ்கிரீனிங்ஸ் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு பாடலுக்கு பிறகு சில விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம.
1: ஓகே.

0: நாடோடி கம்யூனிட்டி ஸ்கிரீனிங்ஸ் அனைத்துலக தமிழ் திரைப்பட விழா, இது சார்ந்து லீனா ஸ்ரீனிவாசன், கோகுலராஜன், ராஜேந்திரன் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. பொதுமக்கள் இதுல கலந்துக்கலாமா அப்படின்ற விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிறகு நிறைவா மீண்டும் ஒரு முறை எப்போ எங்க நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லிருங்க.
1: கண்டிப்பா, பொதுமக்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம். ஆக்சுவலி கேஎல் ஃபெஸ்டே வந்து லைக் பொதுமக்களுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் தான். அதுல இருக்கிற முக்காவாசி ஃபெஸ்டிவல் எங்களோட திரைப்பட விழாவை தவிர்த்து ஆக்சுவலி வாயங்குளிர், அப்புறம் வாயங் விமன், அப்புறம் சென்ற வருடம் நடந்த சிறப்பான நாடகங்கள்லாம் வந்து திரும்ப ரீஸ்டேஜ் பண்றாங்க, ஹங்துவா பத்தி அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து பொதுமக்களுக்கான ஒரு ஈவெண்ட் தான். இதுவும் பொதுமக்களுக்கான ஈவெண்ட் தான்.
0: இது
1: வந்து முற்றிலும் இலவசமான நிகழ்ச்சி. ஆனா வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு ஜேஎம்பிபியில. அதனால நம்ம என்ன செய்யணும்னா கிளவுட்ஜாவில் போய் புக் பண்ணோம்ல, ரிசர்வ் பண்ணோம். ஃப்ரீ ரிசர்வேஷன் தான், எந்த வித கட்டணமும் இல்லை. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து எங்களோட ரிசர்வேஷன் எல்லாமே வந்து
0: அதுவுமே
1: ஃபுல் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஆமாம். ஸோ ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது நாடோடி கம்யூனிட்டி ஸ்க்ரீனிங்ஸில் போனீங்கன்னா அதில் வந்து வெயிட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதில் உங்களோட பேரை நீங்கள் வந்து பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நாள் வரும்போது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் முயற்சி பண்ணி உங்களை ஸ்க்வீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பேரை வந்து உள்ளே எடுக்கிறதுக்கான நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு அதை தாண்டி வந்து இன்னொரு வாட்டி வலியுறுத்துறதுக்கு, இப்போ நிகழ்ச்சி எப்போ நடக்குதுன்னா 30-31 மே ஜிஎம்பிபியில் நடக்குது.
0: ஜிஎம்பிபி
1: க்ரியேட்டிவ் மால், க்ரியேட்டிவ் கம்யூனிட்டி மால் புடூவில் இருக்குது. புடூவில் மெயின் ரோட்டில் இருக்குது, ரொம்ப அக்சசபிளான ஒரு இடம் தான். பக்கத்துலேயே எம்ஆர்டிஎல்லாம் இருக்குது. முத நாள் வந்து கிரே பாக்ஸ் அப்படிங்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் நடக்குது. 2வது நாள் வந்து 9வது மாடியில் ஃபைவ் ஆர்ட் சென்டர் அப்படின்னு ஒரு நாடகக்குழுவோட ஸ்பேஸில் நடக்குது. அதை தவிர்த்து இது கட்டணமின்றி நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். இருந்தாலும் யாராவது ஏதாச்சும் உதவி வழங்க தயாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து என்றைக்குமே காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கும், நாங்கள் அக்சசபிளாக இருப்போம்.
0: எதுவாக இருந்தாலும் நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கமா கேள்விகளை கேட்கலாம். நல்ல ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இளைஞர்களாக இதை நீங்க எடுத்திருக்கீங்க. இன்னொரு இளைஞருக்கு இது எப்படி பயனுள்ளதா இருக்க போகுது அப்படின்றது நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கே தெரியும். இந்த ஏஐ நடத்துறீங்களோ அந்த காரணம் அது உங்களுக்கு புரிய வரும் பின்னாடி. மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி சார்பாக இன்றைக்கு உங்களோட பேசல ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்பு இருந்தா மீண்டும் நம்ம சந்திக்கலாம். மனமார்ந்த பாராட்டு ஒட்டுமொத்த குழுவுக்கும் நம்ம நிகழ்ச்சி சார்பாக.
2: ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி. எங்களோட ஹோப் என்னன்னா அடுத்தடுத்த வருடங்களும் நாங்க நடத்தும் போது அனிகமா மின்னல் எஃப்எம்கே வந்து நாங்க இந்த வருஷம் இன்னும் பெருசா செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு தளம் கிடைக்கும்.
2: அடுத்தடுத்த வருஷம் அந்தந்த நாட்டிலே போய் சேருத ஒரு பிளான்டும் இருக்கு. இப்போ பிரான்ஸ்னா பிரான்ஸ் அந்தந்த மாதிரி பார்ப்போம்.
0: கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளையும் உள்ளூர் கலைஞர்களை கொண்டாடுறதுக்கு மின்னல் எஃப்எம் எப்பயுமே ரொம்ப தயாராக இருக்கு. கொண்டாட நாங்களுமே காத்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்ற நான் உங்கள் கிஷன். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பிரேமா கிருஷ்ணன், இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன். அடுத்து பிரேமா கிருஷ்ணன் உங்களை சந்திக்க போகிறாங்க. அடுத்து நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் மெர்வின் கொண்டு வராங்க, கேட்கலாம்.
3: லவ் மோட்டர்ஸ்.

0: நாட்டின் ஆற்றல் கையிருப்பு டிசம்பர் வரை போதுமானதாக உள்ளது. அதிகரித்து வரும் மின்சார கட்டணங்களிலிருந்து 85 விழுக்காட்டினர் பாதிக்கப்படாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். உலகளாவிய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து நாட்டின் ஆற்றல் கையிருப்பு டிசம்பர் வரை தொடர்ந்து போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தப்படுவதாக துணை பிரதமர் டாக்டர் ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். இதுவரை நாட்டின் ஆற்றல் கையிருப்பு ஜூலை வரை போதுமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் வெளிநாடுகளிலிருந்து அதன் கையிருப்பினை பெறுவது உள்ளிட்ட முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி முழு பொருளாதார சங்கிலியையும் சீர்குலைத்துள்ளது. குறிப்பாக செயலணியல் லாஜிஸ்டிக் துறையில் செலவுகள் அதிகரித்துள்ளதோடு அது பொருள்களின் விலைகளையும் விநியோக உத்தரவாதத்தையும் பாதித்துள்ளது. புத்ராஜயாவில் நடைபெற்ற மாதாந்திர சந்திப்பின் போது டாக்டர் ஃபடிலா இவ்வாறு கூறினார். இவ்வேளை நெகிழிகள் போன்ற சில மூலப்பொருள்களின் பற்றாக்குறையின் காரணமாக மருத்துவம் மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட இதர துறைகளிலும் இந்த நெருக்கடியின் தாக்கம் உணரப்பட்டுள்ளதாக டாக்டர் ஃபடிலா கூறினார். எனவே ஆற்றல் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் மின்சாரம் நீரை சேமிப்பதில் அனைத்து தரப்பினரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றார் அவர். ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் ஆம்டன் கூட்டத்தின் மூலம் பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை கண்டறிவதற்காக பல்வேறு தரப்பினர்களுடன் அரசாங்கம் கலந்தாய்வை மேற்கொள்வதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை அதிகரித்து வரும் உலகளாவிய எரிசக்தி செலவுகள் பொருள்களின் விலைகள் மற்றும் சில பொருளாதார துறைகள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிற நிலையில் குறைந்தது 85 விழுக்காட்டு மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக மின் கட்டணம் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. மாதத்திற்கு 600 கிலோவாட் மின்சார ஆற்றலை பயன்படுத்தும் இல்ல பயனீட்டாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று டாக்டர் ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். மலேசியா நம்பகமான நாடு பட்டியலில் 7 இடத்தை பிடித்துள்ளதாக 2026 அடல்மென்ட் ட்ரஸ்ட் பரோமீட்டர் ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன. இது சமூக நிலைத்தன்மை தேசிய ஒற்றுமை மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கில் நாடு சரியான தடத்தில் செல்வதை மெய்ப்பித்துள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காங்கோர் மேங் தெரிவித்தார். மலேசியா தற்போது 71 புள்ளிகளை பெற்றுள்ள நிலையில் கடந்த ஆண்டு அது 66 இருந்தது. அந்த அடைவு நிலை நாட்டின் பொருளாதாரம் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதோடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான மலேசியாவின் கடப்பாட்டையும் புலப்படுத்துவதாக கா சுட்டிக்காட்டினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மக்கள் நம்பிக்கை அடித்தளமாக திகழ்வதை உறுதி செய்வதற்காக மடானி அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை உயர்நெறி மற்றும் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்றார் அவர். ஹஜ் பெருநாள் உட்பட பள்ளி விடுமுறையை முன்னிட்டு பினாங்கிற்குள் 1.9 மில்லியன் வாகனங்கள் நுழையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசாக நாள் பேரரசரின் அதிகாரப்படி பிறந்தநாள் விடுமுறைகளை முன்னிட்டு வாகனங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என மாநில காவல்துறை தலைவர் டது அசிசி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் மாநில காவற்படை கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அதேவேளை விபத்துகள் அடிக்கடி ஏற்படும் பகுதிகளில் போலீஸ் உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனவே இக்காலகட்டத்தில் மக்கள் தங்கள் பயணத்தை முறையாக திட்டமிடும்படி அவர் வலியுறுத்தினார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு 29-30 நாள்களில் சிறைச்சாலை கைதிகளை சந்திக்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மறுமாழ்வு மையத்திற்கும் ஹென்ரிகர்னி பள்ளிக்கும் அந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 8:15 முதல் மாலை 4:15 வரையில் சந்திப்புக்கான அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்கள் சிறைச்சாலைகளின் சட்டங்களை பின்பற்ற வேண்டுமென சிறைத்துறை வலியுறுத்தியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஈரான் அமெரிக்கா இடையே நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மறைமுக பேச்சு குறித்து விவாதிக்க ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோஷே நக்வியை தெஹ்ரானில் சந்தித்து பேச்சு நடத்தினார். கடந்த ஒரு வாரத்திற்குள் அந்நாட்டுக்கு நக்வி பயணம் மேற்கொள்வது இது இரண்டாவது முறையாகும் என்று அரசு தந்திர அறிக்கையை மேற்கோள் காட்டி IRNA செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அவ்விரு நாடுகளும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு முக்கிய இடைத்தரகராக பாகிஸ்தான் செயல்படுகிறது. அதிபர் மசூத் பெசஷ்கினும் இதர உயர் அதிகாரிகளையும் சந்தித்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பாதுகாப்பு அரசுதந்திர உறவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள சுகாதார அமைப்பு தொடர்ந்து கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பதாக ஐநா மனிதநேய விவகாரங்கள் ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஓச்சா தெரிவித்துள்ளது. இதனிடையே காசாவில் உள்ள சுகாதார உள்கட்டமைப்புகள் மருத்துவ சேவைகள் மீது நடத்தப்பட்ட 22 தாக்குதல்களை உலக சுகாதார அமைப்பு WHO ஆவணப்படுத்தியுள்ளதாக ஓச்சா குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களால் மருத்துவ போக்குவரத்து சுகாதார வசதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவின் சில பகுதிகளில் கடுமையான வெப்பாலை நிலவுகிற வேளை அந்நாட்டின் மின் உற்பத்தியாளர்கள் மின்சார உற்பத்தியில் புதிய சாதனை படைத்துள்ளதாக மின்சார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் 62 விழுக்காட்டு பங்களிப்பை அனல் மின்சாரம் கொண்டுள்ளது. சூரிய ஆற்றல் 22 விழுக்காட்டையும் காற்று நீர் மின்சாரம் 5 விழுக்காட்டையும் வழங்குவதாக அவ்வமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2070 ஆண்டுக்குள் சூரிய உமிழ்வு நிலையை எட்ட அது உறுதியளித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 32 கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை RIGC அறிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு காரணமாக ஹார்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவிய போதிலும் உலகளாவிய வர்த்தக போக்குவரத்துக்கு பாதுகாப்பான பாதையை உருவாக்க IRGC முயலுவதாக அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா அதன் தூதரகத்தை கிரீன்லாந்து தலைநகர் நியூகெல் திறந்ததை எதிர்த்து நூற்றுக்கணக்கான மக்கள் பேரணி நடத்தினர். கிரீன்லாந்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து காட்டி வரும் ஆர்வமும் ஆர்க்டிக் தீவில் அரசு தந்திரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாஷிங்டனின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவும் அந்த தூதரகம் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவுடனான உறவில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருவதால் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபேட்ரிக் நால்சன் இந்த தொடக்க விழாவில் கலந்து கொள்ள மறுத்துவிட்டார். மேலும் அந்நாட்டின் பல அதிகாரிகளும் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிவதை தவிர்த்துள்ளனர். நிறைவாக விளையாட்டு மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி காலிறுதி ஆட்டத்தில் தேசிய மகளிர் ஒற்றையர் பிரிவு வீராங்கனை கே லட்சணா ஜப்பானின் அக்கேச்சியிடம் 21-19, 12-21, 10-21 எனும் செட்களில் தோல்வியடைந்துள்ளார். இதற்கிடையில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் மலேசியாவின் இரு முன்னணி ஆடவர் இரட்டையர் எரன்சியா ஜோபோய் இக் இணையினர் சீனாவின் ஹூ கெசிசன் லங் ஜியங் ஈயை சந்திப்பர். நூர் இசுடின் ரோம்சானி கோ சி வே இணையினர் ஜப்பானின் ஹிரோகி நிஷி கோஹி குமாக்கயாய் இணையுடன் மோதுவர். நாட்டின் ஆற்றல் கையிருப்பு டிசம்பர் வரை போதுமானதாக உள்ளது. அதிகரித்து வரும் மின்சார கட்டணங்களிலிருந்து 85 விழுக்காட்டினர் பாதிக்கப்படாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் தான். அந்த தொடக்கம் நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் புதிய வெற்றிகளையும் எப்பொழுதும் கொண்டு வரட்டும். வெள்ளிக்கிழமை பொழுதில் இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நான் பிரேமா கிருஷ்ணன். இப்பொழுது தொடங்கி 2 மணி வரை புதிய பாடல்களை நாம் கேட்கப் போகின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே ஒரு தலைப்பை குறித்து பேசும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலங்களை பற்றி தான் நம்ம பேசும். ஆக பள்ளிக்கூட விடுமுறை தொடங்க இருக்கின்றது. உங்கள் வீட்டு செல்லங்களை எங்க அழைத்து போக போறீங்க, அல்லது இந்த இடங்களுக்கெல்லாம் போனா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்புகள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 அழைக்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி செய்வாரு.
2: ஓ, அவ்வளவு பிடிக்கும்.
1: புட்டா டுரியான் மரம் கூட வந்து வச்சிருக்காரு.
2: தலையில விழுந்துறோன்னு வைக்காம இருக்காரு மரத்தை. என்னென்ன செடியெல்லாம் இருக்கு வீட்டுல? என்னென்ன மரம் வச்சிருக்கீங்க?
1: அப்பார்ட்மெண்ட்லயே வந்துட்டு துளசி, அப்புறம் கற்பூரவள்ளி, மிளகாய் செடி, மாங்காய், என்னென்னமோ போட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி செடி வர வச்சுட்டாரு.
2: அப்பார்ட்மெண்ட்ல எப்படிங்க மாமரம் வச்சீங்க?
1: அந்த செடி மாதிரி வந்துட்டோமே அவர் எடுத்துட்டு போயிட்டு அவர் சித்தம்மா வீட்டு வந்து லேண்டது.
2: சரி,
1: அங்க எடுத்துட்டு போய் ஃபுல்லா நட்டு வைக்கிற மாதிரி. இப்ப டுரியான் மரம் அங்க நட்டு வைக்கிறதுக்கு இப்ப வேற பாத்துட்டு இருக்காரு.
2: அதாவது அவர் வீட்டுல இல்ல, அவ தங்கச்சி வீட்டுல நடப்போறாரா? என்னங்க இது, அவங்க ஒத்துக்கறாங்க இதுக்கெல்லாம்?
1: என்ன
2: கவலை, நாங்களும் அங்கதான் வந்தா அவனு போல. டுரியான் மட்டும் எப்ப காய்க்குதுன்னு சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, மண்ட பத்திரம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க,
1: சலாயாங்கல இருந்து நந்தினி முதல் நேரா அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க நந்தினி, இந்த பள்ளிக்கூட விடுமுறைக்கு பிள்ளைகளை எங்க அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க?
2: வணக்கம் பிரேமா. நான் வந்து இப்ப ரீசெண்டா நான் போன ஒரு ட்ரிப் வந்து மலாசாக்கு போயிருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு இடம், நிறைய சாய்ஸஸ் ஆஃப் ஃபுட் நிறைய இருந்துச்சாங்க. வித்தியாச வித்தியாசமான சாப்பாடு, அந்த ஜங்கல் வாக் இருக்குல்ல நைட் மார்க்கெட், ரொம்ப நம்ம இடத்துல உள்ள பசாமல்லாம் அந்த காலத்துல இருந்த மாதிரி. இப்ப நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நீங்க மலாசாக்கு போய்தான் ஆகணும்.
1: நந்தினியாக மலாக்காவுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கீங்க, அங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேற என்ன சிறப்பு அம்சம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அந்த இடத்துல?
2: அந்த மலாக்காவோட ஸ்பெஷல் வந்து அந்த பேச்சா, அது கண்டிப்பா ஏறணும். நாங்களே அந்த நைட்ல ரெண்டு வாட்டி பேச்சா ஏறிட்டோம். கலர்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு, கண் குளிர இருந்துச்சு பாக்குறது.
1: அப்படியா, குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குமே.
2: கண்டிப்பா
1: நந்தினி அழைச்சு சொல்லிருக்கீங்க. நன்றி நந்தினி.
2: நன்றி பிரேமா.

தானே லைஃப் லிங்கி பங்கி போடாதடி. அடி பெண்ணு பெண்ணு நான் கொஞ்சம் சைலண்ட் டைப்பு ஏன் மைண்ட் வாய்ஸ்

0: சுபாங்ல இருந்து கீதா அழைச்சிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க பிரியமா, சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன், நீங்க என்ன சாப்பிட்டீங்க? என்ன சமையல் வீட்ல?
1: இன்னைக்கு வந்து ரசம் வச்சிட்டு பைத்தக்காய் பட்டிட்டு அவுச்ச மீன் சம்பல் செஞ்சேன்.
0: வாவ், அவுச்ச மீன் சம்பல்.
1: ஆமா, நீங்க ரொம்ப பிடிக்கும். அதனால ரசம் வந்து கொஞ்சம் புளிப்பா வைக்க சொன்னாரு, அதனால கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு பூண்டு கொஞ்சம் கூட போடுவேன். அதனால ரசம் நல்லா சாப்பிடுவாரு, கோல குடிப்பாரு.
0: அப்படியா? விடுமுறை ஆரம்பிக்க போது இல்லையா, எங்க அழைச்சிட்டு போலாம்? இல்ல நீங்க போயிட்டு வந்த இடங்களை பத்தி கூட பேசலாம்.
1: ஒரு கிராப் டிரைவர். ஆக்சுவலி பாலாக்கோங்கல வந்து மங்கி கெனப்பின்னு ஒரு இடம் இருக்கு, அது வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி. அங்க வந்து நான் வந்து பல கஸ்டமர் ஏற்றிட்டு போயிருக்கேன், ஆனா ரொம்ப பேருக்கு வந்து அந்த இடம் தெரிய மாட்டேது. அங்க வந்து நிறைய இந்த டைனோசோர் ஃபாம்ஃபேர் எல்லாமே நிறைய இருக்கு அந்த இடத்துல. பார்க்கிங் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பெரிய இடம் அது.
0: அப்படியா? கேளிக்கை மையங்களா இருக்கு அப்படின்றீங்க. அங்க போனா பிள்ளைங்களுக்கு பிடித்த மாதிரி விளையாடலாம்.
1: ஆமா, நல்ல உள்ள நல்ல. நான் ஒரு வாட்டி போன ஒரு கஸ்டமர் கூட உள்ள போனேன். உண்மையிலேயே அது பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சுட்டபிளான ஒரு இடம்னு சொன்னாக்கா, மங்கி கிணப்பு வந்து விளையாட்டு மட்டும் நல்ல ஃபன்ஃபேர் இருக்கு. அங்க வந்து நல்ல விளையாட்டு இதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, உள்ள டைனோசோர் இதெல்லாம் இருக்கு. பிள்ளைங்களுக்கு அங்க போனாக்கா உண்மையிலேயே பிள்ளைங்க வந்து அடிக்கடி அங்க போகணும்னு கேட்பாங்க.
0: அப்படியா? சரி, ஒரு நல்ல ஒரு
1: வந்து எனக்கு பிள்ளைங்க இல்ல, சோ இருந்தாலும் இதை ஷேர் பண்ணாக்கா மொத்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு தான் கால் பண்ண பிரியமா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்ன அந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேரட்டும். ஏன்னா பிள்ளைங்களை எங்க அழைச்சிட்டு போறது இந்த விடுமுறைக்கு அப்படின்னு சொல்லி பல பெற்றோர் எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஆக நீங்க கொடுத்த குறிப்பு பயனா இருக்கும்.
1: ஓகே பிரியமா,
0: நன்றி, வணக்கம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சித் ஸ்ரீராம் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 1:48 ஆகிவிட்டது. இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, சுற்றுலா தலங்களை பற்றி பேசலாம். அதுவும் விடுமுறையெல்லாம் வரப்போது பிள்ளைகளை எங்கேயாவது அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போகணும்? நந்தினி அழைச்சிருந்தாங்க, மலாக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சமீபத்தில் போயிட்டு வந்திருந்தாங்களாம். அதே போல் கீதா அழைச்சிருந்தாங்க மங்கி கெனோப்பி அப்படின்ற இடத்த பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பரிசுகள்லாம் வாங்கி கொடுப்பதை விட நல்ல நினைவுகளை வந்து நம்ம கொடுக்கணுமா? ஆய்வின் படி சொல்றாங்க, குழந்தைகள் வளர்ந்த பிறகு தங்களுடைய குழந்தை பருவ நினைவுகளை நினைவுபடுத்தும் பொழுது பெற்றோர் இந்த கொண்டாட்டங்களை விட குடும்பத்தோடு செலவு செய்த நேரத்தை தான் வந்து அவங்க நினைவில் வைத்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5 இந்த 10 குழந்தைகளுக்கு புதிய இடங்களின் மகிழ்ச்சியும் குடும்ப பயணமும் ஆழமாக மனதில் பதிகின்றதாம். எனவே இந்த பரிசுகளை விட அவர்களோடு செலவிடும் பயணங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த நினைவுகள் நீடித்து நிற்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டு இருக்கு. ஆக அழியாத நினைவுகள், நல்ல நினைவு, அந்த நேரத்தை வந்து பிள்ளைகளோடு செலவு செய்யும் போது மனதில் வந்து பதிய வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளை நல்ல இடங்களுக்கு, சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போங்க. இப்போ அவங்க அவங்களுக்கு சந்தோஷ் குரலில் பாடலை கேட்கலாம்.

செல்லம்மா. ஆஹா, சரி, பாடலெல்லாம் கேட்டாச்சு. உற்சாகமான பொழுதாக இன்றைய பொழுது நம் அனைவருக்கும் அமையட்டும். சரி, திரை விமர்சனம் பார்த்தீங்களா? இன்று வந்து கருப்பு அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல சிறப்பாக போய்கொண்டு இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை இழந்து கடவுளிடம் வேண்டும் பொழுது அந்த இறைவனை இறங்கி வந்து நீதிமன்றத்தில் நிலவும் பிரச்சனைகளை எதிர்த்து சண்டை செய்தால் எப்படி இருக்கும்? இதுதான் இந்த கருப்பு திரைப்படத்தின் கதையாக இருக்கின்றது. அங்கே கேரளாவைச் சேர்ந்த ஒரு தந்தையும் மகளும் ரயிலில் வந்து சென்னையில் இறங்கும் பொழுது மர்ம கும்பல் ஒன்று அவர்களிடம் இருந்து 60 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்று விடுகின்றார்கள். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான கதையாகத்தான் கருப்பு திரைப்படம் இருக்கு. படத்தை பார்த்தவர்களுக்கு நிச்சயம் தெரியும். இன்னும் பார்க்கவில்லை அப்படின்னா வாய்ப்பு கிடைத்தால் அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம்.

0: வணக்கம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாது ஊரே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அண்மையில் ஸ்பெயினில் நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான உலகளாவிய நீர் விருது விழாவில் பன்னாட்டு அங்கீகாரத்தை பெற்றுள்ள இண்டா வாட்டர் கன்சோர்டியம் நிறுவனத்திற்கு பிரதமர் டத்துஸ் அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2030 நீடித்த மேம்பாட்டு இலக்கு SDGக்கு ஏற்ப நீர் மேலாண்மை சுகாதார முறைகளை நீடித்த முறையில் வலுப்படுத்துவதில் மலேசியா கொண்டுள்ள கடப்பாட்டை இந்த வெற்றி பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறாரை உட்படுத்திய இலக்கவியல் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஆன்சாவின் கீழ் கொண்டுவரப்படும் திருத்தங்கள் உட்பட சிறாரின் இணைய பாதுகாப்பை அரசாங்கம் தீவிரமாக வலுப்படுத்தி வருவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நன்ஷி சுக்ரி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் பல்வேறு அமைச்சர்கள் நிறுவனங்களுக்கிடையிலான கூட்டு ஒத்துழைப்பின் வாயிலாக தீவிரமாக கையாளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறு நடுத்தர தொழில் முனைவோர் தங்களின் சந்தையை விரிவுபடுத்தவும் விற்பனையை அதிகரிக்கும் முக்கிய நடவடிக்கையாகவும் மடானி மார்ட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கைச் செலவின துணை அமைச்சர் டத்து டாக்டர் ஃபூசியா சலே தெரிவித்துள்ளார். மேலும் உள்நாட்டு தயாரிப்புகளை பெரிய அளவில் பயனீட்டாளர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் சந்தைப்படுத்துவதற்குமான வாய்ப்பாகவும் இந்த மடானி மார்ட் கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மடானி அறவாரியத்தின் தலைவருமான அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக கொங்கோ குடியரசின் கிழக்கு பகுதியில் இபோலா தொற்று தீவிரமடைந்துள்ளது. அங்கு 671 பேருக்கு அத்தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் 160 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் அண்டை நாடான உகாண்டாவில் அதன் தொடர்பான புதிய தொற்றுகள் பதிவு செய்யப்படவில்லை என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்தோனேசியா வட மலுக்கு அருகே 5.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் முழுக்கியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் USGS தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை மணி 9:05 ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் 116 கிலோமீட்டர் தொலைவிலும் 48 கிலோமீட்டர் ஆழத்திலும் மையமிட்டிருந்ததாக USGS அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனி பிற்பகல் 3 மணி வரை உங்கள் மனங்களுக்கு பிடித்த பாடல், ஆம் பழைய பாடல்களை தான் நாம் ரசிக்க போகின்றோம். முதல் பாடல் பார்த்தீங்கன்னா பாசம் திரையிலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பேசுசிலா குரலில் ஒலிக்கின்றது. அந்த பாடல் இப்பொழுது அனைவருக்கும் பிடித்த பாடலாக நிச்சயம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இப்பொழுது கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

புதிய பூமி திரைப்பாடலை தி எம் சவுந்தரராஜன் பேச சில குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். இசை மிசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். அடுத்து திருவிளையாடல் திரையில் இடம்பெற்ற பாடலை தான் நாம் ரசிக்க போகின்றோம். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நாகேஷ் அவர்களுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். சிவாஜி கணேசனுக்கே பிடித்த கதாபாத்திரமாக தர்மி அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து நாகேஷ் நடித்திருப்பார்ல, ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படம் பார்த்த பிறகு உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கலாம். அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் என்ன அப்படின்றதும் நீங்கள் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலும் விரும்பி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது இந்த கதை பாத்திரம் அந்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லணும். இப்ப நான் வந்து திருவிளையாடல்ல தர்மி கதாபாத்திரம் நாகேஷ் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த உடல் மொழி அந்த படத்தில் அவர் நடிக்கும் போது யாரிடம் இருந்து இதை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஏதோ ஒரு ஆலயத்தில் வந்து அவர் போய் பார்க்கும்போது ஒரு மனநல நோயாளி அங்கே இருந்திருக்கிறாரு. அவருடைய அந்த உடல் மொழியை தான் ஒரு வாரம் கண்காணித்து அதை வந்து அப்படியே வந்து அந்த திரைப்படத்திலையும் நடித்திருந்தார். ஆக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது மனம் இருந்தால் யாரிடம் இருந்தும் நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நாகேஷ் அவர்களே சொல்லியிருக்கின்றாங்க. இந்த மாதிரி திரைப்படங்களில் நீங்கள் ரசித்த கதாபாத்திரம் என்றால் யாரை சொல்வீர்கள்? இப்பொழுது வாங்க திருவிளையாடல் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா ஜிங்கிரிச்சாங் ஜிங்கிரிச்சாங் ஜிங்கிரி.

அஞ்சு விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சு சாச்சிச்சாச்சான். அந்த சுகமே நீ

0: மத்தங்காலில இருந்து கௌசல்யா அழைச்சிருக்கீங்க. திரைப்படத்துல நீங்கள் ரசித்த ஒரு கதாபாத்திரம்னா யார சொல்வீங்க?
1: நாகேஷ்.
0: எந்த திரைப்படம்?
1: காதலிக்க நேரம் இல்லை.
0: அந்த திரைப்படத்துல அவரோட நடிப்பு பிடிச்சிருந்துச்சா?
1: ஆமா.
0: காதலிக்க நேரம் இல்லை எத்தனை முறை பாத்திருக்கீங்க?
1: திரையில ஒரு ரெண்டு மூணு தடவை பாத்துருப்போம். டிவியில போடும் போதெல்லாம் பாப்போம். அந்த பாட்டுக்கும் அந்த நகைச்சுவைக்கும்
0: அவர் நடிப்புக்கும் அவருடைய ரசிகை நீங்க?
1: ஆமா.
0: சரி, இப்ப என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: என் கணவருக்கு பிடிச்ச பாடல் வந்து படத்தோட தலைப்பு தெரியல, ஆனா பாட்டு சொல்றேனே. அங்கே மாலை மயக்கம் யாருக்காக?
0: அங்கே மாலை மயக்கம் ஊட்டி வரை உறவு திரையில் இடம்பெற்ற பாடலை விருப்ப பாடலாக கேக்குறீங்க கௌசல்யா. உங்களுக்கான பாடல் இதோ, ரசிக்கலாம்.
1: மிக்க நன்றி.
0: அங்க கௌசல்யா அழைச்சி அவங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு திரைப்படங்கள்ல நீங்கள் ரசித்த ஒரு கதாபாத்திரம், இந்த நடிப்பு ரொம்ப பிடித்திருந்தது, அவருடைய அந்த உடல் மொழி நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய கதாபாத்திரம் யார் என்று சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8.

இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: ஜஸ்டின் மலாக்கல இருந்து ஜேம்ஸ் அழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு திரைப்படத்துல ரசித்து ரசித்து பார்த்த ஒரு கதாபாத்திரம்னா யார சொல்லுவீங்க?
1: எம்ஜிஆரோட ரசிகர். பல கோடி படம்லாம் நம்மளுக்கு ரொம்ப தடவை பார்த்தாச்சு. ஏன்னா நம்ம 1960 பிறந்தனால நம்மளுக்கு அந்த பழைய பாடல் தான் நம்மளோட மெயின் எல்லாம்.
0: சரி, ஆனா ஒரு குறிப்பா இந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப எம்ஜிஆர் சொல்லிருக்கீங்களே, அவருடைய இந்த கதாபாத்திரம் எனக்கு பிடித்திருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: அந்த படகோடி படத்துல அந்த ஒரு பாடல், சென்னந்தோப்பு உள்ள ரெண்டு பேரும் எம்ஜிஆர் தொட்டால் பூமலம், அந்த பாடல் பிடிச்சிருக்கு.
0: அந்த பாடல் பிடித்திருக்கு, அந்த கதாபாத்திரமும் அவர் நடித்த விதமும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றீங்க?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படம், அந்த படம் மலையாள படம், செம்மீன் படத்தோட கதை தான் அது படகோடி. அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: சரி, அந்த படம் பிடித்த படம். என்ன பாடல் வேண்டும் இப்ப உங்களுக்கு?
1: அதான் தொட்டால் பூமலம், தொடாமல்
0: தொடாமல்
1: நான் வளர்ந்தேன்.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்காக இப்பொழுது.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

படகோட்டி திரைப்பாடலை தி எம் சவுந்தரராஜன் பீசசிலா குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். சரி, இப்ப வந்து டிக்டாக் நேரலையில 70-ஆம் ஆண்டு பாடல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா, என்ன கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அந்த திரைப்படத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உமாதேவி சொல்லியிருக்காங்க, சூரியகாந்தி திரைப்படத்துல ஜெயலலிதா அவருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரையில் இடம்பெற்ற பாடலை எங்களுக்காக ஒளிபரப்பு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து செல்வராணிக்கும் ஜெயலலிதா நடிப்பு அந்த சூரியகாந்தி திரைப்படத்துல மிகவும் பிடித்த ஒரு கதாபாத்திரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரையில் இடம்பெற்ற பாடலை இப்பொழுது நாம் சேர்ந்தே கேட்கலாம்.

சொர்க்கம் திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசைமிசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். 70 ஆம் ஆண்டு கால பாடல் எல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். டிக்டாக் நேரலையிலும் நம்ம வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அங்கும் நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து கருத்து பதிவுகள்லாம் பதிந்து கொண்டே இருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கு நன்றி. இன்று வந்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்காகவும் சரி, எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொண்டே இருப்போம் இல்லையா? ஆக இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுது மே 22 ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம்.

எல்லோரும் நலம் வாழ அவர் பாடிட்டாரு. எங்க மாமாத்தரில் இடம்பெற்ற பாடலை தி எம் சவுந்தரராஜன் குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். இங்க டிக்டாக் நேரில் பாத்தீங்கன்னா, இரவுக்கும் பகலுக்கும் அந்த பாடல் வேண்டுமா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், எந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நவீன் வந்து சொல்லியிருக்காரு, இரவுக்கும் பகலுக்கும் அந்த பாடல் ஒளிபரப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, பரிமலா முனியாண்டி அவங்களும் அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. செல்வன் அகிலன் அவருமே அந்த பாடல் தான். அதிகமான வாக்கெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவுக்கும் பகலுக்குமே ஜென் லோபஸ் அவங்களுமே அந்த பாடல் கேட்டிருக்காங்க, செல்வராணியும் கேட்டிருக்காங்க. ஆக அந்த பாடலை உங்களுக்காக ஒலிபரப்பு செய்கின்றோம். 70 ஆண்டில் வந்த திரைப்பாடல் உங்களுக்காகவே.

0: சொல்லுங்க. என்னப்போ? இன்னொரு தடவை சொல்றேன்.
1: வேலை செய்ய சோம்பல் தரும், வீட்டில் கூட வெறுப்பு வரும், வேதனையில் மலரும் பூ என்னப்போ?
2: சலிப்பு.
1: மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனசுக்குள்ளே தோன்றும் பூ என்னப்போ?
2: மதிப்பு.
1: மன

வணக்கம். சல மலேசியா வடானே மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியா பிரிக்ஸில் இணைவது உலக பொருளாதார போட்டித்தன்மையில் நாட்டின் நிலையை வலுப்பெறச் செய்யும். அத்துடன் வல்லரசு நாடுகள் ஆளுமை செய்யும் பாரம்பரிய நிதிமுறையை சார்ந்திருப்பதை குறைக்குமென வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பு உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 30% பங்களிப்பை வழங்குவதோடு உலகளாவிய பெரும் மக்கள் தொகையை பிரதிநிதிப்பதால் தெற்கு நாடுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே அக்கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கமாகும். சிறார் பராமரிப்பு இல்லங்கள் பதிவு பெற்றிருப்பதுடன் பாதுகாப்பாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த அவ்வப்போது திடீர் சோதனைகள் நடத்தப்படும். அனுமதியின்றி செயல்படும் மையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் நான்சி சுக்ரே தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வளாகத்தை மூட உத்தரவிடுவதும் அதில் அடங்கும் என்றார் அவர். குளோபல் ஸ்மூத் ஃபிளாட்டிலா 2.0 மனிதநேய பணியில் பங்கேற்றபோது இஸ்ரேலிய ராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 9 இந்தோனேசியர்கள் துருக்கி இஸ்தான்புல் நகரை பாதுகாப்பாக வந்தடைந்ததாக அக்குடியரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்தான்புலில் உள்ள தூதரகத்தில் அவர்கள் இருப்பதாகவும் காணொலி அழைப்பு வாயிலாக தமது தரப்பு தொடர்பு கொண்டதாகவும் இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் சுகி உனோ கூறினார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர். ஹஸ்புல்லா தரப்புடன் இஸ்ரேல் சண்டையிட்டு வரும் பகுதியில் அவ்விருவரும் ஆயுதங்களுடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு கட்பந்து. நாளை இரவு புக்கிஜாலில் தேசிய அரங்கில் நடைபெறவுள்ள குச்சிங் சிட்டி FC எதிரான 2025-2026 மலேசிய கிண இறுதி ஆட்டத்தில் ஜஹோர் டாரு தாசிம் JDT விளையாட்டாளர்களை தேர்வு செய்வதில் தாம் சவாலை எதிர்கொண்டிருப்பதை அதன் தலைமை பயிற்றுநர் ஜின்சோ முனோஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். JDT தரமான வீரர்கள் அதிகம் இருப்பதும் வெளிநாட்டு உள்ளூர் ஆட்டக்காரர்கள் இணைந்து விளையாட அனுமதிக்கும் லீக் விதிமுறைகளும் தேர்வு செயல்முறையை மேலும் சவாலானதாக ஆக்கியுள்ளது என்று அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்களுடைய மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து, திருமண நிறைவு நாள் வாழ்த்து அழைத்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம். அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8.
1: Your mama, you know how me nerky say the dance floor, baby.

0: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷன் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய், விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: கல்யாணி அழைச்சிருக்கீங்க, இன்னைக்கு யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடும் சிம்மாவுக்கு 62 வயது பூர்த்தி ஆகுறதுனால அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதோட 20ஆம் தேதி பன்னீர்செல்வம் அவரோட பிறந்த நாளை கொண்டாடினாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். மெதடிஸ் பள்ளி மாணவர்கள் அனைவரும், மாணவர்கள் மாணவியர்கள் அனைவரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: அதாவது அவங்களோட படித்த மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிம்மாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, பன்னீர்செல்வத்துக்கும் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்கீங்க, மின்னலின் வாழ்த்தும் அவங்ககிட்ட நாங்க சொன்னதாவே சொல்லிருங்க.
1: நன்றி, வணக்கம் பிரேமா. நன்றி.
0: முதல் முதலா

0: இசை மியூசியம் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சிங்கை போலோல இருந்து அப்பு அவர் தான் அழைச்சிருக்காரு. யாருக்கு இன்று வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: மாமாக்கும் அக்காக்கும் திருமண வாழ்த்து சொல்றேன். நாளைக்கு நாளைக்கு
0: நாளை அவங்களுக்கு திருமண நிறைவு நாளா?
1: 27 வருஷம் திருமண நிறைவு நாள். இதே மாதிரி நீண்ட ஆயுளோட வாழணும் வாழ்த்து சொல்றேன்.
0: அப்போ உங்களுடைய அக்கா மாமாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. நன்றி.

0: ஆயிரத்தாம் ஜோஹர்ல இருந்து மகேஸ்வரி அழைச்சிருக்கீங்க. மகேஸ்வரி, இன்று யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: நாளைக்கு வந்து என் அண்ணனோட மருமகளுக்கு பிறந்த நாள். அவங்க பேர் வந்து கஷு, வாழ்க்கிறது வந்து கணவர் கிருஷ்ணராவ், அத்தை மாமா சுப்பிரமணியம் பச்சிலையில், மகள் ஆராதனா தனிஷா மற்றும் உற்ற உணர் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லு.
0: எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. நன்றி.
1: ரொம்ப நன்றி பேமா.

0: சுபாங் ஜெயில இருந்து ஜமுனா ராணி அழைச்சிருக்கீங்க. இந்த பெயர் யாரு வைத்தது உங்களுக்கு? அப்பா வந்து கண்டிப்பா சொல்றேன், ஜமுனா ராணி பாடகி இருக்காங்களா அவங்களுடைய ரசிகரா இருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க கேட்டிருக்கீங்க
1: அப்படின்னா?
0: சரி, இப்ப யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: அப்பாக்குதான் வாழ்த்து சொல்றேன். அவருக்கு பிறந்த நாள் வருது 24 மே, ஞாயிற்றுக்கிழமை. அவளுக்கு வாழ்த்து சொல்றேன்.
0: அப்பா பெயர்?
1: அப்பா பேர் சந்திரன்.
0: சந்திரன், சந்திரனுக்கு யாரெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: அம்மா ரத்னா, வசந்தி, சீமா, பிரேமா, பிரபாகரன், அப்புறம் பேரப்பிள்ளைங்க எல்லாமே.
0: பிறந்தநாள் எப்படி கொண்டாட போறீங்க?
1: வீட்டுலதான் கொண்டாடுறதா இருக்கும். 73 வயசு ஆச்சு,
0: எதிர்பார்ப்பாரு. சந்திரனுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.
1: நன்றி.

0: பஹாவுல இருந்து புருஷோத்தமன் அழைச்சிருக்கீங்க. இன்று யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லப்போறீங்க?
1: இன்றைக்கு இல்லம்மா, நாளைக்கு என் பேரனுக்கு 19வது பிறந்த நாள்.
0: சரி, பேர் சொல்லுங்க.
1: அவர் பேர் மொனாசன் நாயர்.
0: யாரெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க அவருக்கு?
1: அவங்க அம்மா மாலினி ஜோடிசாமி, இங்க போனவங்க அச்சாவோட வாழ்த்து வேணும், பாஸ்கரன் சிங்கப்பூர்ல, அவரோட சித்தியும் சித்தப்பாவும் சசிகலா ஆதி நாராயணன், அப்புறம் அவரோட தங்கச்சி சமேஷன் நாயர், அப்புறம் அவங்க சின்ன தாத்தா கோவிந்தசாமி ராஜம், சிங்கப்பூர்ல சந்தோஷ் நாராயணன்.
0: புருஷோத்தமன் அழைத்து தன்னுடைய பேரனுக்காக வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. நன்றி, எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜ்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அன்பு நேயர்களே,
3: ஹஜ் மாதமானது ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு மற்றும் வணக்கத்திற்குரிய மாதம் அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களின் மைந்தரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக உலக முஸ்லிம்கள் அனைவரும் இறைவனுக்காக ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற பிராணிகளை அறுத்து பலியிடும் குர்பானி என்ற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றும் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படும் தியாக திருநாளை கொண்டாடும் மாதமாகும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் அறிவித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாத வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்ததால் அதிக பாசம் அவர்களிடம் இருந்தது. ஆனாலும் அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியில் மகனை அறுக்க முற்பட்டார்கள். அப்போது ஷைத்தான் அவர்களுடைய மனதில் தீய எண்ணங்களை ஏற்படுத்தினான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானிற்கு கட்டுப்படாமல் இறை கட்டளையை நிறைவேற்ற துணிந்தார்கள். அவர்களின் இந்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதற்கு பதிலாக ஒரு புராணியை அறுத்து பலியிடுமாறு கட்டளையிட்டான். இந்த விவரங்கள் திருக்குர்ஆனின் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமக்களே, இந்த மாபெரும் தியாகத்திலிருந்து படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் துல் ஹஜ் மாதத்தில் ஆடு, மாடு, ஒட்டகங்களை அறுத்து பலியிடுமாறு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். குர்பானியின் நோக்கத்தை புரியாத பலர் புகழுக்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஒரு வருடம் கொடுத்து அடுத்த வருடம் கொடுக்காவிட்டால் மற்றவர்கள் ஏளனமாக பார்ப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். படைத்தவனின் திருப்தியை விட மனிதர்களின் திருப்திக்கே முன்னுரிமை தருகிறார்கள். நம்மிடம் இறைவன் எதை மிக முக்கியமாக எதிர்பார்க்கிறானோ அதில் தவறளித்து விடுகிறார்கள். குர்பானி உல்ஹயா எனும் இந்த இபாதத் மனிதன் இறை நெருக்கம் பெறுவதற்கும் தியாக மனப்பான்மையை தன்னுள் வளர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் தனக்கு வழங்கிய பொருளில் விசாலத்தன்மையை கடைபிடிப்பதற்கும் அதை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் இந்த உம்மத்துக்கு தரப்பட்டிருக்கிறது. ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர். நபியே, உம்முடைய இறைவனை தொழுவீராக, உம்முடைய இறைவனுக்காக அறுத்து பலிகொடுப்பீராக என்பதாக சொல்லுவான். பெருமக்களே, இந்த குர்பானி தீனின் அடையாள சின்னம் மாத்திரமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் இருக்கிற ஆத்மார்த்த தொடர்பின் வெளிப்பாடாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஷரீஅத்தில் இருந்த 40 சட்டங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துக்கும் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் குர்பானியும் ஒன்று என அல்லாமா பத்ர் ஆலம் தங்களின் தர்ஜுமா சுன்னா என்ற நூலில் பதிவிடுகிறார்கள். அதனால்தான் சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த உல்ஹியா என்ன என்று கேட்கிறார்கள். இது உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறை என்றார்கள். அதில் எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று மீண்டும் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானியினுடைய பிராணியினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதாக சொல்லி முடிக்கிறார்கள். பெருமக்களே, குர்பானியின் முறைகளில் சிறிது மாற்றம் இருந்தாலும் எல்லா சமூகத்திலும் இந்த அமல் வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை குர்ஆனின் மூலமாக, நபிமொழியின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹுவை அடைவதில்லை, மாறாக உங்களிடம் உள்ள இறையச்சம் மட்டுமே அவனை சென்றடையும் என்று லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா என்ற திருவசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். குர்பானியுடைய நாளில் ஆதமுடைய மகன் செய்யும் செயலில் அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான செயல் குர்பானி கொடுப்பதாகும். மறுமையில் அப்புராணி கொம்புகள், கால் குழம்புகள், முடிகள் இருக்கும் நிலையில் வரும். அவன் ஓட்டிய இரத்தம் தரையில் விழுவதற்கு முன்பு அல்லாஹுவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நல்ல முறையில் குர்பானி கொடுங்கள் என்பதாக ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது.

0: பெருமக்களே, நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ் பறையை கண்டால் குர்பானி கொடுக்கும் வரை தனது முடியை நகத்தை வெட்ட வேண்டாம் என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்பானியினுடைய பிராணிகளை பற்றி மார்க்கம் இப்படி சொல்கிறது, ஒட்டகம், ஆடு, மாடு இம்மூன்றும் குர்பானி கொடுக்க தகுதியான பிராணிகள். இதை தவிர வேறு எதையும் குர்பானி கொடுக்க கூடாது. கால்நடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதற்காக அறியப்பட்ட நாட்களே அல்லாஹுவின் திருநாமத்தை அவர்கள் துதிப்பார்கள். அதிலிருந்தும் நீங்களும் உண்ணுங்கள், வறிய ஏழைகளுக்கும் வழங்குங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான். பலியிடப்பட வேண்டிய பிராணிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது, நபியே, அம்மக்களிடம் கால்நடைகளில் 8 வகைகள் உள்ளன. செம்மறியாட்டில் ஆண் பெண் 2 வகை, வெள்ளாட்டில் ஆண் பெண் 2 வகை. அவன் அல்லாஹ் ஆண் 2 ஹராமாக்கிவிட்டானா அல்லது பெண் 2 ஹராமாக்கிவிட்டானா அல்லது அவ்விரு வகைகளிலும் உள்ள பெண்களின் கர்ப்பங்களில் உள்ளவற்றையா அவன் தடுத்திருக்கிறான்? நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் இதனை ஆதாரத்துடன் எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்பீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். பெருமக்களே, குர்பானி பிராணிகள் நல்ல திரகாத்திரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும். பொதுவாக எந்த குறையும் இல்லாததாக இருக்க வேண்டும். தெளிவாக தெரியும் நொண்டி, தெளிவாக தெரியும் பார்வை குறை, தெளிவாக தெரியும் நோய், தெளிவாக தெரியும் மெலிந்த ஆகிய குறைபாடுகளவற்றை குர்பானி கொடுப்பது கூடாது என்று நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது திருமீதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நபிமொழியை அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறிய தெளிவாக தெரியும் என்ற வாசகம் குறை மறைமுகமாகவும் சிறியதாகவும் இருந்தால் பிரச்சனையே இல்லை என்பதை காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள கருப்பு நிறத்தால் நடக்கக்கூடிய, கருப்பு நிறத்தால் அமரக்கூடிய, கருப்பு நிறத்தால் பார்க்கக்கூடிய, அதாவது முட்டுக்கால் பகுதி கண் பகுதி கருப்பு நிறமுடைய ஆட்டை குர்பானி கொடுக்க வாங்கி வருமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த நபிமொழி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள். பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பகுதியில் பாதி கொம்புடைந்த ஆடு குர்பானி கொடுப்பதை தடுத்தார்கள். இந்த நபிமொழி நஸ்ஈ என்ற நபிமொழி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். தலையின் உட்பகுதியில் பாதியளவு கொம்பு உடைந்த ஆட்டிற்கு அல்ஃபா என்று சொல்லப்படும். இவ்வகை பிராணியை குர்பானி கொடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். வெளிப்பகுதியில் கொம்பு உடைந்திருந்தால் அதை குர்பானி கொடுப்பதில் தவறில்லை. ஏனென்றால் தடை செய்யப்பட்ட பிராணிகளின் தன்மைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது வெளிப்புறத்தில் கொம்பு உடைந்ததை கொடுக்க கூடாது என்று தடை விதிக்கவில்லை. இந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் ஆடு வாங்குபவர்கள் பெரிய கொம்புள்ள முகமுட்டுக்கால் கண் பகுதி கருப்பு நிறமுடையதாக வாங்குவது சிறப்புக்குரியதாகும். ஆனால் இது கட்டாயமில்லை. இறைச்சி அதிகமாகவும் ருசியாகவும் உள்ள பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். ஆடுகளின் எண்ணிக்கையை விட ஆட்டின் தரம்தான் முக்கியம் என்பது நபிமொழிகளின் மூலமாக தெளிவாகிறது. பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த ஈதுல் அல்ஹா நாளிலே குர்பானி நாம் கொடுக்க இருக்கிறோம். நாம் குர்பானி கொடுக்கும் போது நாம் செய்யக்கூடிய அமல்கள் அத்துணையும் அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும். லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா. நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை, உங்களுடைய இறையச்சம் மட்டுமே அல்லாஹுவை சென்றடையும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகிறான். ஆக பெருமக்களே, சிறப்புக்குரிய அந்த நாளிலே குர்பானியை கொடுத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்பானியினுடைய சிறந்த நற்கூலி நம் அத்துணை வீட்டுக்கும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து தீரா இசையில் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றார் புவனா வீரமோகன். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை இனிக்கும். அதுவே நம்மால் பிறரை மகிழ்ச்சியாக வைக்க முடிந்தால் அந்த வாழ்க்கை இன்னும் அர்த்தம் உள்ளதாக மாறும். ஆக மற்றவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்து வாழ்வோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடை பெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் பிற்பகல் 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஆன்சாவின் பிரிவு 3 கீழ் உரிமம் பெற்ற சேவை வழங்குநர்களின் கடமைகளில் ஒன்றான இடர் குறைப்பு நெறிமுறை RMC நிபந்தனைகளை பின்பற்ற தவறினால் 10 மில்லியன் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அவ்வாறு விவரித்துள்ளது. நாட்டின் முன்னணி முதலீட்டு தலங்களுள் ஒன்றான நெகிரி சிம்பிலான் தனது நிலையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது. தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய உயர்தர முதலீடுகளை வெற்றிகரமாக ஈர்ப்பதன் மூலம் இது சாத்தியமானதாக மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமிருடின் ஹாரூன் தெரிவித்தார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவிடுவதற்காக மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவது பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என பரிசா நேஷனல் BN துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது அசான் தெரிவித்தார். மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுவதற்கான பொருத்தமான காலம் குறித்து மந்திரி பசார் டத்து ஒன்னாஃபே காசி மாமன்னரிடம் விளக்கமளிப்பார் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். செந்தூல் வட்டாரத்தில் இவ்வாண்டு தொடக்கம் முதல் மோட்டார் சைக்கிள் திருட்டில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த கேங் ஹாடி உறுப்பினர் 6 போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை கப்போங்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அவர்கள் பிடிப்பட்டதாக செந்தூல் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்ரிண்டென்டென்ட் ஜான்சி ஜோல்பா கூறினார். ஹாடி எனும் பெயரை கொண்ட 18 இளைஞரும் கைதானவர்களுள் அடங்குவார். இபோலா தொற்று பரவல் அதிகமுள்ள பகுதிகளாக கொங்கோவும் உகாண்டாவும் இம்மாதம் 21 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து வரும் சுற்றுப்பயணிகள் மீது தாய்லாந்து பரிசோதனைகளை கடுமையாக்கியுள்ளது. மன்னரின் அரச பதிவேட்டில் மே 20 அந்த அறிவிப்பு பிரகடனம் செய்யப்பட்டதாக அரசாங்க பேச்சாளர் லடிடா பர்ஸ்விவாதானா தெரிவித்தார். ஹாண்டரஸின் வடகிழக்கில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயலில் சம்பந்தப்பட்ட குழு நடத்திய தாக்குதலில் போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்கள் உட்பட 25 கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கோலன் மாவட்டத்தில் உள்ள த்ருஜுலோ நகரில் அதிகாலையில் நிகழ்ந்த அந்த தாக்குதலே அண்மையில் நிகழ்ந்த மிக கொடூரமானதாகும் என கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

சீரா இசையில் சந்திக்கிறோம். வணக்கம் நேயர்கள் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை 22 மே, இந்த நாள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அங்க ஒன்று ஒரு உண்மையை மட்டும் சொல்லி ஆரம்பிச்சிருவோமே. இன்றைக்கு வந்து பல இடங்கள்ல நெரிசலா இருக்கு, பகல்ல அந்த நெரிசல் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாரம் நீண்ட விடுமுறையொட்டி நிறைய பேரை இன்னைக்கு நெரிசல்ல மாட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கு இந்த மாலை நேரத்துல வாகனத்தை ஓட்டிக்கிட்டு நெரிசல்ல இருக்கும் போது இன்னும் நல்ல அழகான, உங்களுக்கு பிடித்தமான, இன்னும் பிடித்தமான பாடல்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுத்து பாடல்களை கொண்டு வந்திருக்கோம். அங்க நெரிசலா இருந்தாலும் கவலையே வேண்டாம், இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு பாடல்கள் மேல கவனத்தை செலுத்துங்க. எந்த ஒரு மன உளைச்சலும் இன்றைக்கு நமக்கு வேணாங்க, ஏன்னா நீண்ட விடுமுறை நமக்கு அழகாக காத்துட்டு இருக்கு இல்லையா. வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம். கே.ஜே. யேசுதாஸ் குரலில் வருகின்றது.

யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

தீரா இசை பல இடங்கள்ல மழையா இருக்குது, அதே நேரத்துல நெரிசலாம இருக்கு அப்படின்னு சில நேர்களை அழைத்து சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு நினைவூட்டல் தாங்க, பார்த்து பத்திரமா போங்க. இப்போ இந்த இப்போ காலகட்டங்கள்ல நம்ம பாக்குற ரீல்ஸ் எல்லாம் பொறுத்து பார்த்தோம்னா, நம்ம பாதுகாப்பா போனாலும் வர்றவங்க எப்படி வராங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கவனக்குறைவு அதிகமா இருக்கு நம்ம சுத்தி. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், கூடுதல் கவனமா இருக்கணும். சரி, போட்டி எங்க ஆரம்பிச்சாச்சு? உங்களுக்கு நல்லா பாடுவீங்க, நல்லா பாடலனா கூட பரவாயில்லைங்க, ஆனா அடுத்த வரி உங்களுக்கு தெரியும் நினைச்சீங்க. எந்த மாதிரியான பாடலா இருந்தாலும் குறிப்பா 80-90 எல்லாம் என் கை வசம் தாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். ஒரு பாடலுடைய ஒரு பகுதியை உங்களுக்காக ஒளியேற்றுவோம். அடுத்த பகுதி, அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லியும் காட்டலாம், பாடியும் காட்டலாம். உங்க கையிலேயே நாங்க விட்டுறோம். அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: அன்று
2: போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: ஆனா போட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாலே போட்டி தானே இப்ப வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நேயர்கள் வருவாங்க. ஜீவிதா அழைப்புல இருக்காங்க, வணக்கம் ஜீவிதா. சரி ஜீவிதா, 80ஆம் ஆண்டு பாடல் பிடிக்குமா 90ஆம் ஆண்டு பாடல் பிடிக்குமா?
1: ரெண்டுமே பிடிக்கும்.
0: பாடல்னா எல்லாமே பிடிக்கும் அப்படின்றீங்களா?
1: ரொம்ப ஃபேவரட் வந்து 80-90.
0: 80-90. சரி, ஒரு 90 எடுப்போமா உங்களுக்காக? சரி, கமல்ஹாசன் பாடல் தான் இது, ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பாடல். அந்த பாடல்ல ஒரு பகுதி இருக்கு, அடுத்த வரி என்னன்னு நீங்க பாடி காட்டணும், சரிங்களா? சரி, உங்களுக்கான முதல் பகுதி இதுதான். அப்புறம்
1: ராஜாவின் முத்தம் கேக்கும் ரோஜா பூ கண்ணம்.
0: சரி, திரும்பி ஒரு தடவை. இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்றீங்களா?
1: தப்பா சொல்லிட்டோம்.
0: இல்ல, சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க.
1: ராஜாவின் முத்தம் கேக்கும் ரோஜா பூ கண்ணம்.
0: சரி, அதுவானு கேட்டலாம் இப்போ.
1: கேட்டு

0: சரியா பண்ணீங்களா?
1: கேக்கும் அங்க என்னமோ மிஸ்டேக் ஆயிடுச்சு.
0: சரி பரவாயில்ல, எவ்வளவு நெருங்கி வந்தீங்க தெரியுமா, தவறே கிடையாது. சரி எங்க வேலையா? மற்றபடி ரொம்ப நன்றி அழைத்து பேசினதுக்கு.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:36. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:36.

திரையில் நாம் இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, ஆர்டிஎம் கிளிக் இன்னும் நீங்க வந்து பதிவிறக்கம் பண்ணலையா? பதிவிறக்கம் பண்ணியே ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன அப்படின்னா, இப்போ உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்க போகுது, காட்பந்து திருவிழா. June 11 உலக கிண்ண காட்பந்தாட்ட போட்டி 2026 FIFA 2026 தொடங்கவிருக்கின்றது இல்லையா? ஆக ஆர்டிஎம் இதனுடைய அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பு நிலையம். அதனால ஆர்டிஎம் கிளிக்கின் வாயிலாக நீங்க இலவசமாக எல்லா விளையாட்டுகளையும் பார்க்க போறீங்க. உங்க வீட்டுல விவேக தொலைக்காட்சி இருக்குதா? கண்டிப்பா நீங்க வந்து உங்க வீட்டுல பார்க்கலாம், நீங்க பதிவிறக்கம் செய்துக்குங்க. அதே நேரத்துல மின்னல நாங்க வந்து கேட்கணுமே, எங்க போனாலும் கேட்கணும்னு நினைக்கிறோங்க அப்படின்னு நீங்க நினைச்சா கூட தாராளமா ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாக நீங்க கேட்கலாம். ஆக FIFA 2026 நெருங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் நான் பதிவிறக்கம் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பண்ணிருங்க. முற்றிலும் இலவசமாக ஆர்டிஎம் எல்லா விளையாட்டுகளையும் உங்களுக்காக வழங்குறாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக விளம்பர நிகழ்ச்சியும் காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மின்னலின் தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து வரும் விளம்பர நிகழ்ச்சியை உங்களுக்காக கொண்டு வருகிறது சிக்யூ டெக் டிவைட் காலேஜ். அங்கிருந்து அதனுடைய நிறுவனர் டாக்டர் கலைச்செல்வி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் போனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் டாக்டர். ரொம்ப அழகா இருக்கீங்க சேலையோட. இன்றைக்கு ஏதாவது இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வரணும்னு அப்படி வந்தீங்களா? எப்படி
1: இல்ல, எப்பொழுதுமே நான் ஒரு ஸ்பெஷலான இதுக்கு போனேன்னா புடவை கட்டுறது ஒரு வாய்ப்பா எடுத்துக்குவேன்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா இருக்கிறீங்க. சரி, அந்த ஒரு விஷயத்தோட வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது சிக்யூ டெக் டிவைட் காலேஜ் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா தொழில் திறன் சார்ந்த கல்லூரி இது. இதை பற்றி தான் நம்ம பேச போறோம். முடிவெடுத்த மாணவர்கள் என்ன முடிவு தெரியாம என்ன நிறைய பேர் அது பண்ண இதை பண்ண அதை பண்ண இதை பண்ண எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக ஒரு முடிவை எடுக்கணும், அவங்களுக்கு எதை பிடிச்சிருக்கு அப்படின்னு பண்ணணும் இல்லையா. சில நேரங்களில் அவங்களுக்கு தொழிற்கல்வியில ரொம்ப ஆர்வமா இருக்கலாம். ஆக இந்த டிவைட் பற்றி பலருக்கு இன்னும் சரியான புரிதல் இல்லை டாக்டர். உண்மையிலேயே சொல்ல போனேன், ஏன்னா பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் டிவைட் அப்படின்னா என்ன, அது அவங்க வாழ்க்கை எப்படி மாற்றும், அந்த விஷயம் தெரியாம தான் அதுக்குள்ளார நுழையாம இருக்கிறாங்களோ.
1: இருக்கலாம். டெக்னிக்கல் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், அதோட சுருக்கம் தான் வந்து டிவெட். ஸோ இதே வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் டிவெட்ன்ற அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து என்னன்னு. ஸோ இது இந்த பாடத்திட்டத்தை நீங்க எடுத்துக்க, நம்ம நாட்டிலேயோ உலகளாவிய நிலையில வந்து இந்த பாடத்திட்டம் வந்து தொழில் திறனை இது சார்ந்துதான் இருக்கு. அதாவது புத்தக படிப்பை தவிர்த்து, புத்தக படிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, எட்டு படிப்பை தவிர்த்து இது வந்து தொழில் திறன் சார்ந்த படிப்பு தான் இந்த டிவெட் என்ற படிப்பு.
0: அது வந்து அறிவாற்றல், நம்மளுடைய நம்மளுக்குன்னு ஒரு கையில ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா.
1: நம்மளுக்கு எல்லா சொல்லுவாங்க, எல்லா குழந்தைக்கும் ஒரு நல்ல திறன் இருக்கு. அது பிறக்கும் போது அதுக்கு ஒரு திறனோட தான் பிறக்குது. அந்த திறமையை கண்டறிஞ்சு எடுக்கிறதுதான் பெற்றோரோட கடமை. சோ இப்ப டிவேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த மாணவர்களுக்கு இவ்வளவு ஒரு திறமை இருக்கா. இந்த டிவேட் கல்வி திட்டத்துல நான் கடந்த 25 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒவ்வொரு மாணவருக்கு வந்து ஒரு இதுல வந்து நிறைய சிறந்து விளங்குவாங்க. நமக்கு ஆச்சரியமா என்ன, அந்த அகாடமிக் மோட்ல வந்து அவங்க சிறந்து அந்த மார்க் மதிப்பெண்ணை பாக்குறாங்க இல்லையா, அந்த மதிப்பெண் இப்படி இருந்திருக்கு, ஆனா இங்க வந்து எவ்வளவு திறமையா செய்யறாங்களே, அங்க வந்து பள்ளிக்கு போக மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க, இங்க வந்து பள்ளிக்கு டெய்லி வராங்களே காலேஜுக்கு, அந்த பொண்டைங்க பிரச்சனை அதெல்லாம் இல்லையே அப்படின்னு. சோ இந்த பாடத்திட்டம் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு நல்ல உகந்த பாடத்திட்டம்.
0: பொதுவா டாக்டர் என்னன்னா, இப்போ டிவெட் அப்படின்னு சொன்னாலே கல்வியில குறைந்த மதிப்பெண்கள் தான் அவங்க தான் போவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா, இப்போ மாஸ்டர்ஸ் எட்டு கல்வி நீங்க சொல்ற மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சவங்களே இப்போ ஒரு டிவெட் கல்வியை படிச்சுக்கோமா, நம்மளுக்குன்னு ஒரு தொழில் திறன்
1: நிறைய பேரு
0: இப்ப கூட எஸ்பிஎம் தெரியல வந்து நிறைய அவங்க எதிர்பார்த்த புள்ளிகள் கிடைக்காம இருக்கலாம்.
1: குறைந்த மதிப்பெண் நம்ம சொல்ல முடியாது, எதிர்பார்த்த மதிப்பெண். நீங்க ஒண்ணு கனவு வச்சிருப்பீங்க, நான் இதை செய்யணும், இதுக்கு இந்த மாதிரி மதிப்பெண் எனக்கு தேவை அப்படின்னு, அது கிடைக்காத பட்சத்துல சில மாணவர்கள் வந்து நான் மறுபடியும் எழுதுறேன், எழுதி நான் அதுக்குதான் போவேன்னு அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க. அது பரவாயில்ல, இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த குறிக்கோள் இருந்தா அவங்க தொடர்ந்து செய்யலாம். பல மாணவர்கள், நான் சொல்றேன், ஒரு 60-70 விழுக்காடு மாணவர்கள் வந்து இப்ப டிவேட் போர்டு எஜுகேஷன் தான் விரும்புறாங்க. அதாவது அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அவங்க ஃபீல் பண்ணணும், அந்த படிப்பை வந்து அவங்க ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ நம்ம வந்து இதுல வந்து குறைந்த மதிப்பெண் மாணவர்கள் நம்ம சொல்லவே கூடாது.
0: எதிர்பார்த்த
1: மதிப்பெண் கிடைக்காத மாணவர்கள், இப்ப நான் எங்களை பொறுத்த வரைக்கும் சில மாணவர்கள் வந்து 4A பெற்ற மாணவர்கள் கூட கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கல்வி திட்டம் பிடிச்சிருக்கு.
0: ஆமா, இப்போ இந்தியர்கள் குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்ஜினியர், வக்கீல், டாக்டர் அப்படின்னு தான் போறோம் இல்லையா.
1: எங்க காலத்துல உள்ளது
0: இருக்கு டாக்டர், நீங்க வேற. ஆக இப்போ வந்து சிக்யூ டெக் டிவெட் காலேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான படிப்புகள், கல்வி முறைகள் அவங்களுக்கு அங்க இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு?
1: நம்ம சிக்யூ டெக் பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியால் அங்கீகரிக்கப்பட்ட இது. முக்கியமா ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது என்ன நம்ம பார்ப்போம், அங்கீகாரம் பார்ப்போம். அந்த கல்லூரி வந்து அங்கீகரிக்கப்பட்டதா, அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட, அது வந்து சிக்யூ டெக் காலேஜ் வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அரசாங்கத்தால் நிர்ணயம் செஞ்ச பாடத்திட்டத்தை தான் நம்ம வழங்குறோம். அது நாஸ் அப்படின்னு சொல்லுவோம், நேஷனல் ஆக்குபேஷனல் ஸ்கில் ஸ்டாண்டர்ட். ஒரு தொழில் செய்வதற்கான ஒரு அடிப்படை தகுதினா இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் வந்து அந்த சிலபஸே செய்யறாங்க. சோ அந்த சிலபஸை தான் நம்ம அவங்களுக்கு பயிற்சி மூலமா கொடுக்கறோம். எல்லாமே வந்து அரசாங்கத்திலிருந்து வந்தது, மனிதவள அமைச்சரிலே வர்றதுதான். ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி ஜபாத்தான் பொம்மகனான் கம்மாகிரான் எல்லாம் சொல்றோம்ல, அவங்க நிர்ணயிச்சதான் நம்ம பாடத்திட்டமா கொடுக்கறோம். சோ அதனால அங்கீகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தேகமா வர வேண்டியது இது இல்லை. ஈவன் இந்த சர்டிபிகேஷன் அவங்க சிஜில் கமாயிரான் மலேசியாவோ இல்ல டிப்ளமா கமாயிரான் மலேசியாவோ எல்லாமே வந்து அரசாங்கத்தால் நீங்க பாக்கலாம். ஜாத்தநகர் அந்த சர்டிபிகேட்ல ஜாத்தநகரா இருக்கும்.
0: என்ன மாதிரியான கல்வி, டிப்ளமா, டிகிரி அந்த மாதிரி எந்த மாதிரி
1: இல்ல? இப்ப டிபேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அன்டில் சிஜில் இருக்கு, டிப்ளமா இருக்கு, டிப்ளமா லஞ்சுத்தான் இருக்கு. இன்னமும் அப்கோர்ஸ் அவங்க டிகிரிக்குலாம் போகணும்னு பிளான்ல இருக்குது அரசாங்கத்துல. அதனால இப்போதைக்கு டிப்ளமா அட்வான்ஸ் டிப்ளமா வேலை வாய்ப்பு வந்து உடனடி வேலை வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன். என்னோட அனுபவத்துல என்னோட எடுகேஷன் இண்டஸ்ட்ரி அனுபவம் வந்து 43 வருஷம் புவனா. அந்த 43 வருஷத்துல 25 வருஷம் நான் வந்து டிவேட் கல்வி பாடத்திட்டதான் இருக்கேன். சோ அந்த வகையில நான் பார்க்க போனா வேலை வாய்ப்பு, உடனடி வேலை வாய்ப்பு டிவேட் படிச்ச மாணவர்களுக்கு தான் சொல்லணும்.
0: கண்டிப்பா. சரிங்க டாக்டர், ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. கண்டிப்பா அடுத்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, நன்றி.
0: உங்களுக்காகவும் வருது.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்
1: தீரா இசையில் சிக்யூடிவேட் காலேஜ் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். அதனுடைய நிறுவனர் டாக்டர் கலை செல்வி நம்மோடு இருக்கிறாங்க. டாக்டர், முத வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த டிவேட் கல்வி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே முக்கியத்தோட இப்போ இந்த சிக்யூடெக் டிவேட் காலேஜுக்கு வந்தா அவங்க என்ன மாதிரியான பயன் பெறலாம், என்ன மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு?
2: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலதரப்பட்ட பாடத்திட்டங்களை நம்ம வழிவகுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம எப்பொழுதுமே ஒரு மாணவனை வந்து நம்ம பதியும் போது அந்த காலேஜோட பேக்ரவுண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: சரி,
2: ஸோ இப்போ 25 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோன்னா நிச்சயமாக சிக்யூடெக் வந்து ஒரு நம்பகரமான காலேஜ், அரசாங்கம் அங்கீகாரத்தோடு நடத்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னது போல் கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் வந்து உடனடி வேலை வாய்ப்பு. அது ஏன்னாக்கா சிக்யூடெக் டிவேட் காலேஜ் வந்து இண்டஸ்ட்ரியோட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஸோ பெரிய பெரிய நிறுவனங்களோட நம்ம ஒரு MOU செஞ்சதுனால இன்டர்ன்ஷிப்க்கு அங்கே போகிற மாணவர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கு. இன்னொன்று வந்து சிலபஸ் வந்து இப்போ நான் சொன்ன நேஷனல் ஆக்குபேஷனல் ஸ்கில் ஸ்டாண்டர்ட், நம்ம வந்து அந்த சிலபஸை மட்டும் கொடுக்கல, அதை வந்து ஒரு மதிப்பு கூட்டின சிலபஸை நம்ம மாக்கிறோம். இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்ன முக்கியம், எல்லாரும் பேசுகிற பஸ்வேர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதெல்லாம் பேசும்போது நம்ம இந்த சிலபஸில் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் வந்து சிக்யூடெக் டிவேட் காலேஜ் புகுத்தி அந்த சிலபஸ் வந்து மதிப்பு கூட்டி தான் மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ ஏன் அது மதிப்பு கூட்டுறோம்னா, இண்டஸ்ட்ரியில் போகும்போது மாணவர்கள் அந்த வேலையை வந்து உடனே செய்யலாம், அங்கே போய் அவங்களுக்கு ட்ரைனிங்கோ இல்லை ரீட்ரைனிங்கோ தேவையில்லை. ஸோ சிக்யூடெக் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி லிங்க் இருக்கிறதுனால அங்கே என்னென்ன அடிப்படை தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா இண்டஸ்ட்ரியில், அந்த மாறுதலுக்கு ஏற்ப மாணவர்களை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து எங்களோட திருநாக பங்காஜார் சொல்லுவோம், அதாவது டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, அவங்களையும் வந்து ரீஸ்கில்லிங் அப்ஸ்கில்லிங் செய்வோம். ரொம்ப முக்கியம் வந்து இப்போ கடந்த வருஷம் வந்து சீஷ்வான் வொக்கேஷனல் காலேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சைனா, அது ஒரு அரசாங்க வொக்கேஷனல் காலேஜ், அவங்க வந்து எங்களுக்கு மலேசியால நாங்க அவங்களோட சேட்டலைட் கேம்பஸ் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுத்து இப்ப நம்ம வந்து அவங்களோட ப்ரோக்ராமையும் இங்க நடத்தலாம். சோ மாணவர்களுக்கு வந்து டியூவல் டிப்ளமா கிடைக்குது, ரெட்டை டிப்ளமா ரெண்டு கவர்மெண்ட்லேருந்தையும், சைனா கவர்மெண்ட்லேருந்தையும் கிடைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், நம்மள இங்க வந்து ஜபத்தான் பம்பாங்கனு கம்பாயிரான். அப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு. அதே மாதிரி ஒரே பாடத்திட்டத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ரெண்டு டிப்ளமா
1: கிடைக்கும்,
2: ரெண்டு நாட்டோட அங்கீகாரம். அப்ப இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன், மலேசியால மட்டும் இல்லாம நீங்க உலகளாவிய நிலையில எங்க வேணாலும் போய் வேலை செய்யலாம். ஸோ அதோட மதிப்பு இந்த டிவேட் படிப்போட சிக்யூடெக்ல படிச்சா அந்த டிவேட்டோட மதிப்பு இன்னமும் அதிகமாகுது. லெக்சரர்ஸையும் வந்து நம்ம இப்போ சமீபத்தில் கூட 2 lecturers வந்து சைனாவுக்கு அனுப்பி அவங்க ரீஸ்கில் பண்ணோம், அவங்களும் அப்ஸ்கில் பண்ணி அவங்க வந்து திருப்பி மாணவர்களுக்கு இதை படிச்சு விடுவோம். ஸோ நம்ம வந்து கான்ஸ்டன்ட்லி அப்கிரேடிங் அண்ட் என்ஹான்சிங்.
1: சரி டாக்டர், இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் வந்து இப்போ சிக்யூடெக் வரணும், அவங்க மாணவர்களை பதிவு பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், இல்லை மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம், அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம், எப்போ அடுத்த இன்டேக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா?
2: இன்டேக் வந்து இப்போ போயிட்டு இருக்கு, இப்போ ஜூன்ல வந்து ஜூனோட முடியும் ஒரு இன்டேக்.
1: இது அகப்பக்க முகவரி தொலைபேசி.
2: முக்கியமா என்ன சொல்றேன், பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் கால தாமதம் பண்றது வந்து உங்களோட ஒரு சிறந்த எதிர்காலத்தை தாமதிக்கிற மாதிரி, அதனால இனியும் காலம் கடத்தாதீங்க. காலம் பொன்னானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா என்னை கேட்டீங்கன்னா காலம் பொன்னானது இல்லை, காலம் உயிர் போன்றது, போனாம் திருப்பி வராது. ஸோ அதனால நீங்க வந்து இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்க, முடிவு எடுத்து என்ன பாடம் திட்டம் படிக்கணுமோ அதை எடுத்து படிங்க. நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டியது, நான் நம்பர் சொல்லிடுறேன்
1: சொல்லுங்க.
2: 03-33-10-456 03-33-10-456 அல்லது நம்மளோட இணையதளம் வந்து www.cq-tec.edu.my, அதுல போனாலும் உங்களுக்கு முழு விவரமும் தெரியும். நீங்க எந்த டைம்ல வேணாலும் நீங்க என்ன கூப்பிடலாம். நீங்க இங்க சிக்யூடெக்ல வந்து படிக்கணும்னு கூட நான் வந்து சொல்லல, ஏதாவது ஒரு படிப்பு எடுத்து படிங்க, காலத்தை தாமதம் பண்ணாம. அதற்குரிய ஆலோசனை வேணாலும் இலவச ஆலோசனை நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனி டைம் அவங்க 24/7 எங்களை கூப்பிடலாம், நம்ம வந்து அவங்களுக்கு இதன் மேல் விவரங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும்.
1: சரி, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்களை மீண்டும் சொல்லிடுறோம். சுழியம் 1-3-3-3-1 சுழியம் 4-5-6 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். www.cq_tech.edu.my என்ற அகப்பக்கத்தையும் நீங்கள் வளம் வரலாம். ஆக டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. தொழில் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி பேசியிருந்தீங்க. நிச்சயமா இதனுடைய ரொம்ப முக்கியமா இதோடைய சிறப்பை புரிந்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
2: மிக்க நன்றி மோகனா, இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
1: இந்த விளம்பர நிகழ்ச்சியை நமக்காக கொண்டு வந்த நிறுவனம் CQTech டிவெட் காலேஜ்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
4: சமைத்து பார் பார் பார் எங்கள் இன்றம், துவைத்து பார் பார் பார் அதன் தரம்.
5: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை.
6: லிங்கம்ஸ்
7: ஒன்சா சட்டம், சிறாரின் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்த இரு புதிய விதிமுறைகள். நாட்டின் சமூக கடப்பாட்டு நிறுவனங்களை மேம்படுத்துவதை இன்ஸ்கின் தொடர்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டின் சமூக கடப்பாட்டு நிறுவனங்களை மேம்படுத்த பல்வேறு திறன் மேம்பாட்டு முன்னெடுப்புகள், சந்தை அணுகல், நிறுவன மதிப்பீடு ஆகியவற்றை தேசிய தொழில்முனைவு கழகம் இன்ஸ்கின் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூட்டுறவு தொழில்முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சிங் கியாங் தெரிவித்துள்ளார். இதற்காக அக்கழகம் 2022 முதல் 5 மில்லியன் ரிங்கேட்டை முதலீடு செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முதலீடு மடானி அரசாங்கத்தின் இலக்கிற்கு ஏற்ப துறையை வலுப்படுத்துவதோடு நாட்டின் பொருளாதாரத்தை உந்த செய்யும் வகையில் அமைந்துள்ளது என்றார் அவர். இதனிடையே நாடு உலக விநியோகச் சங்கிலி நெருக்கடி, சமூக மாற்றங்களை எதிர்கொண்டு வரும் சூழலில் சமூக கடப்பாட்டு நிறுவனங்களின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் அந்நிறுவனங்கள் லாபத்தை நோக்கமாக கொண்டிராமல் ஆக்கப்பூர்வமான நீடித்த வணிக அணுகுமுறைகள் மூலம் சமூகம் சுற்றுச்சூழல் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது இலக்காக கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மலேசியா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைவது உலக பொருளாதார போட்டித்தன்மையில் நாட்டின் நிலையை வலுப்பெறச் செய்யும். அத்துடன் வல்லரசு நாடுகள் ஆளுமை செய்யும் பாரம்பரிய நிதிமுறையை சார்ந்திருப்பதை குறைக்கும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் முகமது ஆசான் தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பு உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 30% பங்களிப்பை வழங்குவதோடு உலகளாவிய பெரும் மக்கள் தொகையை நிகரளிப்பதால் தெற்கு நாடுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே அக்கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கமாகும். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து பின்தங்கிவிடாமல் இருக்க அவற்றின் திறன்களை மேம்படுத்திக் கொள்வதோடு அதன் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் உயர்தர முதலீடுகளை வெற்றிகரமாக ஈர்ப்பதன் மூலம் நெகிரிசம்பிலான் நாட்டின் முதன்மை முதலீட்டு தளங்களில் ஒன்றாக தனது நிலையை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. மாநில அரசாங்கம் இன்வெஸ்ட் நெகிரிசம்பிலான் அமைப்பு, மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடா மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் நெகிரிசம்பிலான் ஒரு முதலீட்டாளர் மாநிலமாக தொடர்ந்து நீடிப்பதை உறுதி செய்யும் என்று மந்திரி பசார் டாத்தோஸ்ரீ அமிருடின் ஹாரூன் தெரிவித்தார். இணையத்தில் சிறாரின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ஒழுங்கீன உள்ளடக்கங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை கட்டாயமாக்கவும் 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சாவின் கீழ் இரு புதிய விதிமுறைகளான சிறார் பாதுகாப்பு நெறிமுறை CPCயும் இடர் தணிப்பு நெறிமுறை RMCயும் ஜூன் 1 தொடங்கி நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இத்துறை சார்ந்த நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், சம்பந்தப்பட்ட தரப்பினருடனான கலந்துரையாடல்கள், பொதுமக்கள் குழுவினருடனான ஆலோசனைகளை தொடர்ந்து அவ்விரு விதிமுறைகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் NCMC ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனிடையே உரிமம் பெற்ற சேவை வழங்குநர்கள் தங்களின் சரிபார்ப்பு முறையை செயல்படுத்த நியாயமான கால அவகாசம் வழங்கப்படும் என NCMC தெரிவித்துள்ளது. கிளாந்தான் கம்போங் பாசிர் ஏராவிலிருந்து கம்போங் பாசிர் கிளாங்கை இணைக்கும் பாலத்தை நிர்மாணிக்கும் பணி இவ்வாண்டு ஜூன் தொடங்கும் என புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளது. 303 மீட்டர் நீளம் கொண்ட அந்த பாலத்தை நிறுவ 40 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குவலக்ராய் மாவட்டத்தின் மேற்கு பகுதியான முக்கேம் பாத்து மங்குபாங்கில் உள்ள மக்கள் அதன் வழி பெரிதும் நன்மையடைவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பால நிர்மாணிப்பின் வழி அவர்கள் இனி படகு சேவையை அணுக வேண்டியிருக்காது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. குவாலலம்பூர் கப்போங்கில் மியான்மர் ஆடவர் கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு உதவ சக நாட்டைச் சேர்ந்த ஆடவர் உட்பட 3 பெண்களை காவல்துறையினர் 7 நாள்களுக்கு தடுத்து வைத்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து பிற்பகல் 1:40 அளவில் பொதுமக்களிடமிருந்து தமது தரப்பினருக்கு தகவல் கிடைத்ததாக செந்தூல் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஜஸ்னி சால்பா தெரிவித்தார். உயிரிழந்தவரின் உடல் MRT மெட்ரோ பிரிமா பாலத்தின் கீழ் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: தேசியப்பன் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
7: ஜனநாயக கொங்கோ குடியரசிலும் உகாண்டாவிலும் இபோலா தொற்று தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து தாய்லாந்து சுற்றுப்பயணிகளுக்கான பரிசோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இது நேற்று தொடங்கி செயலாக்கம் கண்டுள்ளதாக அரசாங்க துணை ஊடக தொடர்பாளர் லடிலா பிரஸ்வெவியந்தானா தெரிவித்தார். பொது சுகாதார அமைச்சர் நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் உள்ள பன்னாட்டு சோதனை சாவடிகளில் பயணிகளுக்கான பரிசோதனை நடைமுறைகளை அரசாங்கம் கடுமையாக்கியுள்ளதாக அவர் கூறினார். பயணிகள் உடல் வெப்ப பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதோடு 21 நாள்களுக்கு அணுக்கமாக கண்காணிக்கப்படுவர் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இளையோரிடையே மின் சிகரெட் வேப் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகின்ற நிலையில் புகையிலை மற்றும் மின்னணு சிகரெட் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்த இந்தோனேசியா திட்டமிட்டுள்ளது. அந்நாட்டில் 10 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாகுவதாக தேசிய மருந்து உணவு கட்டுப்பாட்டு நிறுவன தலைவர் தருணா இக்ரார் தெரிவித்தார். மேலும் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை 7.4 விழுக்காடு அல்லது 5 மில்லியனுக்கும் அதிகமான இளையோரை உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்க இஸ்ரேலிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் குறித்து விவாதிப்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் சயத் மொன்ஷன் நக்வியை தெஹ்ரானில் சந்தித்தார். தெஹ்ரானின் யுரேனியம் கையிருப்பு ஹார்மோஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இன்னும் கருத்து வேறுபாடு நிலவுகின்ற வேளை இந்த சந்திப்பு அமைந்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்கும் ஒரு கட்டமைப்பை எட்டுவதற்கான முயற்சியை நக்வி மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஒரு வாரத்திற்குள் ஈரானுக்கு நக்வி பயணம் மேற்கொள்வது இது 2வது முறையாகும் என்று ISNA செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அவ்விரு நாடுகளும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு முக்கிய இடைத்தரகராக பாகிஸ்தான் செயல்படுகிறது. போலந்துக்கு 5000 ராணுவ வீரர்களை அனுப்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதை நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டே வரவேற்றுள்ளார். ஐரோப்பா தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அழுத்தத்திற்கு நடுவே முன்னதாக ராணுவ வீரர்களை அந்நாட்டுக்கு அனுப்பும் திட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த புதிய அறிவிப்பு போலந்து அதிபர் கரோல் நவ்ராக்கியுடனான உறவின் அடிப்படையில் செய்யப்பட்டது என ட்ரம்ப் சமூக தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இவ்வேளை ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு உதவாததால் நேட்டோ நட்பு நாடுகளை தண்டிக்கும் விதமாக போலந்துக்கு 4000 ராணுவத்தினரை அனுப்பும் திட்டத்தை அமெரிக்கா ரத்து செய்தது. நிறைவாக விளையாட்டு கட்பந்து. நாளை இரவு தலைநகர் புக்கிஜாலில் தேசிய அரங்கில் நடைபெறவுள்ள கொச்சிங் சிட்டி எஃப்சிக்கு எதிரான 2025-2026 மலேசிய கிண்ண போட்டியின் இறுதியாட்டத்தில் ஜஹூர் அருதாசிம் ஜேடி விளையாட்டாளர்களை தேர்வு செய்வதில் தாம் சவாலை எதிர்கொண்டிருப்பதாக அதன் தலைமை பயிற்றுநர் ஜின்சோ மோனோஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். ஜேடி அணியில் தரமான வீரர்கள் அதிகம் இருப்பதும் வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் விளையாட்டாளர்கள் இணைந்து விளையாட அனுமதிக்கும் லீக் விதிமுறைகளும் தேர்வு செயல்முறையை மேலும் சவாலாக்குவதாக அவர் கூறினார். இதனிடையே ஜேடி அதிரடி ஆட்டக்காரர் அரிஃப் ஐமான் முகமது அனாபி காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கிட்டத்தட்ட 6 மாத ஓய்வுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு திரும்புவது வாய்ப்புள்ளதாக மோனோஸ் தெரிவித்தார். ஆன்சா சட்டம், சிறாரின் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்த இரு புதிய விதிமுறைகள். நாட்டின் சமூக கடப்பாட்டு நிறுவனங்களை மேம்படுத்துவதை இன்ஸ்கின் தொடர்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

தீரா இசையில் இணைந்திருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 4 மணிக்கு தொடங்கிச்சு நம்ம தீரா இசை. இப்ப மாலை மணி 5:15 ஆயிருச்சு. ஆக வேலை பலருக்கு இப்பதான் முடிஞ்சிருக்கலாம், இப்பதான் வானொலி கேட்க நீங்க தொடங்கியிருக்கலாம். ஆக வருக வருக அப்படின்னு வரவேற்கின்றோம். அதே நேரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்சங்கள் நம்ம தீரா இசையில் இடம்பெற்று வருது. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டு தொடர்பாக நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பேசுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்பந்து தொடர்பாக ஒரு விஷயம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் மறந்துடாதீங்க, June 11 உலக கிண்ண காட்பந்தாட்ட போட்டி FIFA 2026 தொடங்கவிருக்கின்றது. இலவசமாக இந்த போட்டிகளை உங்களுக்காக வழங்குகிறது RTM. FIFA 2026 மலேசியாவின் அதிகாரப்பூர்வ ஒலி ஒலிபரப்பு நிலையம் RTM. RTM கிளிக் நீங்க பதிவிறக்கம் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இலவசமாக இணைய வசதியோட பார்க்கலாம். உங்க வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருந்தால் அங்கேயும் நீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஸ்மார்ட் போன்லயும் நீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். FIFA மட்டும் இல்லங்க, மின்னலம் ஒலிபரப்பையும் நீங்க தாராளமாக கேட்கலாம். அடுத்து வரும் பாடலுக்கு பிறகு காட்பந்து குறித்து நம்ம தெரிஞ்சுக்குவோம்.

வணக்கம், நான் சாய் ஃபுட்பால் அகாடமிலேருந்து கோச் துர்கா பேசுகிறேன். நான் 5 வயதுலேருந்து பந்து விளையாடிட்டுருக்கேன். அண்ட் யூனிவர்சிட்டிக்கெலாம் ரிப்ரசன்ட் பண்ணி விளையாண்டுருக்கேன். பந்து விளையாட்டு மேலே எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய தாத்தா வந்து ஒன் ஆஃப் த ஃபுட்பால் கோச். ஸோ அவரை பார்த்து தான் எனக்கு இன்னும் நிறைய ஆர்வம் வந்துச்சு இந்த ஃபுட்பால் விளையாடணும்னு. வெறும் பிளேயராக இருந்த எனக்கு ஒரு கோச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ நான் ஒரு சர்டிஃபைட் ஃபுட்பால் கோச். ஸோ இப்போ கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி தமிழ் ஸ்கூலுக்கு தான் பெண் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட அகாடமி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கேர்ள்ஸ் ஃபுட்பால் டெவலப்மெண்ட். ஒரு பிளேயராக இருந்ததை விட எஸ் எ கோச்சாக இந்த ஜேர்னியை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இது ஆண்கள் விளையாட்டு மட்டும் இல்லை, இது பெண்களுக்கான விளையாட்டும் தான். இந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு ஸோ பெண்கள் நீங்கள் ஆர்வம் காட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு நன்றி. என் சேங் கோஸ் டு சாய் ஃபுட்பால் அகாடமி அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மை கோச்சஸ். ரொம்ப நன்றி.

தீரா இசைது எங்களோட இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றிங்க. சரி, இப்போ நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜா இசை ஞானி அப்படின்னு நம்ம அவரை சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குங்க, சொல்லவே வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த இசை, அந்த ஆர்வம் அவருக்கு, அதுக்கு அவருக்கு அது கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ, ஒரு காணொலி பதிவு பண்ணும்போது நம்ம ரீல் தேடுறதுக்கே அவ்வளவு, ஒரு ரீலுக்கு வந்து ஒரு பாட்டு தேடுறதுக்கே நம்ம அவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம். ஆனா இசை ஞானி கிட்ட வந்து பி வாசு அவர்கள் வந்து கதை சொல்லியிருக்கிறார். கொஞ்ச நேரமா கதை சொன்னாரு. மதிய நேரம் ஆயிருச்சு. மதிய நேரத்துல ஒரு 30 நிமிஷம்தான், 30 நிமிஷத்துல 5 பாடல்களுக்கும் டியூனை தயார் பண்ணிட்டாராம். என்ன திரைப்படம் பாத்தீங்கன்னா, சின்னத்தம்பி படம். சின்னத்தம்பி படத்துல அந்த அரை மணி நேரத்துல எல்லா பாடல்களுக்குமே தயாராயிருச்சு, நாளைக்கு ரெக்கார்டிங் நம்ம வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க, இதுக்குதான் அவரை வந்து, இது ஒரு ஒரு சின்ன பகுதி தான் இந்த இசை ஞானியோடைய வரலாற்றுல அவரை ஏன் அப்படி கூப்பிடும் அப்படின்றது ஒரு சின்ன பகுதி. அவரை பத்தி வியந்து பாக்குற நிறைய விஷயங்கள் நமக்காக இருக்கு. அந்த மாதிரி சின்னத்தம்பி படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்போம், பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திப்போம். இதற்கிடையில ஐந்து இந்த பாடல்களுக்கு பிறகு 5:40 பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு துறையில வந்து சார்ந்தவர்கள், வியாபாரம் செய்யறவர்கள் இவங்களோட சந்திப்புலாம் இடம் பெற்றுட்டு இருக்கு இல்லையா. அந்த வகையில இன்றைக்கு வந்து இந்த நெயில் ஆர்ட் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்ப ஆண்கள் வந்து நகத்தை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட போறாங்க, மினி பெடி எல்லாம் போறாங்க இல்லையா. இது சம்பந்தமா ஒருத்தவங்களை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறோம், தொடர்ந்து இணைந்திருக்கு.

பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS e-Tuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS e-Tuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

சீரா இசை இது. சரி, சின்ன வயசுல நம்ம படிக்கும் போதே நமக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றது. அதுல வந்து இந்த நகை சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா, ஆசியாவை சேர்ந்த நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கையில சாப்பிடுற பழக்கம் விடுவாங்க. அதனால நகம் ரொம்ப சுத்தமா இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இப்போ நகம் பராமரிப்பெல்லாம் தாண்டி நகத்தை அழகுபடுத்துவது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து சந்தைகள்ல ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. பெண்கள் ஆர்வம் காட்டுறாங்க, அதே நேரத்துல அதை இன்னும் அழகா வச்சுக்கணும் அப்படின்றத ஆண்களும் ஆர்வம் காட்டுறாங்க. இப்ப இந்த நெயில் ஆர்ட் துறையில ஈடுபட்டு ஒருவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம்.

ஹாய், வணக்கம். நான் வித்யா ஃப்ரம் ஸ்டார்லாக்ஸ் பியூட்டி. ஸ்டார்லாக்ஸ் பியூட்டின்றது வந்து ஒரு நெயில் சலூன். ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னா, வந்து நெயில் சர்வீசஸ் பண்ணணுன்றது வந்து என்னோட பேஷன், என்னோட ட்ரீம். அது எப்போவுமே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஸ்டார்லாக்ஸ் பியூட்டி வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸாக உருவாச்சு அப்படின்னா, வந்து என் ஹஸ்பண்ட்னால தான். ஸோ என்னோட பேஷன் என்ன, என்னோட ட்ரீம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஷாப் வந்து அவங்க எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படி வந்தது தான் இந்த ஸ்டார்லாக்ஸ் பியூட்டி. நம்ம வந்து என்னென்ன சர்வீசஸ் பண்றோம் அப்படின்னா, மெனிக்கியோ, பெடிக்கியோ, நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஸ்பா பெடிக்கியோ, கிட்ஸ் பெடிக்கியோ, அது எல்லாமே பண்றோம். ப்ராப்பர் ஃபுட் கேர் பண்ணா கட் ஹீல்ஸ், டெட் ஸ்கின்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸ்டார்லாக்ஸ் பியூட்டியில நம்ம எப்பவுமே வந்து கஸ்டமரோட கம்ஃபர்ட், ரிலாக்ஸேஷன் தான் மொத ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்க என்ன கேக்குறாங்க அதுபடிதான் நம்ம சர்வீசஸ் கொடுப்போம். ஸோ நீங்க எப்பவுமே இங்க வரும்போது ஃபுல்லா ரிலாக்ஸா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுதான் நாங்க உங்களுக்கு தருவோம். நம்ம எப்பவுமே நம்மளோட டூல்ஸ் வந்து ஸ்டெரலைஸ் பண்ணுவோம். ஒரு தடவை கஸ்டமருக்கு பாய்ச்சி டூல்ஸ் ஸ்டெரலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கஸ்டமருக்கு நம்ம பாய்ப்போம். உங்களை நீங்க கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ நீங்க நல்லா ஃபீல் பண்ணாதானே நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. ஓகே, நம்மளோட கடை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமான் கிண்ட்ராவில் இருக்கு. கூகுள்ல வந்து ஸ்டார்லாக்ஸ் பியூட்டி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம லொகேஷன் வந்து அங்கே பின் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம கடைக்கு வரதுக்கு முன்னே நீங்க வந்து கால் இல்ல வாட்ஸ்அப் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணலாம். சோ நீங்க ஸ்லாட்ஸ் புக் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க 0163552947 இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்ப இருக்கிற என்னோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி, அண்ட் ஆல்சோ என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப நன்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
1: மைண்ட்ஆப்ஸ் இ டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட்ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
2: இப்போதைய மாணவர்களின் எடுகேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டிலிருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைண்ட்ஆப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பாக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைண்ட்ஆப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைண்ட்ஆப்ஸ் இ டியூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபுளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைண்ட்ஆப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபுள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைண்ட்ஆப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைண்ட்ஆப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைண்ட்ஆப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 3109972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட்ஆப்ஸ் இ டியூஷன்.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: தீராய் செய்து சரி, அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நீண்ட விடுமுறை பலருக்கு, பலர் வந்து கூடுதல் விடுமுறையும் எடுத்திருக்கலாம். அதை முன்னிட்டு பிளஸ் நிறுவனம் என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இன்று May 22 தொடங்கி June 4 வரைக்கும், அதுக்கப்புறம் June 7 வரை நெரிசலா இருக்கும். மிக கடுமையான நெரிசல் நம்ம நாட்டில் நெடுஞ்சாலைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கே பல இடங்களில் நெரிசலா இருக்கு அப்படின்னு கூட நம்ம நேயர்கள் அழைச்சி சொல்லியிருந்தாங்க. அதனால முன்கூட்டியே உங்க போக்குவரத்து ஏற்பாடுகள்லாம் திட்டமிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ விமானத்தின் மூலம் நீங்க பயணம் செய்யலாம், அல்லது ரயில் மூலமா பயணம் செய்யலாம், பொது போக்குவரத்தை கூட நீங்க பயன்படுத்தி போகலாம். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் இந்த டிக்கெட் வாங்கும் போது நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன தருமா, எத்தனை மணிக்கு நம்ம பயணம் பண்ண போறோம் அப்படின்றத சரியா கவனிக்கல. இந்த 24 மணி நேரம் கடிகாரம் காட்டும் இல்லையா, 13, 14 இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கவனிக்க மறந்துடும். ஒருவேளை காலை 6, மதியம் 6, 12 மணி நேரம் காட்டினாலும் அதுலேயும் குழப்பங்கள் நிறையவே இருக்கும். அதனால பலர் வந்து இந்த விமானத்தை தவற விடுறது, ரயிலை தவற விடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்நோக்கியிருக்காங்க. அதனால எந்த டிக்கெட்டை வாங்கினாலும் அது என்றைக்கு நீங்கள் வந்து பயணம் செய்ய போறீங்க, எப்போ பயணம் செய்ய போறீங்க, எந்த இடத்துலேருந்து பயணம் செய்ய போகிறோம் அப்படின்றத சரி பார்த்துட்டு நம்ம வந்து பயணத்தை தொடங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து முன்கூட்டியே எந்த ஒரு தவறும் நடக்காமல் இருக்கிறதுக்காக இது ஒரு சின்ன நினைவூட்டல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜூன் தொடங்கி சமூக ஊடக பயனர்கள் தங்களின் வயதை அதிகாரப்படி ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 16 வயதிற்குட்பட்ட சிறார் தங்களது சமூக ஊடக கணக்குகளை கட்டுப்பாடின்றி தொடங்குவதை தடுக்க இச்செயல்முறை அமல்படுத்தப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார். கடந்த 2025 ஆண்டில் நாட்டின் விண்வெளித்துறையில் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு, சீரமைப்பு, MRO பணிகளுக்காக 35,000-க்கும் மேற்பட்ட உயர் திறன் கொண்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளதாக முதலீட்டு, வர்த்தக, தொழில் துணை அமைச்சர் சிம் ஜின் தெரிவித்துள்ளார். இது 2030 மலேசிய விண்வெளி தொழில்துறை திட்ட வரைவு MAIB-இன் ஆரம்பகட்ட இலக்கை விட மிக அதிகமாகும் என அவர் தெரிவித்தார். சிலாங்கூர் மாநில அரசு அம்மாநிலத்தில் பிறந்த 4,000 மாணவர்களின் உயர்கல்வி கட்டணத்தில் பாதித்தொகையை சலுகையாக பெறும் வகையில் 20 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. மாநில அரசுக்கு சொந்தமான 3 உயர்கல்வி கூடங்களில் பயிலும் மாணவர்கள் இந்த நிதி உதவியை பெற தகுதி பெறுவர் என மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ மே 28 தொடங்கி 30 வரை கனடாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் அவரது பயணம் அமைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் வாங் அந்நாட்டுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என்று அமைச்சின் ஊடக தொடர்பாளர் குவோ ஜியாகுன் தெரிவித்தார். ஜனநாயக கோங்கோ குடியரசில் இபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஐநா தனது அவசரகால நிதியிலிருந்து சுமார் 60 மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்குகிறது. அவ்வுலக அமைப்பின் அவசர உதவி ஒருங்கிணைப்பாளர் தாம் ஃபிளட்சர் இவ்வாறு கூறினார். அந்நாட்டில் குறைந்தது 670 பேருக்கு இத்தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் இத்தொற்றால் 160 பேர் பலியானதாக தரவுகள் காட்டுகின்றன. விளையாட்டு. நிதி மோசடி அதிகார முறைகேடு விவகாரங்களில் மலேசிய குத்துச்சண்டை கூட்டமைப்பு PTM உடன் தொடர்பு இருப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்ட தாய்லாந்தை சேர்ந்த தேசிய அணியின் முன்னாள் உதவி பயிற்றுநர் கியாட்சிசாக் தியான் கஹமுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து அவ்வமைப்பு பரிசீலித்து வருகிறது. இந்த விவகாரத்தை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக PTM தலைவர் டாக்டர் இர்வான் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மின்னலின் தீரா இசையுது. எங்களோட இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றிங்க. இதுக்கப்புறம் நாங்க பேசுறோமோ இல்லையோ நீங்க பேசிதான் ஆகும். அங்க பேசணும்னு நினைக்கிற மனங்கள் நிறையவே இருக்கு வெளியே, ஆனா பேசுறதுக்கு யாருமே இல்ல. சொன்னா நம்ம சொன்னா கேட்பாங்களா, இல்ல நம்ம சொன்ன பிறகு நம்மள குறை பேசுவாங்களா, இல்ல நம்மள வந்து இந்த சொல்லுவாங்களா ஜட்மெண்டல் போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ நம்மள தவறா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் மனசுல இருக்கிற கவலையோ வலியையோ வெளியில சொல்லாமலே இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. இப்ப மனசுல தேக்கி வைக்கிற அந்த கவலை அந்த வலி அதுவே பாரங்களாகி நம்ம உடலுக்கே அது மிகப்பெரிய நோயா மாறிடும். அதனால மனம் விட்டு பேசுங்க. அதைத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீரா இசையில நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது நீங்க மனம் விட்டு பேசணும்னு நினைக்கலாம். உங்க மனசுல ஏதோ ஒரு கவலை ரொம்ப நாளா இருக்கலாம், ஏன் இன்னைக்கு காலையில கூட நடந்திருக்கலாம், இப்ப சற்று முன்பு கூட நடந்திருக்கலாம். அதை யார்ட்டையாவது சொல்லி தீர்த்துட்டா மனசு லேசாகும், பாரம் குறையும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அக்கா மனம் விட்டு பேசுறது பிரச்சனைக்கு தீர்வா இல்லையா அப்படின்னு கிடையாது, ஆனா ஏதோ ஒரு தீர்வை நோக்கிய பயணம் தான் இது. அதனால உங்கள் குரலை கேட்பதற்கும் நீங்க பேசுறதை கேட்பதற்கும் இங்க நல்ல நண்பரா நாங்க இருக்கோம். அழைத்து நீங்க பேசலாம். உங்களை பற்றியோ நீங்க எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர் என்ன, எந்த அடையாளமும் எங்களுக்கு தேவையே இல்லை. நீங்க மனம் விட்டு பேசிட்டு தொலைபேசி வைக்கும் போது அப்படியே அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும் பாருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். 3328255737 4733

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: ஒரே மகிழ்ச்சி, இப்படி துள்ளி துளி சுவையா சமைச்சா அள்ளி அள்ளி சாப்பிட மாட்டோமா?
2: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையா கிடும் லிங்கம்.
3: லிங்கம் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
4: சமையல் அருகின்னந்தான் சுவையிலே உச்சந்தான் நம்பிக்கையின் மறுபெயரான்
5: மின்னல் FM.

0: தீரா இசை மனம் விட்டு பேசுங்க, இங்க உங்களுக்கு நல்ல நண்பரா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது உண்மைதான், கண்டிப்பா இங்க நாங்க இருக்கோம். ஆனாலும் சில நேரங்கள்ல வீட்டுல உள்ளவங்களும் நம்ம அன்புக்குரியவர்கள் மனசுல என்ன இருக்கு, அவங்க ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருந்தாங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு காது கொடுத்து கேட்கவும் கொஞ்சம் முன் வரணும். ஏன்னா மனசுல கவலைகளோ இல்ல பயமோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் மனசுல ரொம்ப அதிகமா இருக்கும்போது அதிகம் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லல, இது எங்க கொண்டு போறோமா, கிரகம் விட்டு கிரகம் தாண்டி நம்மளை கொண்டு போயிரும். இல்லாத ஒன்றை, மிக மோசமான ஒன்றையெல்லாம் நம்ம யோசிச்சு மன அழுத்தத்திற்கு ஆளாயிரும். அதனால யார்ட்டையாவது பேசி தீர்த்துட்டோம்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டோம், நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கும். சரி, அடுத்த ஒரு நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்காரு, சந்திப்போம். என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க?
1: என்ன பேச நினைக்கிறேன்னா, எனக்கு என் மனைவி நம்ப மாட்டாங்க.
0: ஓ,
1: ஆமா.
0: ஏன் நம்ப மாட்டாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில காரணம் இருந்திருக்குமே. ஏதாவது அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துச்சா நீ உங்க செயல்னால?
1: என் செயல்னால? ஆமா, நான் என்னன்னா எல்லாரையும் நல்லா பாப்பேன், எல்லாருக்கிட்டயும் நல்லா பேசுவேன்.
0: சரி,
1: சோ அது அவங்களுக்கு பிடிக்கல.
0: எல்லாரையும்னா யார?
1: எல்லாரையுமே.
0: எல்லாரையுமே,
1: ஏதாவது என் நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி.
0: எந்த விஷயத்துல அவங்க உங்களை நம்பல நினைக்கிறீங்க?
1: இல்ல, அவங்களுக்கு வந்துட்டு என் மேல அதிக காதல் இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிருவேன்னு
0: நினைக்கிறாங்க. சரி, பேசிருக்கீங்களா இந்த மாதிரி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல,
1: நிறைய பேசியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்.
0: நண்பர்கள்
1: மத்தியில கூட எனக்கு யாருமே இல்ல.
0: ஓ, அப்படி அந்த அளவுக்கு குறைச்சிட்டீங்களா?
1: அந்த அளவுக்கு குறைச்சிட்டேன், எனக்கு நண்பர்களே இல்ல இப்ப. என் மனைவிதான் என் நண்பர்.
0: ஆனாலும் அவங்ககிட்ட இன்னும் அந்த சந்தேகம் இருக்கு. ஏதாவது சம்பவம் நடந்திருக்குங்களா இதுக்கு முன்பு?
1: சம்பவம்ன்றது இல்ல, நான் எல்லாருக்கிட்டயுமே வந்துட்டு நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன். அது அவங்களுக்கு அது பிடிக்கல. ஆரம்பத்துல சின்ன சின்னதா இருந்துச்சு, சோ இப்ப கொஞ்சம்
0: இந்த விஷயம் வந்து மனோவியல் ரீதியில தான் நம்ம பார்க்கணும். அதனால மனநல ஆலோசகர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு நிகழ்ச்சி நிறைவுல கேளுங்க. சரிங்களா? கண்டிப்பா கேளுங்க.
1: கண்டிப்பா, கண்டிப்பா.
0: நன்றிங்க, நன்றிங்க.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01092719919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: CQ Tech TVET College SPM முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? TVET கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு TVET தான். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் CQ Tech TVET College 01332336 கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலப்பா.

0: சீராயிசையில் நாம் இணைந்திருக்கின்ற உங்க மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இப்போ ஒரு சின்ன சூழல் தான், நீண்ட விடுமுறை அடுத்த வாரம் காத்துட்டு இருக்கு இல்லையா. நிறைய பேர் வந்து அங்க போற போறோம், இங்க நண்பர்களோட போக போறோம், குடும்பத்தோட இங்க வெளியே போக போறோம்னு யோசிப்போம். ஆனா இரண்டு தரப்பினர் இருக்காங்க. இன்றைக்கு வார இறுதி நாள், சந்தோஷமா இருக்க போறோம், கொண்டாட போறோம் அப்படின்னு போறவங்க ஒரு புறம் இருக்காங்க. இந்த இரண்டு நாள் விடுமுறையா இருக்க நம்ம என்ன செய்ய போறோம், யார் கூட இருக்க போறோம், தனியா இருப்போமே அப்படின்னு யோசிச்சுட்டு போறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை, பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட மனநிலை, இந்த மாதிரி எவ்வளவோ பேர் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்க வானொலி மூலமா அன்பான வார்த்தைகளையும் உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களையும் தான் எங்களால கொடுக்க முடியும். அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சியின் வழி உங்க மனசுல உள்ளத கொட்டி தீர்த்துட்டு போயிருங்க, அந்த அந்த பாரத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க அப்படின்றத நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். அடுத்து ஒரு நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்காங்க, சந்திப்போம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? முதல்ல
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் நானு. சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு.
0: வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா?
1: ஐயா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
0: சரி, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க?
1: முத ஒருத்தர் பேசினார் இல்லையா?
0: சரி,
1: அந்த அண்ணன் மாதிரி எனக்கும் வந்துட்டு எனக்கு மனசு பிடிச்சவரோட வந்துட்டு ஒரு சின்ன மனசாகும்.
0: திருமணம் ஆகலன்னு உங்களுக்கு?
1: இன்னும் ஆகல, திருமணம் பண்ண வேண்டியது. ஒரு சின்ன மனசாபத்தினால அது அப்படியே ஒரு 1.5 வருஷமா இருந்துட்டு போயிட்டே இருக்கு.
0: ஓ சரி, பேசி பாத்தீங்களா இல்லையா?
1: பேசி பார்த்தாச்சு, எல்லா வகையிலும் பேசி பார்த்தாச்சு. ஆனா அவர் மனசு இறங்க மாட்டாரு.
0: அவரு திருமணம் வேணாம்னு சொல்றாரா என்ன?
1: எனக்கு அவரு அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா வேணான்றாரு, ஒத்துக்க மாட்டாரு. அந்த ஒரு நான் பண்ண அந்த ஒரு விஷயத்தினால அவருக்கு வந்துட்டு பிடிக்கும்.
0: அந்த ஒரு விஷயம் நீங்களா அதை சரிப்படுத்தியாச்சா?
1: சரிப்படுத்தியாச்சு. எப்படி சொல்றது, அவருக்கு ஒரு நபரை பிடிக்காது, அந்த நபர்கிட்ட நான் பேசிட்டேன். சோ அதனால அவருக்கு வந்துட்டு அப்படி ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி, ஒரு நம்பிக்கையை உடைச்சிட்ட மாதிரி ஒரு ஒரு உணர்வு அவருக்கு.
0: இப்போ இந்த இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நட்புக்குள்ளாரி யாராவது இருப்பாங்க, அவங்க யாரும் உதவிக்கு வரமாட்டாங்களா என்ன?
1: ஒரு அளவுக்கு மேலதான் அவங்க எல்லாம் உதவிக்கு வர முடியும். சோ நான் கேட்டு பார்த்தேன், அவங்கள்ட்ட பேசி பார்த்தேன், அவங்களும் பேசி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. பட் ஒரு அளவுக்கு மேல அவரு ரொம்ப பிடிவாதமா இருந்ததுனால அது அப்படியே எங்களுக்குள்ள ஒரு மரியாதை, ஒரு ஒரு அமைதி, ஒரு சைலண்டாவே அது அப்படியே இருக்கு. என்ன அவருக்கு வேணுமா வேணாமா, ஓகேவா இல்லையா, ஒண்ணுமே தெரியாம அப்படியே ஒரு குழப்ப நிலையிலேயே அப்படி போயிட்டு இருக்கு.
0: இப்போ நீங்க அவருக்கு தான் காத்துட்டு இருக்கீங்களா?
1: இது ஒரு ஒரு 1.5 வருஷம், 2 வருஷம்.
0: அடுத்து என்ன செய்யலாம் இருக்கீங்க? ஒரு மனம் இறங்குறதுக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாமா, இல்ல அடுத்தது அடுத்ததான் நம்ம பார்த்து தான் ஆகணும் வாழ்க்கையில அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இப்போ
1: என்னால அவரை கடந்து போக முடியல, அதிகமாவே நேசிச்சேன்னு நினைக்கிறேன்.
0: ஆனாலும் அவருக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாமே. இத்தனை பேர் இத்தனை முயற்சிக்கு பிறகு அவர் வந்திருக்கலாமே.
1: அவருக்கு இல்ல, என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. சோ அதனால என்னால அது திருப்பி சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றேன்.
0: அதனால உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண முடியல, அதுதான் உங்களோட பிரச்சனை இல்ல இப்போ?
1: ஆமா, அதுவும் இல்லாம எனக்கு வந்துட்டு நான் அவர் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஒரு பரிசா தான் நான் அவரை பாக்குறேன்.
0: ஆனா அவர் அப்படி நினைக்கிறாரா உங்கள?
1: எனக்கு தெரியல.
0: அதாவது இரண்டுமே சமமா இருக்கணும்ல, உங்ககிட்ட மட்டும் இது இருந்துச்சுன்னா, இது ஆலோசனை இல்ல, ஒரு தங்கச்சா இருந்தாலும் நான் அப்படிதான் சொல்லுவேன், உங்களுக்கு சொந்த தங்கச்சா இருந்தாலும் அதை தான் உங்ககிட்ட கேட்பேன். இரண்டும் சமசரிவா இருக்கணும்ல. உங்க நேரத்தை நீங்க வந்து விரயம் பண்றீங்களா, இல்ல சரியான பாதையில தான் போயிருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் தவறா இருந்தா அதை மன்னிப்பு கேட்டு சரி பண்றதுக்கு பாக்கலாம். ஆனா இது வந்து உங்க நல்ல நண்பரா ஒரு சகோதரியா நான் சொன்னேன், மத்தபடி உங்களுக்கு மனநல ஆலோசகர் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு, சரிங்களா? புரியுது, இது வந்து கடந்து போக முடியாது, கஷ்டமான ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையும் இல்லதானங்க இது?
1: தீர்க்க முடியாதுன்றதுல
0: முடியும்,
1: கண்டிப்பா இது முடியும்.
0: ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு,
1: கண்டிப்பா இருக்கு,
0: கண்டிப்பா அந்த விஷயம் தீரணும். சரியா எல்லாம் சரியா ஆயிரணும் கூடிய சீக்கிரம். அதெல்லாம் நீங்க என்ன

0: நேரமும் மனம் முடிஞ்சு போயிடாதீங்க. நம்பிக்கை ஒரு பக்கம் வச்சிருங்க, அதே நேரத்துல எதிர்காலத்தை பத்தியான சிந்தனையும் நமக்கு இருக்கணும், சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கு வந்து மனநல ஆலோசகர் நிறைவா என்ன சொல்றாருன்னு கண்டிப்பா கேளுங்க.
1: கண்டிப்பா.
0: விடுமுறைக்கு எங்க போக போறீங்க?
1: வீட்டுலதான்
0: இருக்கு. சரி, இப்ப குரல்ல மாறிடுச்சு உங்களுக்கு?
1: வாழ்த்துக்கள்,
0: நல்லதே நடக்கட்டும்.
1: நன்றி.

0: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-972-919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
3: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
2: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
3: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
2: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
3: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
2: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: இறைசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இரண்டு நேயர்கள் சற்று முன்பு பேசியிருந்தாங்க இல்லையா, சரி அவங்களுக்காக கண்டிப்பா மனநல ஆலோசகரை நம்ம அழைத்தே ஆகணும் இன்றைக்கு. ஏன்னா அவருடைய ஆலோசனை அவங்க சூழல்ல இருக்கிற இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற மற்ற நேயருக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வணக்கம் ஷோமஸ்.
1: வணக்கம் மின்னல். வணக்கம் புவனா.
0: நல்லா இருக்கீங்களா ஷோமஸ்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க புவனா?
0: நல்லம் ஷோமஸ். இப்போ வந்து இரண்டு நேயர்கள் பேசினாங்க, கேட்டீங்களா?
1: கேட்டு மோனா, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுல முதல் நேர் கொஞ்சம் எமோஷனலா பேசியிருந்தாங்க, ரெண்டாவது நேரம் வந்துட்டு ரொம்ப அன்சர்டனிட்டியோட பேசியிருந்தாங்க.
0: அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த பெண் மனைவி வந்து சந்தேகப்படுறாங்க, அதிக அலாதி அன்பு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு அவருக்கு என்ன முதல்ல சொல்றீங்க?
1: ஆமா போவனா, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தமாக்க இவர் சொன்னதெல்லாம் வச்சு கேட்டாக்கா அவங்க வந்து ஓவர் பாசசிவ்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் வச்சுட்டு இப்ப வந்து அவங்க வந்துட்டு இவங்களே வந்துட்டு விடமாற்றாரு, நண்பர்கள் தான் சேர விடமாற்றாரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுல வந்து முக்கியமா ஒரு மூணு விஷயம் வந்துட்டு அந்த இந்த கால் பண்ணி பேசின ஒரு நபர் செய்யலாம். முதல்ல வந்துட்டு இவர் வந்து இதெல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு பதிலா இவங்க இதெல்லாம் இவங்க என்னென்னலாம் செய்யறாங்க இவரை, அதனால வந்து இவரோட இமோஷன் வந்து எப்படி பாதிக்குது அத பத்தி அவங்க சொல்லலாம். இவருக்கு என்ன ஃபீல் பண்ணுது, இவருக்கு வந்து அந்த நம்பிக்கை அற்று போயிருதா, இவருக்கு வந்து அந்த கோபம் உருவாகுதா? ஏன்னா இது வந்து லாங் டேர்ம்ல வந்துட்டு இது வந்து போக போக ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா ஆயிரும். அப்ப இவங்க வந்து இதை வந்து முதல்ல அட்ரஸ் பண்ணலாம். சில பேருக்கு அது புரியாது, ஏன்னா கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டாவே வந்துட்டு உனக்கு நான் எனக்கு நீ 100% நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனா எப்பயுமே வந்துட்டு அந்த மாதிரி இருக்க முடியுது. ஏன்னா மேரேஜ தவிர நம்மளுக்கு வந்து கூட்டாளிங்க இருக்காங்க, குடும்பம் இருக்காங்க, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஈக்குவலான ஒரு ஃபோக்கஸ் தான் நம்ம கொடுப்போம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு அவங்க வந்து வேலை செய்யற நபரா இருக்கலாம், இல்ல வேலை இல்லாத ஒரு நபரா இருக்கலாம் அவங்க மனைவி. சில பேர் வந்து வீட்லயே இருக்கிறதுனால கூட வந்துட்டு அவங்க என்ன நினைச்சா செல்ஃப்லெஸ் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆள் கூட வந்துட்டா இவங்கதான் நம்ம உலகம், வேற யாருமே இல்ல. அப்ப இவங்க வேலை இவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் ரூட்டீன் அதெல்லாம் எதுவுமே இல்லாட்டினா கூட வந்துட்டு இவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட யோசனை தோணும். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அவங்களோட கணவரா தான் இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களை வந்து மேபி ஒரு வேலையோ ஒரு பிசினஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்க செஞ்சா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதெல்லாம் செஞ்சா அவங்களோட கவனம் அந்த ஃபோக்கஸ் வந்து வேற இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பொசசிவ்னஸ் வந்து கொஞ்சம் குறைக்கலாம். மூணாவது வந்துட்டு இது எதுவுமே சரிப்பட்டு வராட்டினா ஒரு மேரேஜ் கவுன்சிலரை பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவரு இங்க வந்து ஒரு மிடில் பர்சனா இருந்து அந்த விஷயத்த சுத்தி காட்டுற போது வந்துட்டு அவங்களுக்கு புரியும். இது வந்து முதல் நபருக்கு. இரண்டாவது நபர் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து அந்த ரியாலிட்டிலேயே இல்ல. இதை வந்து நம்ம சைக்காலஜில வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டக் இன் டைம். ஒரு நபர் மேல வந்துட்டு அவங்களே நம்பி அங்கேயே இருக்காங்க, அந்த மூவ் ஆன் பண்ண முடியல. அப்ப முதல்ல வந்து அவங்க அந்த ரியாலிட்டியை தான் கொண்டுட்டு வரணும். அவங்க சொன்னாங்கல்ல கடவுள் கொடுத்த வர மாதிரி இருக்குன்னு, பட் அதே விஷயத்த நம்ம வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஹிண்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா அவங்க கல்யாணத்தை நோக்கி போகும்போது அது தடங்கலாம் ஆயிடுச்சு. கடவுளோட அந்த அந்த ஆசீர்வாதம் இருந்திருந்தாக்கா அது அது அந்த அளவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா இவங்கனால முடிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் இவங்க ட்ரை பண்ணிட்டாங்க, பட் அது ஏதோ ஒரு விதத்துல தள்ளி போகுதுனாக்கா இது ஒரு சைனா கூட அவங்க எடுத்துக்கலாம். அப்ப அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு அவங்க பார்க்கணும். இதுதான் போன இந்த ரெண்டு பேருக்கும் முக்கியமா சொல்ல வேண்டியது இன்னைக்கு.
0: கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க சூழல்ல இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் இப்ப தேவை உங்களுடைய ஆலோசனை. நிச்சயமா இது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஷோமஸ்.
1: நன்றி போனா.
0: நன்றி, வணக்கம். சரி, அவர் தான் மனநல ஆலோசகர் ஷோமஸ் குமார். மனம் விட்டு பேசுவோம். இப்ப இருக்கிற வாழ்க்கையே இன்னொரு முறை நம்ம வாழ்வோமான்னு தெரியல. இருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியா இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்வோம். ஆக நம்பிக்கையானவங்க கிட்ட மனம் விட்டு பேசுவோம், மனசை லேசாக்கிக்குவோம். எப்போதுமே இந்த பாரம் நமக்கு வேண்டாம். ஆக சந்தோஷமா இருப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 7 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அராஃபா தினம் முஸ்லிம்களின் ஒற்றுமையின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல, மாறாக காலத்தின் சவால்களை எதிர்கொள்வதில் இஸ்லாம் தனது விழுமியங்களையும் பண்புகளையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதையும் அது புலப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இன்று வங்சாமலாவாத்தியில் உள்ள அல் முத்தஹின் பள்ளிவாசலின் தொழுகையின் போது இந்த ஆழமான கருத்தினை கேட்டதாக அவர் குறிப்பிட்டார். 2025 SPM தேர்வெழுதிய மாணவர்களில் 169,803 பேருக்கு அரசாங்க உயர்கல்வி கழகங்களில் மேற்கல்வியை தொடர வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. UPU ஆன்லைன் வாயிலாக செய்யப்பட்ட விண்ணப்பங்களில் 91,357 மாணவர்களுக்கு பொது பல்கலைக்கழகங்களிலும் 60,947 பேருக்கு பல்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக்குகளிலும் 15,844 பேருக்கு சமூக கல்லூரிகளிலும் 1,655 பேர் மாறா உயர்கல்வி கழகங்களிலும் கல்வியை தொடர இடம் கிடைத்திருப்பதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வரும் 27 கொண்டாடப்படவுள்ள ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் 3.3 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM அறிக்கையில் தெரிவித்தது. பொது விடுமுறை, நீண்ட பள்ளி விடுமுறையை அடுத்து இன்று தொடங்கி அடுத்த மாதம் 7 வரையில் போக்குவரத்து நெரிசல் கட்டங்கட்டமாக அதிகரிக்கும் என அது குறிப்பிட்டது. பிளாஸ் நிறுவனத்தின் கணிப்பில் 2.2 மில்லியன் வாகன என்ற அதிகபட்ச போக்குவரத்து பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. செர்பியாவில் மனித உரிமை நிலை மோசமடைந்துள்ளதாக ஐரோப்பிய மனித உரிமை மன்ற ஆணையர் மிஷல் ஆஃப்லர்ச்சரி எச்சரித்துள்ளார். ஆர்வலர்கள் ஊடகத்தார் மீதான தாக்குதல்களையும் ஆர்ப்பாட்டங்களில் காவல்துறையின் அத்துமீறல்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2024 நவம்பரில் நோவிச நகரில் ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்தது தொடர்பான ஆர்ப்பாட்டங்களுக்கு பதிலடியாக அதிகாரிகள் மேற்கொண்ட வன்முறை குறித்து தாம் கவலைப்படுவதாக ஃபிளரட்டி கூறினார். விளையாட்டு கார்பந்து. மைக்கேல் கேரிக் அடுத்த பருவத்திலும் மேன்செஸ்டர் யுனைடெட் தலைமை பயிற்றுநராக தொடர்ந்து நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரெட் டெவில்ஸ் இந்த பிரீமியர் லீக் பருவத்தில் 3 இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மைக்கேல் கேரிக் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் யுனைடெட் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

உலகம் தற்போது எதிர்கொண்டு வரும் ஆற்றல் நெருக்கடி மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதல்களின் விளைவாக உருவாகியுள்ளது. அது முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. ஹார்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் மீது ஈரான் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்ததை அடுத்து எரிபொருள் பற்றாக்குறையினால் பல நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியின் தெஹ்ரான் மீதான தாக்குதல் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான அந்த கடல் பாதையை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்தும் நிலையை உருவாக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு தீப்பொறி காட்டையே எரிக்கும் என்பது போல் இன்று அதன் தாக்கம் உலகம் முழுவதும் உணரப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வு தொடர் விளைவுகளை ஏற்படுத்தி உணவு மேசை வரை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோலிய எரிபொருட்களை சார்ந்த போக்குவரத்து சேவைகளின் செலவுகள் உயர்ந்ததை அடுத்து பல்வேறு அன்றாட பொருட்களின் விலைகளும் ஏற்றம் கண்டுள்ளன. குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மக்களின் வாழ்வாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் மலேசியா இன்னும் தாக்குப்பிடித்து வருகிறது. மலேசியர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையுடன் கூடிய ரோ 95 பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 1.99 ரிங்கிட் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்றியமையாத உணவுப் பொருட்களின் கையிருப்பும் இந்த ஆண்டு இறுதி வரை போதுமானதாக உள்ளது. அங்காசபுரியில் நடைபெற்ற சிறந்த சேவை விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய மடானி அரசாங்க பேச்சாளர் டத்துஃபாமி ஃபடேல் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். இருந்தும் தற்போதைய அமைதியான சூழலை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவர் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடும். எனவே மக்கள் எப்போதும் மிதமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் டத்துஃபாமி கேட்டுக்கொண்டார். வீண் செலவு வேண்டாம், அளவோடு செலவழித்து வருமுன் காப்பது நல்லது என்பது போல் எப்போதும் சிக்கனத்தை பேணுவோம். அளவறிந்து வாழ்ந்திடில் அறம் பெருகும் நாள்தோறும், சிக்கனத்தை பேணிடில் சிறியதும் பெரியதாகும் என்பது போல. இருப்பினும் எச்சரிக்கை, சிக்கனம் என்ற பெயரில் பீதியில் பொருட்களை வாங்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏனைய பயனீட்டாளர்களின் தேவைகளை பொருட்படுத்தாமல் அன்றாட தேவைகளையும் உணவுப் பொருட்களையும் அளவுக்கு மீறி வாங்கி குவிப்பதை தவிர்க்க வேண்டும். சிக்கனம் அவசியம், ஆனால் அது பிறருக்கு சிரமம் தரக்கூடாது. பங்கிட்டு உண்டால் பசியில்லை என்பது போல் கிடைத்ததை பகிர்ந்து வாழ வேண்டும். நாட்டின் பொருளாதாரம் தற்போது வலுவாகவும் மீள்தன்மையுடனும் உள்ளது. கடந்த மாதம் வர்த்தகம் 28.6 விழுக்காடு உயர்ந்து 336.73 பில்லியன் ரிங்கிட் என்ற உச்சநிலையை எட்டியிருப்பது இதற்கு சான்றாகும். உலகளாவிய நிறுவனங்கள் முன்கூட்டியே கொள்முதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதன் விளைவு இதுவென்று IPPFA நிறுவனத்தின் இயக்குநரும் முதலீட்டு வியூக பொருளாதார ஆய்வாளருமான முகமது சடி ஜந்தான் தெரிவித்தார். எதிர்காலத்தில் வரிகள், புவிசார் அரசியல் பதற்றங்கள், தளவாட தடங்கல்கள் ஏற்படக்கூடிய சூழலை தவிர்ப்பதே அந்த முயற்சியின் நோக்கமாகும். இது ஏற்றமான வளர்ச்சி இந்த ஆண்டின் முதல் பாதையில் நாட்டின் வர்த்தக செயல்திறனை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். மேலும் இந்த மாதமும் ஜூன் மாதத்திலும் மலேசியாவின் வர்த்தகம் தொடர்ந்து நிலையாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதுடன் 2026 இரண்டாம் பாதையில் வர்த்தக வளர்ச்சி சற்று மந்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முகமது சடி ஜந்தான் குறிப்பிட்டார். உலகளாவிய விநியோக தொடரில் ஏற்படும் தடங்கல்கள் இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் தாக்கத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இவ்வேளை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கொள்கைகள், மக்களை மையமாக கொண்ட திட்டங்கள், பொறுப்புணர்வான நிதி மேலாண்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட மடானி பொருளாதார சீர்திருத்தங்களில் அரசாங்கம் காட்டும் கவனம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. அந்த அணுகுமுறை 2024-2025 5.2 விழுக்காடு வளர்ச்சி வேகத்தை நிலைநிறுத்தி 2026 முதல் காலாண்டில் அதை 5.4 விழுக்காட்டுக்கு உயர்த்தியுள்ளது. தற்போதைய கணிக்க இயலாத உலகளாவிய பொருளாதார நிலையை கண்டு அரசாங்கமும் அமைதியாக இருக்கவில்லை. அந்த வகையில் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றத்தின் கீழ் நெருக்கடி மேலாண்மை பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பணிக்குழு பொருளாதார நிலவரங்களை உன்னிப்பாக கண்காணித்து புதிய இடர்களுக்கு உடனடி பதில்களை ஒருங்கிணைக்கிறது.
நெருக்கடிகளுக்கு நடுவே உலகளாவிய அழுத்தங்களும் கடுமையான சவால்களும் தற்போது உலக பொருளாதார நிலைத்தன்மையை சீர்குலைக்கின்றன என்பது வெள்ளிடை மலை. நாட்டின் மீதான அதன் தாக்கத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் தன்னால் இயன்ற மிகச்சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அவை மலேசியர்களின் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் வளமாகவும் இருப்பதை உறுதி செய்கின்றன. இடம்பெற்றது செய்தி விளக்கம், தமிழாக்கம் புனிதா சுப்பிரமணியம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: தீரா இசையில் பாட்டுக்கடை கதவு திறக்கப்பட்டாச்சு. ஆக வாங்க வாங்க அப்படின்னு உங்களை வரவேற்கின்றோம். இது வரைக்கும் வராம இருக்கிறவங்க, தூரமா இருக்கிறவங்க, ரொம்ப நாளா வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்க, வாசப்படிய கூட மிதிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன பாடல் வேணும், அன்பை மட்டும் கொடுத்துட்டு பாட்டை வாங்கிட்டு போங்க. 3-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிலே கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி செய்வாரு.
4: ஓ, அவ்வளவு பிடிக்கும்.
3: புட்டா டூரியன் மரம் கூட வந்து வச்சிருக்காரு.
4: தலையில விழுந்துறோன்னு வைக்காம இருக்காரு மரத்தை. இப்ப என்னென்ன செடி எல்லாம் இருக்கு வீட்டுல, என்னென்ன மரம் வச்சிருக்கீங்க?
3: அப்பார்ட்மெண்ட்லயே வந்துட்டு துளசி, அப்புறம் கற்பூரவள்ளி, மிளகாய் செடி, மாங்காய், என்னென்னமோ போட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி செடி வர வச்சுட்டாரு.
4: அப்பார்ட்மெண்ட்ல எப்படிங்க மாமரம் வச்சீங்க?
3: அந்த செடி மாதிரி வந்துட்டவங்க அவர் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீடு வந்து லேண்டது.
4: சரி,
3: அங்க எடுத்துட்டு போய் ஃபுல்லா நட்டு வைக்கிற மாதிரி. இப்ப டூரியன் மரம் அங்க நட்டு வைக்கிறதுக்கு இப்ப வேற பாத்துட்டு இருக்காரு.
4: அதாவது அவர் வீட்டுல இல்ல, அவர் தங்கச்சி வீட்டுல நடப்போறாரா? என்னங்க இது, அவங்க ஒத்துக்கிறாங்க இதுக்கெல்லாம்?
3: என்ன
4: கவலை, நாங்களும் அங்கதான் வந்து அவனும் போல. டுரியான் மட்டும் எப்ப காய்க்குதுன்னு சொல்லுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. மண்ட பத்திரம்
5: ரெண்டுமேரிசலுக்கு
3: என்ன
5: பாட்டு வேணும்? பாட்டு கடையில மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டும், என்ன வேணும் சொல்லுங்க.
3: பாட்டுங்க
5: பொதுவா அப்பா மகளுக்காக உள்ள பாட்டு, அம்மா மகளுக்கும் சேர்த்து கட்டுறலாம்.
3: மக பேரு பினிஷா குலராஜ். சோ அதனால ஐ மீன் ஹாப்பி பிலேட்டட் பர்த்டே அவங்களுக்கு. என்றென்றும் நோய் நொடி இல்லாம நீண்ட நாள், நோய் நொடி இல்லாம வாழணும்னு வாழ்த்துறேன் போனா. ஆமா, இன்னொன்னு ஸ்பெஷல் என்னன்னா, அன்னைக்குதான் எங்க அம்மாவோட பர்த்டேவும்.
5: அப்படியா, குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு லாட்டரி மாதிரி இருந்திருக்குமே இது.
3: ஆமா, அம்மாவுக்கும் அன்னைக்குதான் பர்த்டே, என் டாட்டரும் அன்னைக்குதான் பிறந்தா.
5: உங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்களா அந்த நாள்ல, அவங்க பிறந்த நாள்ல?
3: ஆமா, ஆக்சுவலி.
5: ஓ சரி, நீங்க விரும்பி கேட்ட பாடல அடுத்து கேக்கலாங்க. ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு.
3: போனா, தேங்க்ஸ் அ லாட் போனா, ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ.
5: உங்களுக்கும் உங்களுக்குங்க நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
2: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
1: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
2: நீ சொல்றது சரிதான்.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.
4: வணக்கம், ஜெகனீஷ் பேசுறேன்.
0: ஓகே ஜெகனீஷ், எங்க இருந்து பேசுறீங்க?
4: என்ன
0: பாட்டு வேணும் பாட்டு கடையில உங்களுக்கு?
4: பாடல்
0: வருது

0: பாடுது. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: இருக்கும்
2: நீலாயிலிருந்தே கடலை தாண்டி வந்துட்டீங்க. இப்ப என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு பாட்டு கடையில?
3: எனக்கு வந்து பாட்டு கடையில இருந்து தீர்த்த கரையினிலே விழியில் ஒரு கவிதை படித்தேன்.
2: ஓ, விழியில் ஒரு கவிதை படித்த, ரொம்ப அழகான பாட்டு.
3: நினைவுகளை
2: கொண்டு வரதுக்காக அந்த பாடல் வருது. சரிங்களா?
3: நன்றி, ரொம்ப நன்றி.
2: நன்றிங்க.

0: என்ன
1: பாட்டு வேணும்?
0: எனக்கு அமரன் கார்த்திக் படத்துல இருந்து சந்திரனி சூரியனி அந்த பாடல்.
1: சந்திரன் தெரியுதா? இப்ப எட்டி பார்த்தா சொன்ன பிறகுதான் தேடுறீங்க வானத்துல. உங்களுடைய விருப்ப பாடலாம் அடுத்து கேட்கலாம் பாட்டு கடையில. நன்றி. சரி, இவரு மாதிரி நிறைய பேர் பயணத்துல இருக்கிறீங்க, இன்னும் வீட்டுக்கு போய் சேராம இருக்கலாம். கவனமா பயணம் செய்யுங்க. நேர்கள் கேட்கக்கூடிய பாடல்கள், இந்த பாட்டு கடையில இடம்பெறும் பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப துணையா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். வாங்க, அவர் கேட்ட பாடல் அடுத்து கேட்போம்.

0: தீரா இசையில் பாட்டுக்கட அடுத்த நேயர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் போனா, தயாளன் காப்பாட்ல இருந்து பேசுறேன்.
0: தயாளன் இப்ப எங்க இருக்கீங்க?
1: காப்பாட்ல இருந்து காப்பாறு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போனா
0: கிளாங்ல இருந்து காப்பாறு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, வேலையா உங்களுக்கும்?
1: எனக்கு வேலை மக வேலை முடிஞ்சப்பதான் வந்தாங்க அவங்களை ஏத்திக்கிட்டு.
0: அப்ப எல்லாருமே பயணத்துலதான் இருக்கீங்க ஒட்டு மொத்தமா?
1: எல்லாருமே இப்ப வேலை முடிஞ்ச பயணத்துல தான் இருக்கும்.
0: சரிங்க, உங்களுக்கு பாட்டு கடையில என்ன வேணும்? இப்போ பயணம் செஞ்சுகிட்டே கேட்டு ரசிக்கிற மாதிரி ஒரு பாடு சொல்லுங்க.
1: குணா படத்துல இருந்து கண்மணி அன்போடு காதலன். அந்த பாட்டுங்க குணா.
0: கண்டிப்பா பாட்டு கடையில உங்களுக்காக குடுக்கறோம், எடுத்துக்கங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றி.
2: கண்மணி அன்போட காதலன். நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல ஃபேம்.
2: ஹலோ, வணக்கம். நான் வாசு அலுவலகத்திலிருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து நண்பர்கள் எல்லாம் வந்து கேதரிங் செஞ்சிருக்காங்க, கேமரா ஹைலண்ட்ல இருக்காங்க.
3: நீங்க போகலையா?
2: நானும் கேமரா ஹைலண்ட்ல இருந்து இன்னைக்கு நாளைக்கு வேலை இருக்கிறதுனால திரும்பி வந்துட்டேன். அலுவலகம் கிட்ட கிட்ட வந்துட்டேன்.
3: உடல் மட்டும் தான் அங்க இருக்கு, மனசெல்லாம் அங்க இருக்கு.
2: மனசெல்லாம் அங்கதான் இருக்கு.
3: சரி, புரியுது நிலவரம், சூழ்நிலையும் புரியுது. அதுக்கேத்த என்ன பாட்டு கேட்க போறீங்க? போனீங்க
2: நண்பர்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு ஜீன்ஸ் படத்துல இருந்து கொழும்பு சென்று அந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பாங்க.
3: சரி, அவங்க எல்லாருக்குமே சேர்த்து படுத்து பாடல் ஒளியேறுது. அவங்க எல்லாரையும் இப்ப கேட்க சொல்லுங்க கேமரன் மலையில இருந்து. சரியா?
2: கண்டிப்பா.

தீரா இசையின் நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப குறைவான நேரமே இருக்கிறதுனால கடைசி நேர நம்ம அழைப்பு எடுக்க முடியல. ஏன்னா நீங்க கேட்ட பாடலை முழுமையா ஒளியேற்ற முடியாது. ஏறக்குறைய 8 மணியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அக நிறைவு பாடல் நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அக நீண்ட விடுமுறை இருக்குது. திண்டமிட்டு விடுமுறையை குடும்பத்தோட நண்பர்களோட நம்ம கொண்டாடுவோம். அக எல்லாருக்கும் வார இறுதினால் ரொம்ப சிறப்பாகவும் அமையட்டும். இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் மின்னல் FM நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த அளவோடு விடை பெறுகிறேன். நான் புவனா வீரமோகன். அடுத்து காற்றின் மொழியில உங்க சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியர்கள் தேசிய கோட்பாடான ருக்குன் நகாராவை உய்த்துணர்வதுடன் பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துமாறு பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஆசான் அழைப்பு விடுத்தார். அனைவரின் நலனுக்காக சமூகம் கூட்டரசு அரசியலமைப்பை நிலைநிறுத்துவதோடு அதிகார சமநிலையையும் தேசிய நல்லிணக்கத்தையும் பேண வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியாவும் இந்தோனேசியாவும் இந்தோனேசிய தொழிலாளர்களை உள்ளடக்கிய நிர்வாகம், பாதுகாப்பு, தொழிலாளர் மேம்பாடு ஆகிய அம்சங்களில் வியூக ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். இந்தோனேசியாவின் புலம்பெயர்ந்த தொழிலாளர் நலன் அமைச்சர் முக்தருடின் மற்றும் அந்நாட்டின் பேராளர்களை புத்ராஜயாவில் சந்தித்தபோது அந்த விவகாரம் தொடர்பில் பேசப்பட்டதாக அவர் கூறினார். நாட்டின் 5 மாநிலங்களிலும் லபுவான் கூட்டரசு பிரதேசத்திலும் இன்றிரவு 9 மணி வரையில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய அடைமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட்மலேசியா கணித்துள்ளது. திரங்கானு மாநிலத்தின் ஹுலு திரங்கானு, மாராங், டுங்கோன், கமாமானிலும் பஹாங்கில் ஜிராந்தோட், குவாந்தானில் இந்நிலை ஏற்படும். மேலும் ஜோஹோர், சரபாக்கில், கூச்சிங், சிரியான், சமரஹான், சிரியமான், பத்தோங், சரிகே, சிபு, மூகா, கபிட், பிந்துலு, மீரி, லிம்பாங், சபாவில், சிபிதாங், தனோம், கொலபஞ்சு, பஃபர்ட், கனிங்காவ், தம்புனான், கூடாட் உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும். எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்த பின்னர் முகாமுக்கு திரும்பும் வேளையில் 2 இந்திய மலையேறிகள் உயிரிழந்தனர். சந்தீப் ஆரேயும் அருண்குமார் திவாரியும் உயிரிழந்த அந்த இருவர் என பயணிய அட்வென்ச்சர்ஸ் நிர்வாக இயக்குநர் நிவேஷ் கார்கி உறுதிப்படுத்தினார். செர்பியாவின் மனித உரிமை நிலை மோசமடைந்துள்ளதாக ஐரோப்பிய மனித உரிமை மன்ற ஆணையர் மிஷல் ஆஃப்லெட்டை எச்சரித்துள்ளார். 2024 நவம்பரில் நோபிசெட் நகரில் ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்தது தொடர்பான ஆர்ப்பாட்டங்களுக்கு பதிலடியாக அதிகாரிகள் மேற்கொண்ட வன்முறை குறித்து தாம் கவலையடைவதாக அவர் கூறினார். நிறைவாக கார்பந்து. இப்பருவத்தின் இறுதியில் மான்செஸ்டர் சிட்டி அணியிலிருந்து விலகுவதாக பெப் குவார்டியோலா அறிவித்தார். கடந்த 10 பருவங்களில் 6 பிரீமியர் லீக் பட்டங்கள், கிளப்பின் 1 வெற்றியாளர் லீக் பட்டம் உட்பட 20 கிண்ணங்களை சிட்டி பெறுவதற்கு குவார்டியோலா முக்கிய பங்காற்றினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய பாடல்கள், தகவல்கள், புதிய புதிய அங்கங்கள் எல்லாம் கைவசம் வைத்திருக்கோம். என்னென்ன அங்கங்கள், என்னென்ன தகவல்கள்ன்றது மெதுவா சொல்றோம். இப்போ வாங்க நிகழ்ச்சியில் தொடக்க பாடலை கேட்டு வரலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி கோலலும்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:35. கோலலும்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:35.
2: అమ్మాయిలకి ప్రేమించే అబ్బాయిల కన్నా ధైర్యం ఇచ్చే అబ్బాయిలంటే ఇష్టం ఉంటది. ఆ ధైర్యం ఇవ్వచ్చుగా.
3: ధైర్యం అంటే ఎలా ఇవ్వాలి?
2: నీ డ్రీమ్ గర్ల్ ని పెళ్ళయ్యాక ఎలా చూసుకుంటావో చెప్పు.
3: ఎలా చూసుకుంటానా?

இன்றைய நிகழ்ச்சியில் திருத்தின பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, தென்னிந்திய சினிமா தகவல் எப்பொழுதும் போல பார்த்தோம் அப்படின்னா, சிரஞ்சீவி நடிப்புல உருவாகும் அடுத்த படத்தினுடைய பணிகள் வந்து படப்பூஜையுடன் தொடங்கிருச்சு. மனசங்கர வரப்பிரசாத காரு அப்படின்ற படத்தின் வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பாபி இயக்கத்துல உருவாகும் படத்துக்கு தேதிகள் ஒதுக்கியிருக்காரு சிரஞ்சீவி. கேவிஎன் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகும் இதன் பணிகள் பார்த்தீங்கன்னா, எப்போ தொடங்கும் அப்படின்றது தெரியாமலே இருந்தது. தற்போது இதன் படப்பூஜையுடன் கூடிய பணிகள் ஹைதராபாத்ல தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயகம் திரைப்படத்துடைய தயாரிப்பாளரான கேவிஎன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் படங்கள் தயாரிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதன் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வால்டர் வீரையா படத்துக்கு பிறகு சிரஞ்சீவி பாபி இணைந்து இந்த படத்தில் பணிபுரியவிருப்பது நிறைய ரசிகர்களுக்கு வந்து எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க.

ரிதேஷ்ஜிராவ் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, எப்போதுமே சாப்பிடும் போது கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரொட்டி துண்டுகள் வைத்து எப்படி வந்து இந்த கடைகள் எல்லாம் பாக்குற மாதிரியான பீஸா குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை நாங்க பாத்திருந்தோம். சரி, அதை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தோம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான முறை வேணும்னா ஆங்கிலத்துல பிரவுன் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானது, இதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க. என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப சுலபம். நீங்க வந்து இந்த பீஸா செய்வதற்கான முக்கியமான விஷயங்களை எடுத்து வச்சுக்கணும். அதாவது காய்கறிகள், இந்த குடைமிளகாய், வெங்காயம், இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது ஆலிவ்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தயார் செய்து வைத்துக்கணும். அதோடு சேர்த்து உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவையான விஷயம் அப்படின்னு சொன்னா சீஸ் தாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா நீங்க அந்த ரொட்டியின் மீது படர்ந்து அப்படியே வைத்துட்டு பிறகு நீங்க அவன் அல்லது மைக்ரோவேவ் அவன் சொல்லுவாங்க, இது இரண்டையுமே பயன்படுத்தலாம். இதில் நீங்க பயன்படுத்தி செய்யும் போது, அல்லது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கல் இருக்கு இல்லையா, அந்த தோசைக்கல்ல கூட இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே ரொட்டி எப்படி வாட்டுவீங்களோ அந்த மாதிரி வாட்டிய பிறகு இந்த பொருள் எல்லாம் மேல போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி திறந்தீங்கன்னா உங்களுடைய வீட்லயே செய்யற பீஸா ரொம்ப சுலபமா தயாராயிரும். இது ரொம்ப சுலபமான வகை தான், ஆனா குழந்தைகளுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கும். ஏ, இது எனக்கு மறுபடியும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. செய்முறை ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால வீட்டுல இருக்கிற அம்மாக்களோ சரி, சித்திகள், அத்திகள், யாரா இருந்தீங்கனாலும் இதை செய்யறதுக்கு சுலபமா இருக்கும்ன்றதுனால இந்த வேலையில இந்த விஷயத்த சொல்றோம். சரி, இப்போ வாங்க சித் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை இன்னும் கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி செய்வாரு.
2: ஓ, அவ்வளவு பிடிக்கும்.
1: புட்டா டூரியான் மரம் கூட வந்து வச்சிருவாரு.
2: தலையில விழுந்துறோம்னு வைக்காம இருக்காரு மரத்தை. என்னென்ன செடியெல்லாம் இருக்கு வீட்டுல, என்னென்ன மரம் வச்சிருக்கீங்க?
1: அபார்ட்மெண்ட்லயே வந்துட்டு துளசி, அப்புறம் கற்பூரவள்ளி, மிளகாய் செடி, மாங்காய், என்னென்னமோ போட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி செடி வர வச்சுட்டாரு.
2: அபார்ட்மெண்ட்ல எப்படி மாமரம் வச்சீங்க?
1: அந்த செடி மாதிரி வந்துட்டோட அவர் எடுத்துட்டு போயிட்டு அவர் சிஸ்டம் வீடு வந்து லேண்டட்.
2: சரி,
1: அங்க எடுத்துட்டு போய் ஃபுல்லா நட்டு வைக்கிற மாதிரி. இப்ப டூரியன் மரம் அங்க நட்டு வைக்கிறதுக்கு இப்ப வேற பாத்துட்டு இருக்காரு.
2: அதாவது அவர் வீட்டுல இல்ல, அவர் தங்கச்சி வீட்டுல நடப்போறாரா? என்னங்க இது, அவங்க ஒத்துக்கறாங்க இதுக்கெல்லாம்?
1: துரியான்
2: மட்டும் எப்ப காய்க்குதுன்னு சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, மண்டை பத்திரம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
0: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: டிக்டாக் சேத்தாமா? லிப்லாக் சேத்தாமா? டிக்டாக் சேத்தாமா?

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே தேடலும் தழிவும் அங்கம் 10 மணிக்கு மேல ஒளிபரப்பாக உள்ளதுங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகள்ல தேடலும் தெளிவும் அங்கத்துல நிறைய தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்ற தலைப்புல தான் பேச போறோம். திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசனையா 10:03 பிறகு இன்றைக்கு நம்மோடு பேச போறாங்க. அதனால இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க சில பாடல்களை கேட்டு வரலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தலைக்கு பாடல்களை தொடர்ந்து நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, அவ்வப்போது பார்த்தீங்கன்னா பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சமூக ஊடகங்கள்ல ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே பதிவேற்றியிருந்த செய்தியை வந்து இப்ப உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம். இன்று என் நண்பர் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களை தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்து உரையாடும் வாய்ப்பு கிட்டியது. தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் ஏற்றுள்ள மிகப்பெரிய பொறுப்பிற்காக மீண்டும் ஒரு முறை அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல பிரிக்ஸ் மாநாட்டிற்கு பங்கேற்பதற்கு பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடியை சந்திப்பதற்கும் இந்தியா செல்லவிருப்பதை தெரிவித்தேன். வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டிற்கும் ஒரு குறுகிய பயணம் மேற்கொள்ள விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறியிருந்தேன் அப்படின்றதையும் சேர்த்தே போட்டிருந்தாருங்க. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் மாநிலத்தின் சிறப்பான எதிர்காலத்துக்கும் சிறந்த தமிழ் தலைமையையும் நிர்வாகத்தையும் வழங்க திரு விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து வலிமையும் ஞானமும் அருள்பட வேண்டுவதற்காகவும் டத்தோஸ்ரீ அன்வார் சமூக ஊடகங்கள் செய்தியில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.

0: டென்ஷன் பேபி.
1: உங்களுக்கே
2: நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
5: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
4: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
5: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி, அனுபவத்துல சொல்றேன்.
6: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகள் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
7: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
6: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
7: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
6: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
7: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
6: என்னமா நீ வாட்ஸ்அப்
7: மின்னல்
6: FM.

0: 2025 எஸ்பிஎம் தேர்வெழுதிய 169,803 பேருக்கு பொது உயர்கல்விக் கழகங்களில் மேற்கல்வி பயில வாய்ப்பு. மலேசியாவும் இந்தோனேசியாவும் ஆள்பல நிர்வாக ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகின்றன. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நெடுஞ்சாலைகளில் நாளுக்கு 3.3 மில்லியன் வாகனங்கள் LLM கணிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அராஃபா தினம் முஸ்லிம்களின் ஒற்றுமையின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல, மாறாக காலத்தின் சவால்களை எதிர்கொள்வதில் இஸ்லாம் தனது விழுமியங்களையும் பண்புகளையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதையும் அது புலப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இன்று வங்சாமலாபாத்தியில் உள்ள அல் ஹமுதாகின் பள்ளிவாசலில் தொழுகையை மேற்கொண்டபோது இந்த ஆழமான கருத்தினை கேட்டதாக அவர் குறிப்பிட்டார். 2025 எஸ்பிஎம் தேர்வெழுதிய மாணவர்களில் 169,803 பேருக்கு பொது உயர்கல்விக் கழகம் IPTAவில் மேற்கல்வியை தொடர வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவற்றுள் 91,357 மாணவர்களுக்கு பொது பல்கலைக்கழகங்களிலும் 60,947 பேருக்கு பல்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக்குகளிலும், 15,844 பேருக்கு சமூக கல்லூரிகளிலும், 1,655 பேர் மாறா உயர்கல்விக் கழகங்களிலும் கல்வியை தொடர இடம் கிடைத்திருப்பதாக உயர்கல்வி அமைச்சு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு அமைச்சு UPU ஆன்லைன் வழி தகுதி பெற்ற 235,480 மாணவர்களிடமிருந்து உயர்கல்வியை தொடர்வதற்கான விண்ணப்பங்களை பெற்றது. இம்முறை 363 கல்வி திட்டங்களுக்கான இடங்களில் 41 சான்றிதழ்கள், 57 அசாசி துறைகள், 264 பட்டய கல்வி, ஓர் இளங்கலை பட்டப்படிப்பு ஆகியவை அடங்கும். தகுதியுள்ள அனைத்து விண்ணப்பங்களும் அதிக மதிப்பெண்களிலிருந்து குறைந்த மதிப்பெண் வரை வரிசைப்படுத்தி பின்னர் தகுதி கொள்கையின் அடிப்படையில் இறுதி செய்யப்பட்டதாக அமைச்சு கூறியது. மலேசியாவும் இந்தோனேசியாவும் இந்தோனேசிய தொழிலாளர்களை உள்ளடக்கிய நிர்வாகம், பாதுகாப்பு, தொழிலாளர் மேம்பாடு ஆகிய அம்சங்களில் வியூக ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். இந்தோனேசியாவின் புலம்பெயர் தொழிலாளர் நலன் அமைச்சர் முத்தாக்ருடின் மற்றும் அந்நாட்டின் பேராளர்களை புத்ராஜயாவில் சந்தித்தபோது அந்த விவகாரம் தொடர்பில் பேசப்பட்டதாக அவர் கூறினார். வட்டாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுக்கமான உறவு நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் என்பதுடன் தொழிலாளர் நல்வாழ்வையும் நலனையும் வலுப்படுத்தும் என டாக்டர் ஸ்ரீ ரமணன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வரும் 27 கொண்டாடப்படும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் நாளொன்றுக்கு 3.3 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM அறிக்கையில் தெரிவித்தது. பொது விடுமுறை நீண்ட பள்ளி விடுமுறையை அடுத்து இன்று தொடங்கி அடுத்த மாதம் 7 வரையில் போக்குவரத்து நெரிசல் கட்டம் கட்டமாக அதிகரிக்கும் என அது குறிப்பிட்டது. பிளஸ் நிறுவனத்தின் கணிப்பில் 2.2 மில்லியன் வாகனங்கள் என்ற அதிகபட்ச போக்குவரத்து பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த நிலையில் டூதா உலுக்லாங் டியூக் நெடுஞ்சாலையில் 283,000 வாகனங்கள், குவாலாலம்பூர் காராக் KLK நெடுஞ்சாலையில் 209,000 வாகனங்கள் பயணிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மலேசியர்கள் தேசிய கோட்பாடான ருக்கு நகாராவை உய்த்துணர்வதுடன் பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துவதற்கு பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் அழைப்பு விடுத்தார். அனைவரின் நலனுக்காக சமூகம் கூட்டரசு அரசியலமைப்பை நிலைநிறுத்துவதோடு அதிகார சமநிலையையும் தேசிய நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியாவின் அடித்தளமாக விளங்கும் ருக்கு நகாரா நாட்டின் நிலைத்தன்மை, ஒற்றுமை, நல்வாழ்வை பேணுவதற்கான ஒரு முயற்சியாக மன்னருக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை தெளிவாக வரையறுத்துள்ளது என்று அவர் விவரித்தார். உலகில் மிக குறுகிய காணொலிகளுக்கு பிரபலமான வலைதளம் டிக்டாக் அதன் சமூக வழிகாட்டியின் மூலம் அத்தளத்தின் பாதுகாப்பு கூறுகளை வலுப்படுத்தும் கடப்பாட்டினை வெளியிட்டுள்ளது. வெளியிடப்படும் காணொலிகளின் உள்ளடக்கங்கள் நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு இருப்பதையும் உள்ளூர் கலாச்சார பழக்க வழக்கங்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதையும் உறுதி செய்யும் நோக்கில் தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCயுடன் ஒத்துழைப்பதாக மலேசியாவின் டிக்டாக் பொது கொள்கை நிர்வாகி அலிப் ஜக்காரியா தெரிவித்தார். மலேசியா உட்பட தென்கிழக்கு ஆசியாவில் 450 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் அச்செயலியை ஆரோக்கியமான நேர்மறையான ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்துவதை உறுதி செய்வதை அந்நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருப்பதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: இந்தோனேசிய அரசாங்கத்தின் அரிசி கையிருப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் அந்நாட்டு செயலணியல் லாஜிஸ்டிக் நிறுவனம் அபுலோக் அரிசி சேமிப்பு கொள்ளளவை 7 மில்லியன் டன்னுக்கு விரிவாக்கம் செய்யவுள்ளது. அரிசி கையிருப்பு தற்போது 5.39 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக புலோக் தலைமை இயக்குநர் அகமது ரிசால் ராம்தானி தெரிவித்தார். இந்தோனேசிய அரசாங்கத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த அதிகரிப்பு உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்காவும் ஈரானும் 50 விழுக்காடு வாய்ப்பை மட்டுமே கொண்டுள்ளதாக ஐக்கிய அரபு சிற்றரசு அதிபர் ஆலோசகர் அன்வார் கர்காஷ் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை அதன் வழக்கமான நிலைக்கு திரும்பி அனைத்துலக நீர் வழியாக தொடர வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் அணு ஆயுதத்தை கொண்டிருக்காத வாஷிங்டனின் அடிப்படை நிபந்தனையை ஈரான் பூர்த்தி செய்தால் மட்டுமே இருதரப்புகளுக்கு இடையிலான பேச்சில் வெற்றி காண இயலும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் கட்டண முறையை உருவாக்கும் ஈரானின் முயற்சியை அவர் சாடினார். செர்பியாவில் மனித உரிமை நிலை மோசமடைந்துள்ளதாக ஐரோப்பிய மனித உரிமை மன்ற ஆணையர் மைக்கேல் ஆஃப்லாட்டி எச்சரித்துள்ளார். ஆர்வலர்கள் ஊடகத்தார் மீதான தாக்குதல்களையும் ஆர்ப்பாட்டங்களில் காவல்துறையின் அத்துமீறல்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2024 நவம்பரில் நோவிசாட் நகரில் ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்தது தொடர்பான ஆர்ப்பாட்டங்களுக்கு பதிலடியாக அதிகாரிகள் மேற்கொண்ட வன்முறை குறித்து தாம் கவலைப்படுவதாக ஆஃப்லாட்டி கூறினார். இந்த விபத்தில் 16 பேர் உயிரிழந்தனர். மேலும் இதற்கு ஊழலே காரணம் என்று பரவலாக குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்த வாரம் செர்பியாவுக்கு வருகை அளித்த பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஊடக சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல்கள், ஊடகத்தாருக்கு எதிரான வன்முறை குறித்தும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்த பின்னர் முகாமுக்கு திரும்பும் வேளையில் 2 இந்திய மலையேறிகள் உயிரிழந்தனர். உலகின் மிக உயரமான சிகரத்தில் நிலவும் கூட்ட நெரிசல் குறித்து நிபுணர்கள் எச்சரித்திருந்த வேளையில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சந்தீப் ஆரேயும் அருண்குமார் திவாரியும் உயிரிழந்த அந்த இருவர் என பயணிய அட்வென்ச்சர்ஸ் நிர்வாக இயக்குநர் நிவேஷ் கார்கி உறுதிப்படுத்தினார். இந்த பருவத்தில் இதுவரை 5 மலையேறிகள் உயிரிழந்தனர். அவர்களுள் 2 இந்திய மூவர் நேபாளத்தை சேர்ந்தவர்களாவர். விளையாட்டு 2026 மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி எரன்சியா சூஹுயிக் இணையினரும் கோசஃபே நூர் இசுடின் மொஹமர் ரும்சானி இணையினரும் நாளை அரையிறுதியில் சந்திக்கவுள்ளனர். இதன்வழி தேசிய ஆடவர் இணை இறுதியாட்டத்தில் களமிறங்குவது உறுதியாகியுள்ளது. முன்னதாக காலிறுதியில் ஏரன் ஊயிக் இணையினர் சீனாவின் ஹூ கஹியுவான் லீசியான் இ இணையை 21-14 21-15 என வென்றனர். ஜெஃபே நூர் இசுடின் இணை ஜப்பானின் கெகுரு குமாகாய் இரோக்கி நிஷி இணையை 21-17 16-21 என தோற்கடித்தது. நிறைவாக கார்பந்து. மைக்கேல் கார்க் அடுத்த பருவத்திலும் மான்செஸ்டர் யுனைடெட் தலைமை பயிற்றுநராக தொடர்ந்து நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரெட் டேபிள் இந்த பிரீமியர் லீக் பருவத்தில் 3 இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1025 SPM தேர்வெழுதிய 169,803 பேருக்கு பொது உயர்கல்விக் கழகங்களில் மேற்கல்வி பயில வாய்ப்பு. மலேசியாவும் இந்தோனேசியாவும் ஆள்வள நிர்வாக ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகின்றன. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நெடுஞ்சாலைகளில் நாளுக்கு 3.3 மில்லியன் வாகனங்கள், LLM கணிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜ்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு நேயர்களே,
3: ஹஜ் மாதமானது ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் வணக்கத்திற்குரிய மாதம் அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களின் மைந்தரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக உலக முஸ்லிம்கள் அனைவரும் இறைவனுக்காக ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை அறுத்து பலியிடும் குர்பானி என்ற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றும் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படும் தியாக திருநாளை கொண்டாடும் மாதமாகும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் அறிவித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாத வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்ததால் அதிக பாசம் அவர்களிடம் இருந்தது. ஆனாலும் அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியில் மகனை அறுக்க முற்பட்டார்கள். அப்போது ஷைத்தான் அவர்களுடைய மனதில் தீய எண்ணங்களை ஏற்படுத்தினான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானிற்கு கட்டுப்படாமல் இறை கட்டளையை நிறைவேற்ற துணிந்தார்கள். அவர்களின் இந்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதற்கு பதிலாக ஒரு புராணியை அறுத்து பலியிடுமாறு கட்டளையிட்டான். இந்த விவரங்கள் திருக்குர்ஆனின் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமக்களே, இந்த மாபெரும் தியாகத்திலிருந்து படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் துல் ஹஜ் மாதத்தில் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிடுமாறு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். குர்பானியின் நோக்கத்தை புரியாத பலர் புகழுக்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஒரு வருடம் கொடுத்து அடுத்த வருடம் கொடுக்காவிட்டால் மற்றவர்கள் ஏளனமாக பார்ப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். படைத்தவனின் திருப்தியை விட மனிதர்களின் திருப்திக்கே முன்னுரிமை தருகிறார்கள். நம்மிடம் இறைவன் எதை மிக முக்கியமாக எதிர்பார்க்கிறானோ அதில் தவறளித்து விடுகிறார்கள். குர்பானி உல்ஹையா எனும் இந்த இபாதத் மனிதன் இறை நெருக்கம் பெறுவதற்கும் தியாக மனப்பான்மையை தன்னுள் வளர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் தனக்கு வழங்கிய பொருளில் விசாலத்தன்மையை கடைபிடிப்பதற்கும் அதை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் இந்த உம்மத்துக்கு தரப்பட்டிருக்கிறது. ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர். நபியே, உம்முடைய இறைவனை தொழுவீராக, உம்முடைய இறைவனுக்காக அறுத்து பலிகொடுப்பீராக என்பதாக சொல்லுவான். பெருமக்களே, இந்த குர்பானி தீனின் அடையாள சின்னம் மாத்திரமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் இருக்கிற ஆத்மார்த்த தொடர்பின் வெளிப்பாடாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஷரீஅத்தில் இருந்த 40 சட்டங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துக்கும் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் குர்பானியும் ஒன்று என அல்லாமா பத்ர் ஆலம் தங்களின் தர்ஜுமா சுன்னா என்ற நூலில் பதிவிடுகிறார்கள். அதனால்தான் சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த உல்ஹியா என்ன என்று கேட்கிறார்கள். இது உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறை என்றார்கள். அதில் எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று மீண்டும் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானியினுடைய பிராணியினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதாக சொல்லி முடிக்கிறார்கள். பெருமக்களே, குர்பானியின் முறைகளில் சிறிது மாற்றம் இருந்தாலும் எல்லா சமூகத்திலும் இந்த அமல் வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை குர்ஆனின் மூலமாக நபிமொழியின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹுவை அடைவதில்லை, மாறாக உங்களிடம் உள்ள இரையச்சம் மட்டுமே அவனை சென்றடையும் என்று லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா என்ற திருவசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். குர்பானியுடைய நாளில் ஆதமுடைய மகன் செய்யும் செயலில் அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான செயல் குர்பானி கொடுப்பதாகும். மறுமையில் அப்புராணி கொம்புகள் கால் குழம்புகள் முடிகள் இருக்கும் நிலையில் வரும். அவன் ஓட்டிய இரத்தம் தரையில் விழுவதற்கு முன்பு அல்லாஹுவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நல்ல முறையில் குர்பானி கொடுங்கள் என்பதாக ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது.

0: பெருமக்களே, நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ் பறையை கண்டால் குர்பானி கொடுக்கும் வரை தனது முடியை நகத்தை வெட்ட வேண்டாம் என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்பானியினுடைய பிராணிகளை பற்றி மார்க்கம் இப்படி சொல்கிறது, ஒட்டகம், ஆடு, மாடு இம்மூன்றும் குர்பானி கொடுக்க தகுதியான பிராணிகள். இதை தவிர வேறு எதையும் குர்பானி கொடுக்க கூடாது. கால்நடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதற்காக அறியப்பட்ட நாட்களே அல்லாஹுவின் திருநாமத்தை அவர்கள் துதிப்பார்கள். அதிலிருந்தும் நீங்களும் உண்ணுங்கள், வறிய ஏழைகளுக்கும் வழங்குங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான். பலியிடப்பட வேண்டிய பிராணிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது, நபியே, அம்மக்களிடம் கால்நடைகளில் 8 வகைகள் உள்ளன. செம்மறியாட்டில் ஆண் பெண் 2 வகை, வெள்ளாட்டில் ஆண் பெண் 2 வகை. அவன் அல்லாஹ் ஆண் 2 ஹராமாக்கிவிட்டானா அல்லது பெண் 2 ஹராமாக்கிவிட்டானா அல்லது அவ்விரு வகைகளிலும் உள்ள பெண்களின் கர்ப்பங்களில் உள்ளவற்றையா அவன் தடுத்திருக்கிறான்? நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் இதனை ஆதாரத்துடன் எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்பீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். பெருமக்களே, குர்பானி பிராணிகள் நல்ல திரகாத்திரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும். பொதுவாக எந்த குறையும் இல்லாததாக இருக்க வேண்டும். தெளிவாக தெரியும் நொண்டி, தெளிவாக தெரியும் பார்வை குறை, தெளிவாக தெரியும் நோய், தெளிவாக தெரியும் மெலிந்த ஆகிய குறைபாடுகளவற்றை குர்பானி கொடுப்பது கூடாது என்று நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது திருமீதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நபிமொழியை அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறிய தெளிவாக தெரியும் என்ற வாசகம் குறை மறைமுகமாகவும் சிறியதாகவும் இருந்தால் பிரச்சனையே இல்லை என்பதை காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள கருப்பு நிறத்தால் நடக்கக்கூடிய, கருப்பு நிறத்தால் அமரக்கூடிய, கருப்பு நிறத்தால் பார்க்கக்கூடிய, அதாவது முட்டுக்கால் பகுதி கண் பகுதி கருப்பு நிறமுடைய ஆட்டை குர்பானி கொடுக்க வாங்கி வருமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த நபிமொழி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள். பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பகுதியில் பாதி கொம்புடைந்த ஆடு குர்பானி கொடுப்பதை தடுத்தார்கள். இந்த நபிமொழி நஸ்ஈ என்ற நபிமொழி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். தலையின் உட்பகுதியில் பாதியளவு கொம்பு உடைந்த ஆட்டிற்கு அல்ஃபா என்று சொல்லப்படும். இவ்வகை பிராணியை குர்பானி கொடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். வெளிப்பகுதியில் கொம்பு உடைந்திருந்தால் அதை குர்பானி கொடுப்பதில் தவறில்லை. ஏனென்றால் தடை செய்யப்பட்ட பிராணிகளின் தன்மைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது வெளிப்புறத்தில் கொம்பு உடைந்ததை கொடுக்க கூடாது என்று தடை விதிக்கவில்லை. இந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் ஆடு வாங்குபவர்கள் பெரிய கொம்புள்ள முகமுட்டுக்கால் கண் பகுதி கருப்பு நிறமுடையதாக வாங்குவது சிறப்புக்குரியதாகும். ஆனால் இது கட்டாயமில்லை. இறைச்சி அதிகமாகவும் ருசியாகவும் உள்ள பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். ஆடுகளின் எண்ணிக்கையை விட ஆட்டின் தரம்தான் முக்கியம் என்பது நபிமொழிகளின் மூலமாக தெளிவாகிறது. பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த ஈதுல் அல்ஹா நாளிலே குர்பானி நாம் கொடுக்க இருக்கிறோம். நாம் குர்பானி கொடுக்கும் போது நாம் செய்யக்கூடிய அமல்கள் அத்துணையும் அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும். லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா. நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை, உங்களுடைய இறையச்சம் மட்டுமே அல்லாஹுவை சென்றடையும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகிறான். ஆக பெருமக்களே, சிறப்புக்குரிய அந்த நாளிலே குர்பானியை கொடுத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்பானியினுடைய சிறந்த நற்கூலி நம் அத்தனை பேத்துக்கும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கின்.

பெங்கார் மற்றும் ஜொனிதா காந்தி கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்திருந்தோம். நீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது உங்கள் அபிமான மின்னலவர். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேல தேடலும் தெளிவும் அங்கமும் உங்களுக்காக ஒளிபரப்பாக உள்ளது. அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்ற தலைப்புல தான் இன்றைக்கு பேச போறோம். அது என்ன அரிச்சுவடி அப்படின்னு உங்கள பலரும் யோசிக்கலாம். புதிய வார்த்தையா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என்னன்னு தெரியலையே. இந்த மாதிரி என்ன யோசனை உங்களுக்கு இருந்தாலும் மின்னலவர் 10 மணிக்கு மேல கேட்க மறந்துடாதீங்க. தேடலும் தெளிவும் அங்கத்தில் இன்று திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நட

ராசன் அவர்கள் நம்மோடு மேலும் விளக்கத்தை கொடுக்க போறாரு. அவருடைய நிகழ்ச்சியை கேட்டு சார்ந்த பாடல்கள், தகவல்கள், விளக்கங்கள் எல்லாமே கொடுக்க போறாங்க. அது மட்டுமல்லாமல் டிக்டாக் பக்கமாக நேரலையாகவும் வந்து இந்த அங்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக சித்தார்த்த கொண்டு வரும் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். காற்றின் மொழி அங்கத்துல இணைந்திருக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்காகவே நீலோத்திய பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்க போறோம். சூரஜ் சந்தோஷ் மற்றும் சின்மயி கொண்டு வரும் பாடல்.

சரி, இன்றைக்கு கொஞ்சம் மெலிசியான பாடலை கேட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் விறுவிறுப்பான பாடலை கேட்ட பிறகு 10 மணிக்கான செய்திகள் உங்களுக்காக ஒளிபரப்பாக உள்ளது. நீங்க இப்போ உங்களுடைய கைபேசியில மை ஜிஓவி அப்படின்ற செயலி இல்லை அப்படின்னா உடனே அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ள மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அதுல அரசாங்கம் சார்ந்த தகவல்கள் அல்லது உங்களுடைய வாகன உரிமம், உங்களுடைய அடையாள அட்டை, இது எல்லாத்துடைய தகவலையுமே இப்போ நீங்க மை ஜிஓவி அப்படின்ற செயலியின் மூலமாக பார்க்கலாம், சரிபார்த்துக் கொள்ளலாம். உங்களுடைய கைபேசியில் பதிவிறக்கம் செய்த பிறகு இந்த செயலியில என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ கருப்பன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க போறோம். சிலம்பரசன் மற்றும் சாய் அபியங்கார் கொண்டு வரும் பாடல்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடன் இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீண்டும் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் செப்டம்பர் மாதம் இந்தியா வரவிருப்பதாக கூறிய பிரதமர், வாய்ப்பிருந்தால் தமிழகத்திற்கும் குறுகிய கால வருகை மேற்கொள்ளவிருப்பதாகவும் குறிப்பிட்டார். பன்சியாங்கானில் உள்ள சோக்லேக் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் பல்வேறு வகையிலான மரங்கள் இன்று நடப்பட்டன. தேசிய அளவில் கொண்டாடப்படும் பன்னாட்டு வனநாளை முன்னிட்டு மர நடவு திட்டத்திற்காக அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆத்தோர் ஜோசப் கூறுப் தெரிவித்தார். சரவாக்கில் சுகாதார சிக்கல்கள் இடர்களை எதிர்நோக்கியுள்ள ஊடகத்தார் எண்மருக்கு தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தாபோங் காசே எட் அவானா உதவியை வழங்கினார். வெள்ளம் போன்ற இடர்களை எதிர்கொள்ளும் ஊடக பணியாளர்களின் நலனில் அரசாங்கமும் தொடர்புடைய நிறுவனங்களும் கொண்டுள்ள அக்கறையை இது புலப்படுத்துவதாக அவர் விவரித்தார். இபோலா தொற்று பரவல் கவலையளிக்கும் வகையில் உள்ளதென உலக சுகாதார நிறுவனம் WHO தலைமை இயக்குநர் டாக்டர் தெட்ரோஸ் அடனோம் கெப்ரியசஸ் தெரிவித்துள்ளார். இதுவரை அத்தொற்றினால் 177 பேர் உயிரிழந்ததாகவும் 750 அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கோங்கோ ஜனநாயக குடியரசில் 82 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 70 உயிரிழந்திருப்பது மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்காசியாவில் குறிப்பாக ஓர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டிருக்கும் தரப்புகளையும் நிறுவனங்களையும் உள்ளடக்கும் வகையில் ஈரானுக்கு எதிரான தனது பொருளாதார தடைகளின் கட்டமைப்பு வரம்பை ஐரோப்பிய ஒன்றியம் விரிவுபடுத்தியுள்ளது. திருத்தம் செய்யப்பட்ட அந்த சட்ட வரைவு சட்டப்பூர்வ போக்குவரத்து வழிகளையும் கடல்வழி பாதைகளை தடுக்கும் ஈரானின் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய தரப்பினர் மீது தடைகளை விதிக்க அதிகாரம் அளிக்கும் என ஒன்றியம் கூறியது. லெபனானுக்கான ஈரானிய தூதர் முகமது ரீசா ராஹூப் ஷேவானியையும் இதர அதிகாரிகளையும் இலக்காக கொண்டிருக்கும் அமெரிக்காவின் புதிய தடைகளை ஈரானிய வெளியுறவு அமைச்சு வன்மையாக கண்டித்ததாக சின்வா செய்தி வெளியிட்டுள்ளது. லெபனானின் இறையாண்மையை சீர்குலைக்க ஹெஸ்போலாவுக்கு உதவியதாக வாஷிங்டன் குற்றம் சாட்டிய 9 பேர் மீது அமெரிக்க கருவூலமும் வெளியுறவுத்துறையும் தடைகளை அறிவித்த ஒரு நாளுக்கு பின்னர் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: நிறைய காற்றின் மொழி அங்கத்தில் நாங்க சொன்னது போல தேடுதலும் தெளிவும் அங்கமும் இனித்தே தொடங்கியாச்சு. அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்ற தலைப்பில் மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு பேச வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், பெருமான் திருவருளால் நலமா இருக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து நம்ம அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். முதல்ல அரிச்சுவடி அப்படின்னா என்ன, இதை எழுதுறது அப்படின்னா என்ன? நிறைய பேர் இந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளவு பரிச்சயமான வார்த்தையா இருக்காது. அரிச்சுவடினா என்னங்க ஐயா?
1: சுவடி என்று சொன்னாலே நூல் என்று பொருள்.
0: சரி,
1: தமிழருடைய அறிவை எப்படித்தான் சொல்றதுன்னு தெரியுங்க அஸ்வினி. அதாவது இந்த கட்டடங்கள் கட்டுறவங்க பாத்தீங்கன்னா நூலை வந்து நேர் பார்ப்பதற்கு பயன்படுத்துவாங்க.
0: சரிங்க ஐயா.
1: அது போல அறிவை நேர்படுத்துவது நூல் என்று பெயர் வைத்திருக்காங்க
0: நூலை.
1: நம்ம அதைத்தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழும் சொல்லாம இடையில வந்து புக்கு அப்படின்னு ஒன்று சொல்கின்றோம்
0: இல்லைங்களா?
1: அப்ப நூல் என்பது அருமையான ஒரு சொல். அதை ஏன் சுவடி என்று சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முன்பு காலத்துல இந்த ஓலையை நறுக்கி தான் அதுல என்ன பண்றது எல்லாவற்றையும் எழுதுவது.
0: சரிங்கய்யா.
1: அதனால அதை ஓலை சுவடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஓலையால் ஆன நூல் என்பதுதான் அந்த சுவடி என்பதற்கு பொருள். அரிச்சுவடி அப்படின்னு சொல்றது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, அறிவை வளர்ப்பதற்கு முதன் முதல்ல நாம பயன்படுத்துகின்ற அந்த ஓலை சுவடிகளை நூலை தான், அதாவது எழுத்து பயிற்சி முத முதல்ல எழுத படிக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற அந்த நூலை அரிச்சுவடின்னு சொல்றாங்க. இப்ப சுவடின்னும் போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருதுங்க அஸ்வினி. திருக்குறள் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா, அருமையான எல்லாம் உலகமே வியந்து போட்டி கொண்டிருக்கின்ற அந்த திருக்குறள் அடுப்பு எரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்ததா, அடுப்பு எரிக்கக்கூடிய ஓலை சுவடிகளோடு வைக்கப்பட்டிருந்ததா?
0: சரி,
1: இந்த ஓலை சுவடிகளை பழைய ஓலை சுவடிகள்லாம் வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி வைக்கப்பட்டிருந்த ஒரு கட்டு திருக்குறள் ஓலைச்சுவடி.
0: சரி,
1: அத ஒரு பெரியவர், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கோவையைச் சேர்ந்த கந்தப்பன் என்கின்ற ஒரு பெரியவர் தான் எல்லிஸ் என்று ஒரு ஆங்கில பேராசிரியர் என்ன செய்திருக்கிறாரு, இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் சேகரிச்சிருக்கிறாரு. அப்ப இந்த கந்தப்பன் என்கின்ற பெரியவர் இந்த திருக்குறள் என்கின்ற ஓலைச்சுவடியை கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. அவர் பெரிய ஒரு அறிஞர். ஏன்னா அதை பதிப்பிக்கப்பட வேண்டும், அதை வெளியிட வேண்டும் என்று சொல்லி அந்த அடுப்பெரிக்க வைத்திருந்த அந்த ஓலைச்சுவடியை திருக்குறளை கொண்டு போய் கொடுத்து 1812 ஞான பிரகாசம் என்கின்ற ஒரு பெரிய ஐயா தஞ்சாவூரில் உள்ளவங்க, அவங்க தான் திருக்குறளை முதல் முதல்ல பதிப்பு செஞ்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த திருக்குறள் என்கின்ற ஓலைச்சுவடி கரியோடு கரியாக போயிருக்கும். பாருங்க, இப்போ சுவடின்னு சொல்லுகின்ற போது நமக்கு, அதனால தான் நம்ம நாட்டில் கூட பழஞ்சுவடி காப்பகம் அப்படின்னு நம்ம நாட்டில் இருக்கின்றது. அப்போது இந்த சுவடி என்பது நூல் என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்போது முன்பு காலத்தில் ஓலையில் எழுதி பழகினதுனால இந்த அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓலையில் எழுதுவது வந்து எளிதாக எழுதிவிடக்கூடியதல்ல, உங்களுக்கு தெரியும், எழுத்தாணியை கொண்டு தான் ஓலையில் எழுதணும். அப்போ அந்த ஓலை ஒன்று பக்குவமாக இருக்க வேண்டும், சுவடி பக்குவமாக இருக்க வேண்டும், எழுத்தாணியை சரியாக பிடிக்க தெரிந்திருக்க வேண்டும் இல்லைங்களா? இதையெல்லாம் எழுதுவதற்கு முன்னால் இந்த ஓலைச்சுவடி எழுதுதல் அல்லது இந்த அரிச்சுவடி எழுதுதல்ங்கிறத முதல்ல ஒரு பலகையில் மணலை பரப்பி கையால் எழுத சொல்லுவாங்களாம். அதே போன்று தரையில கூட செய்கின்ற வழக்கம் இருக்கின்றது, அரிசியில எழுதுகின்ற பழக்கம் இருக்கின்றது. அப்ப அது எழுத ஆரம்பிக்கிறத தான் அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்னு சொல்லி நம்ம அருள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். குழந்தைக்கு முதன் முதல்ல நாம எழுத கற்றுக் கொடுப்பதுதான் அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி,
1: அப்புறம் இதை இந்த அரிச்சுவடி எழுதல எப்ப செய்யறது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா,
0: எந்த வயசுல செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: ஆமா, அப்ப 3 வயதிலிருந்து 5 வயதிற்கு உள்ளாக இவற்றை சொல்லி கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அரிச்சுவடி எழுதுறத 3 வயதிலிருந்து 5 வயதிற்குள்ளாக அதை சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு. யார் சொல்லி கொடுக்கறது அப்படின்லாம் இருக்குன்றது இல்லைங்க.
0: நான் அதுதான் கேட்க வந்தேன், இப்ப குழந்தைகளுக்கு எழுத சொல்லி கொடுக்கணும், அதற்கென்ன ஒரு ஆசிரியர் இருப்பாங்களா, இல்ல அப்பா அம்மா யார் வேணாலும் அதை சொல்லி கொடுக்கலாமா, எப்படிங்க ஐயா?
1: கண்டிப்பாக வீட்டில் இருக்கின்றவர்கள் தான் சொல்லி கொடுக்கணும். இப்போ பலர் என்ன செய்கிறாங்க, அந்த அரிச்சோடி எழுதலை கோயிலில் கொண்டு போய் சொல்லித்தர்றாங்க.
0: சரி.
1: ஏன்னா பலருக்கு இன்றைக்கு தமிழ் எழுத தெரியாமல் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் வழக்கமாக அந்த பிள்ளைங்களை ஏதாவது ஒரு தாளை கொடுத்து ஏபிசிடி எழுதுறது அப்படிலாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம்.
0: ஏன்னா
1: அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லித்தர்றாங்க. நம்ம தமிழர் பண்பாட்டுப்படி தமிழர் முறைப்படி தமிழ் தெரியணும் இல்லைங்களா. அப்போ வீட்டில் இருக்கின்ற தமிழ் படித்தவர்கள் அதை சொல்லி கொடுத்துருக்கின்றார்கள். இப்போ குறிப்பாக அப்பா அம்மாவுக்கு அதை எழுத தெரிந்திருந்தாலும் கூட நம்முடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்தால் அது நம்முடைய பண்பாட்டோடு சேர்ந்து வரும், அதோடு பெரியவருடைய வாழ்த்தும் அங்கு இடம்பெறும் என்பதனால வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. குழந்தைய மடியில் உட்கார வச்சு அந்த மணலை பரப்பி கையை இந்த சுட்டு விரலை பிடித்து எப்படி எழுதுவது என்பதை சொல்லி கொடுத்துருக்கின்றார்கள். என்ன எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இந்த 3 வயதிலிருந்து 5 வயதிற்குள்ளாக இதை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்வதனால இந்த அரிச்சுவடி எழுதுவது என்பது வீட்டில் தான் நடந்திருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் இப்போ அண்மையில் கேள்விப்பட்டிருக்கலாம், தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற மாணவர்களுக்கு வந்து இந்த அரிச்சுவடி எழுதுறத இப்போ 1வது சொல்லி கொடுக்குறாங்க பல தமிழ் பள்ளியில். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அரிச்சுவடி எழுதுன்னு சொல்லாமல் வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க பேர். நல்ல அழகான தமிழில் இருந்தது அரிச்சுவடி எழுதுதல் அப்படிங்கிறத வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஆரம்பம்ங்கிறது கூட தமிழ் சொல்லலை. நம்ம போன வாரத்திலே பார்த்தோம், மறைமலை அடிகளும் அவருடைய மகள் நீலாம்பிகை அம்மையாரும் ஏ தேகம்னு ஒரு சொல்லை பயன்படுத்தினாங்க, உடல்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை தனித்தமிழாக இருக்க வேண்டும் என்பது. நாம் இந்த சொற்களை எல்லாம் இப்போ அரிச்சுவடின்னு பாருங்க, நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் கேட்டீங்க அரிச்சுவடியா அப்படின்னா
0: என்ன, ஒரு
1: இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலையே, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இப்போ பழஞ்சுவடி காப்பகம்னா உங்களுக்கு அந்த தெளிவு வந்துடுச்சு இல்லைங்களா. அப்படி சொற்களை நாம் தொலைத்து விடக்கூடாது என்பதற்காக அரிச்சுவடி எழுதுதல் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். வித்யா ஆரம்பம் அப்படின்னு தமிழ் பள்ளியில சொல்லக்கூடாது இல்லையா. ஏன்னா தமிழ் பள்ளியை நம்பி தானே நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த தமிழ் பள்ளியை ஆசிரியர்களை நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா இன்றைக்கு தமிழ் பள்ளிகள் இல்லை என்று சொன்னால் வீட்டில் இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. அவங்களுடைய சூழல், ஒருவேளை அவங்க வளர்ந்த சூழல் அப்படிலாம் இருக்கலாம் போகலாம். இந்த அரிச்சுவடி எழுதலை 1வகுப்புல இன்றைக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அது பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சு. இன்னும் சில வேளையில பாத்தீங்கன்னா கோயில்கள்ல இந்த அரிச்சுவடி எழுதுறத செய்யறாங்க. அப்ப நீங்க எப்ப செய்வாங்கன்னு அடுத்து கேட்க போறீங்க இல்லைங்களா, எப்ப இந்த அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா
0: இத்தனை வயதுல அப்படின்னு. அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னதான் ஒரு பாடலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. பாடல்ல நேர்கள் காத்திருந்து அதை எப்ப பண்ணலாம் அப்படின்றது.
1: சரி சரி சரி.

0: ஞாபகம் வருது அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். இப்போ நிச்சயமா அரிச்சுவடி அப்படின்னு நீங்க சொன்ன உடனே ஐயா எல்லாருக்கும் அவங்களுடைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்கும். அவங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச போது அவங்க அரிச்சுவடி எழுதிய காலகட்டம் இருந்திருந்தா. நீங்க சொன்ன மாதிரி வித்யா ஆரம்பம் சொல்லாம அரிச்சுவடின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க, அந்த ஞாபகம் எல்லாம் நிச்சயமா வந்திருக்கும். சரிங்க ஐயா, பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். தொடர்ந்து வந்து இதை வந்து எப்போ செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி பேசியிருந்தோம், ஏன் பண்ணணும் அப்படின்றத நீங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இன்றைய சூழல்ல வித்ய ஆரம்பம் என்று வடமொழியில சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அரிச்சுடி எழுதல் என்பது எந்த காலகட்டத்தில் செய்யப்படுகின்றது அப்படின்னு நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இப்ப நம்ம நினைக்கிறோம், பிள்ளைங்களை சும்மா ஒரு வீட்டுல ஏதோ ஒரு நூல், நம்ம கடைக்கு போறோம், ஒரு நூல் விற்பனை செய்யக்கூடிய கூடத்துல இருந்து நூலை வாங்கிட்டு வர்றோம், வாங்கிட்டு வந்து பிள்ளை எழுதுறா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போ அது தப்பு இல்லை, ஆனால் நம்ம அவர்கள் வந்து அதற்கு ஒரு முறை வைத்திருக்கின்றார்கள். இப்ப இன்றைய சூழல்ல எப்படி இருக்கு, நம்ம சொன்னப்ப பள்ளிக்கூடத்துல இந்த அரிச்சுவடி எழுதுதல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். அதற்கு முன்பு காலகட்டங்களில் இந்த வீட்டில் அரிச்சுவடி எழுதுறவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பிட்ட நாளில் அதை செய்வார்கள். அப்போ இந்த குறிப்பிட்ட நாள்னா, இப்ப நான் சொல்ல போறேன், நீங்களே விழிக்க போறீங்க பாருங்க, தூய தமிழ்ல சொல்ல போறேன்.
0: சரி,
1: தொள்ளிரவு என்று செய்திருக்கிறார்கள்.
0: தொள்ளிரவு
1: கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அவங்கள, தொள்ளிரவுனா
0: என்னன்னு? நடுராத்திரியில அப்படி சொல்லுவாங்க, அப்படியா இல்லையா, விடிய காலை இல்லையா?
1: நவராத்திரிக்கு தமிழ்ல தொள்ளிரவு.
0: ஓ, நவராத்திரி
1: பாருங்க, அவர் சொல்ல தொலைச்சிட்டோம் பாத்தீங்களா.
0: ஆமா, தொள்ளிரவு அது நவராத்திரி.
1: நவராத்திரி தொள்ளிரவு அப்படின்னு சொல்லி நம் நாட்டுல அருமையான தமிழ் அறிஞர்கள்லாம் இருக்காங்க. இது போன்ற நல்ல தமிழ் தமிழ் சொற்களை எல்லாம் ஐயா திருச்செல்வனாருக்கு இந்த வேலையில நன்றி சொல்லணும். அவர் தான் முதல்ல எனக்கு தொள்ளிரவுன்னு, இப்படி நவராத்திரி நவராத்திரி நம்ம இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்போ நல்ல அறிஞர் தமிழ் அறிஞர் தொள்ளிரவுன்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அதே போல விஜயதசமின்னு ஒன்று இருக்கு, விஜயதசமி
0: விஜயதசமி. ஆமா, விஜயதசமி.
1: அது நம்ம வந்து விஜயம் அப்படிங்கிறத தமிழ் படுத்தி விஜய விஜயதசமின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ்ல என்னன்னு மறுபடியும் உங்களை கேட்போம்.
0: அச்சோ, மாட்டிக்கிட்டேனா, தமிழ்ல தானே விஜயதசமி இல்லை?
1: அப்படி இல்ல.
0: சரி சொல்லுங்கய்யா.
1: அதுக்கு பதின்மி என்று பொருள்.
0: பதின்மி,
1: பதின்மின்னா பத்து, பது பத்து பத்து என்பத பதின்ம வயதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது போல அது கூட வயதுங்கிற சொல்லு கூட நம்ம தமிழ் சொல்ல இல்லை, அகவை அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப பதின்மி என்பது பத்தாவது நாள் இந்த விஜயதசமி என்று சொல்லக்கூடிய அந்த தொள்ளிரவு நாட்கள் கொண்டாடப்படுகின்ற அம்மைக்கு கொண்டாடுறாங்க இல்லைங்களா. அதுல இந்த பதின்மி நாள் அன்று, விஜயதசமி நாள் அன்று இன்றைக்கு வைதிக அடிப்படையில் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அன்றைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கலைகளுக்குரிய நாள்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதம் படிக்கின்றவர்கள், இசைக்கருவிகள் படிக்கின்றவர்கள் இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவருடைய ஆசிரியர்களுக்கு ஒரு பரிசு பொருளை கொண்டு போய் அன்றைக்கு ஆசிரியரை காலில் விழுந்து வணங்கி அந்த அரிச்சுவடி எழுதுதல் என்பதை செய்வார்கள். அது வந்து வைதிக அடிப்படையில் செய்யப்படுது. இப்போ தமிழர் பண்பாட்டு அடையில் வழியில் எப்போ செய்திருக்கின்றார்கள்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நாம் தொலைச்சிட்டோம். எப்போ தொலைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை முதல் நாள் இருக்கின்றத அன்றைக்கு இந்த அரிச்சுவடி எழுதுதலை சொல்லியிருக்கின்றார்கள். வழக்கத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா, அப்படி இருக்கிறதா? இப்ப நம்ம சொல்றத கூட கொஞ்சம் பேர் அப்படிங்களா, இவங்க புதிது புதிதா ஏதோ சொல்ற மாதிரி தெரியுத அப்படின்னு கூட சிலருக்கு தோன்றலாம். அப்ப தமிழர்கள் வழக்கத்தில் இருந்திருக்கின்ற தை முதல் நாள் இந்த அரிச்சுவடி எழுதல் என்று தமிழர் பண்பாட்டில் இருந்திருக்கின்றது. அதற்கென்று வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இறைவன் திருவருளோடு கூடி பெரியவர்கள் இந்த வீட்டில் சில வேளையில் சான்றோர்களை கூப்பிடுவாங்களாம். சான்றோர்களை, தமிழ் பண்டிதர்களை, தமிழ் அறிஞர்களை அழைத்து அவர்கள் கையை பிடித்து எழுதினால் அறிவு சிறக்கும் என்று நம்முடைய தமிழர் பண்பாட்டில் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். பாருங்க, இப்ப இதெல்லாம் தொலைச்சிட்டோம் இல்லையா, அப்ப இதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும் இல்லையா. அந்த பணியை ரொம்ப நல்லா செய்து கொண்டிருக்கீங்க அஸ்வினி,
0: நன்றி. உங்க ஆசீர்வாதத்துல
1: பாருங்க, ஆசீர்வாதம் என்பது எல்லாம் உங்களுடைய வாழ்த்துல அப்படின்னு சொல்லலாம்.
0: வாழ்த்துல
1: பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றிக்கலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா. சரி, இப்போ எந்த எப்போ வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப பொங்கல் இந்த தை மாத முதல் நாள் அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இதுல என்ன கத்து கொடுப்பாங்க ஐயா? பொதுவா நாம பார்த்த வரைக்கும் திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம், காணொலிகள்ல பார்த்திருப்போம், ஒரு ஆ அப்படின்ற எழுத்து, அதாவது தமிழ்ல முதல் எழுத்தை வந்து எழுதுவாங்க அரிசியிலையோ மண்ணிலையோ. இப்படிதான் பண்ணணுமா இல்ல இதற்கு வேற ஏதும் வழிமுறைகள் இருக்குதுங்களா?
1: நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டிருங்க அஸ்வினி. எப்படி இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப வேப்பா இருக்கு.
0: இல்ல என்னன்னா, நீங்க முதல்ல அனுப்பி வச்சிருவீங்க, அதை நான் கொஞ்சம் மேம்படுத்தி கேக்குறேன்.
1: அப்படி இல்லங்க அஸ்வினி. அதாவது பிள்ளைகள் எழுதுவதற்கு முதல்ல இந்த அகரம் என்கின்ற எழுத்தை தான் சொல்லணுமா, எழுதணுமா. இப்ப கொஞ்சம் பேர் சொல்லும் போது ஆனா அவனான்னு வாங்க பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தொல்காப்பியர் வந்து ஒவ்வொரு எழுத்தையும் சொல்வதற்கு இவ்வளவு அளவுதான் ஒலிக்க வேண்டும் என்று மாத்திரை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நொடித்தல் அப்படின்னு.
0: சரி,
1: அப்போ நமக்கு மெய்யெழுத்து உயிரெழுத்து இப்படி இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்ப அதுல முதல்ல அகரத்தை சொல்லி கொடுக்கணுமா, அ என்பதை சொல்லி கொடுக்கணுமா. அந்த அ எழுதி சொல்லி கொடுத்துட்ட பிறகு கைப்பிடித்து தான், அதை சொல்லி கொடுத்துட்ட பிறகு உ என்பதை சொல்லி கொடுக்கணுமா, அப்புறம் இம் சொல்லி கொடுக்கணுமா. இந்த அ என்பது சிவத்தை குறிப்பது, உ என்பது ஆற்றலை சக்தியை குறிப்பது, எம் என்பது உலகத்தை குறிப்பது, இதை மூன்றும் கூட்டினால் ஓம் என்று வருவது. இப்ப பாருங்க, அந்த நம்ம முதல்ல கடிதம் எழுதும் போது முன்பு காலத்துல ஆமா அந்த ஊங்கிறது உள்ளபடியே அ அகரத்தையும் உகரத்தையும் சேர்த்து எழுதினால் உ என்பது வரும், உ சிவமயம் என்று எழுதுவார்கள். அப்போ இறைவன் திருவருளால் அந்த குழந்தைக்கு உலகை பற்றி அறிவும் இறை அறிவும் சிறக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஓம் என்பதை முதல்ல அவர்கள் அரிச்சுவடி எழுதல் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ பாருங்க, ஒரு திருவள்ளுவர் சொல்றாரு இல்லைங்களா, கற்றதனால் ஆய பயனென் கொல் வாலறிவன் நற்றால் தொழாரெனின்னு. அப்ப இந்த கல்வி எனப்படுவது இறைவனை அறிவதற்கு இந்த உலக அறிவையும் இறை அறிவையும் பெறுவதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதில் எழுத்து அவர்களுக்கு தொடங்குகின்ற போதே எப்படி முதன்மை கொடுத்திருக்கின்றாங்க பாருங்க. அப்ப இந்த அரிச்சுவடி எழுதுகின்ற போதே ஓம் என்பதை எழுத அவர்கள் பழகி கொள்ள வேணும்ன்றாங்க. இப்ப நீங்க முதல்ல நம்ம பேசணும் இல்லைங்களா, இந்த ஏபிசிடி எல்லாம் எழுதலாமே அப்படின்னா தவறு இல்லை. மற்ற மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தானுங்களே, அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதல்ல இங்கிருந்து தான் தொடங்க வேண்டும். தாய்மொழியிலேருந்து தான் தொடங்க வேண்டும் சொல்லி. அதுவும் ஓம் ஏன் கண்டிப்பா, ஒவ்வொருத்தரும் தமிழனாக பிறந்தால் கண்டிப்பாக ஓம் தெரிய வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம இறை வழிபாடு செய்கின்றோம் இல்லைங்களா, இந்த சூடன் சுத்துவாங்க, சாம்பிராணி சுத்துவாங்க, தீபம் சுத்துவாங்க. அப்பெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வட்டமா அப்படியே சொல்லியம் போல சுத்தி கொண்டிருப்பாங்க. அப்படி சுத்த கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய சமயத்தில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஓம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த தீபத்தையோ சூடத்தையோ அடுத்து சாம்பிராணியோ சுத்த வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஓம் தமிழ்ல எழுத தெரியலன்னா நீங்க அந்த சுழியத்தை தான் போட்டுக்கிட்டு
0: இருப்பீங்க.
1: இப்போ நம்ம ஆங்கிலத்திலே மற்ற மொழியில படிச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஓ எம் எழுதினு வச்சிங்க. அப்ப இறைவனை நீங்க கட்டும் போது
0: எப்படி,
1: ஆமா ஓம் போட்டு எம் போடுவீங்க இல்லையா? அப்போ நம்ம நகைச்சுவைக்காக சொல்றோம். அப்ப அடிப்படையாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி, நம்ம ஆங்கிலம் படிச்சிருந்தாலும் என்ன மொழி படிச்சிருந்தாலும் ஒரு தமிழன் என்று சொன்னால், இறை நம்பிக்கை உள்ள தமிழன் அப்படின்னு சொன்னா இறை வழிபாட்டுல கண்டிப்பாக ஓம் இடம்பெறும். அந்த ஓமையாவது நம்ம என்ன பண்ணிடணும், கண்டிப்பா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துடணும் இல்லைங்களா? அதனாலதான் சொல்லி கொடுக்கின்ற போது இந்த ஓமை கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஓமை பத்தி நம்ம அதனுடைய விரிவாக்கத்தை திருமந்திரத்துல அசபேங்கிற பகுதியில திருமூல ரொம்ப அருமையா சொல்லியிருக்கின்றார். நமக்கு இயல்பாகவே உடம்புல இந்த ஓம் என்கின்ற ஓசை ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஆ ஊ என்று தான் நாம மூச்சே விடுறோமா. அப்போ நம்முடைய உயிரோடு ஒன்றி இருக்கின்ற இறைவனை நினைப்பிக்கின்ற அந்த ஓங்காரத்தை சொல்லி பிள்ளைகளுக்கு கல்வியை தொடங்க வேண்டும். இப்போ கூட நம்ம ஆரம்ப பள்ளின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆரம்பம் என்பது தமிழ் சொல்லல. இப்போ தொடக்கப்பள்ளி அப்படின்னு முன்பு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ தொடக்கப்பள்ளியெல்லாம் ஆரம்ப பள்ளி அப்படின்னு போயிட்டதுனால இன்றைக்கு நம்ம பல சொற்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல பிள்ளைகளுக்கு இந்த ஓங்காரத்தை அரிச்சுவடியில் நம்ம எழுத சொல்லி கொடுக்காம போயிட்டே இருந்தோம்னா பிறகு ஓம் என்பது எழுத தெரியாமல் போயிடும், நம்மகிட்ட இருந்து காணாமல் போயிடும் இல்லைங்களா. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி ஆரம்பிக்கின்ற போது கண்டிப்பாக இந்த ஓங்காரத்தை சொல்லி அகரத்தையும் உகரத்தையும் உங்காரத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஓங்காரத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் நம்மளும் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு கல்வி என்று வந்தாலும் கூட அந்த கல்வியும் இறைவாழ்த்தோடு இடம்பெற வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். சிலர் நினைக்கக்கூடும் இல்லைங்களா, படிக்கிறது தானே, எதை எழுதுனா என்ன, இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா. திருவருளோடு ஒன்றை தொடங்குவது எவ்வளவு நல்லது, அதுவும் பெரியவர்களோடு வாழ்த்தோடு தொடங்குவது எவ்வளவு நல்லது இல்லைங்களா. இப்போ முன்னோர் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம், எனக்கு எங்கள் தாத்தா தான் என் கையை பிடிச்சி எனக்கு எழுத்து சொல்லி கொடுத்தாருங்கிறதுல எவ்வளவு பெருமை. அதை கொண்டு போய் இன்னொருத்திட்ட கொடுக்கலாமா. இப்போ நான் பார்க்குறேன் சில வேளையில் கோயிலில் கொண்டு போய் பிள்ளைகளை வச்சு எழுத சொல்கிறாங்க, அது எங்கள் தாத்தா கையை பிடிச்சின்னு சொல்லி கொடுக்கல எவ்வளோ பெரிய பெருமை. அடுத்து நம்ம வீட்டில் ஒரு தமிழன் தமிழச்சி வளர்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பெருமை இல்லைங்களா. அதை கொண்டு போய் அந்த அந்த பேற்றினை அந்த சிறப்பினை நாம் எடுத்து கொள்ள வேண்டும். என்னோட பிள்ளையை கையை பிடிச்சி ஓம் எழுதுகின்ற ஒரு பெருமையை அந்த பெற்றோர்கள் பெற வேண்டும், அந்த தாத்தா பாட்டி பெற வேண்டும். அதுதானே அடுத்து பேர் சொல்ல வேணும்னு சொல்றாங்க இல்லைங்களா. நம்முடைய பேர் என்பது ஒன்று பேர், யார் வீட்டு பையன் ஒன்று பேர், இன்னொன்று பேரு சொல்ல. நாம் பெற்ற பேர், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்றது போல, நான் பெற்ற அந்த தமிழை என் குழந்தைக்கு கொடுத்தேன், என் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அப்படின்ற பெருமையை நாம தட்டிட்டு போகணும் இல்லையா. அதனால கண்டிப்பா தமிழ் குழந்தைகளுக்கு அரிச்சொடி எழுதுவதில் கண்டிப்பாக இந்த ஓங்காரத்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நம்ம இந்த வேளையில பணியன்போடு கேட்கொள்கின்றோம்.
0: நிச்சயமா ஐயா, அரிச்சொடி எழுதுதல் அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். பாடலை கேட்ட பிறகு இன்னும் நிறைய தெளிவு நம்ம பெறலாம்.
1: போகலாம் போகலாம்.

0: இந்த பாடலை யாரு கேட்டிருந்தாலும் உங்களுடைய குழந்தை பருவம் நினைவுக்கு வந்திருக்கோம் இல்லையா ஐயா? அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்ற தலைப்புல இன்றைய தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கோம். மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. சரிங்க ஐயா, டிக்டாக் வாயிலாக கேள்விகள் சில கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை நம்ம பேசிய பிறகு நிறைவான கேள்விக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். முதல்ல என்ன கேள்வி அப்படின்னா, இந்த தலைப்புக்கு திருஞான சம்பந்தர் அவர்களை வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாய்ப்பு இருக்குங்களா ஐயா?
1: கண்டிப்பாக இருக்கின்றது. அதாவது நம்முடைய திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார், ஒரு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்றார். ஒரு பிறவியில நாம் கற்ற கல்வியானது ஏழு பிறவிக்கும் தொடர்ந்து வரும் என்று சொல்கின்றார்.
0: சரி,
1: அந்த அடிப்படையில பள்ளிக்கூடமே போகாத ஞான சம்பந்தர் 3 வயதுல தமிழில் இறைவனை பாடினார்.
0: சரி,
1: அப்புறம் ஞான சம்பந்தரை பற்றி அவங்க கேட்டிருக்கிறதுனால, அவர் ஒரு பிராமண வீட்டு குழந்தை, பிராமண வீட்டில் தான் பிறந்தவர். ஆனால் அவர் தமிழின் உயர்வை பற்றி பேசுகின்றார். தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்கிறாரு, தன்னை தமிழாகரன் அப்படின்னு சொல்கிறார். ஞான சம்பந்தர் 37 இடங்களுக்கு மேலே தன்னை தமிழன், தமிழாகரன், தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றார். ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய முதல் பாடல் எல்லாருக்கும் தெரியும், தோல்விடை செவின்ற பாடல். அந்த ஒரு பதிகம் அப்படின்னு சொல்ற ஒரு பதிகத்துல 10 அல்லது 11 பாடல்கள் கொண்டதை ஒரு பதிகம் அப்படின்னு சொல்றோம். அந்த முதல் பதிகத்திலே, தோல்விடை செவின் என்ற பதிகத்திலேயே அவருடைய அந்த இறுதி பாடலை திருக்கடைக்காப்பு பாடல் என்று சொல்வது, அதில் திருநெறிய தமிழ் அப்படின்னு சொல்றார். திருநெறிய தமிழ் அப்படி சொன்னா, தமிழ் எழுத்துக்கள் இறை அருளை கூட்டித்தரக்கூடியவை அப்படிங்கிறாரு. தமிழ்

0: ஞானசம்பந்தரை பற்றி குறிப்பிடுகின்ற போது நம்பியாண்டார் நம்பிகள் 11 திருமுறையில் சொல்கிறாரு, பதிக பெருவழி அருளிய பெருமான் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். அப்படின்னா தமிழில் இறைவனை பாடி அடையலாம் என்று காட்டிய பெருமை ஞானசம்பந்தருக்கு உண்டுங்கிறார்.
1: சரி,
0: இன்னொரு இடத்துல இவங்க சமயத்தை தொட்டு கேட்டிருக்கனால சொல்கிறேன். சுந்தரமூர்த்தி அடிகளை பற்றி தெய்வசேக்களார் சொல்கின்ற போது, மற்றினி வன்மை பேசி வன் தொண்டன் எனும் நாமம் பெற்றனை எமக்கு அன்பிற்பெருகிய அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மீது நம்மை சொற்றமிழ் பாடுக என்றான் தூமரை பாடும் வாயான் அப்படின்னு கடவுள் சுந்தரமூர்த்தி அடிகளுக்கு சொன்னாராம். அப்போ அர்ச்சனைங்கிறது தமிழ் பாட்டு தான் அப்படின்னு இறைவனே சொன்னார்னு சேக்கிழார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொன்னார்ன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த பாடல்கள் எல்லாமே இறைவன் தனக்கு சொன்னதுன்னு சொல்கிறார். எனதுரை தனதுரையாக அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் சொல்கிறார். அப்போது இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு தமிழிலே இறைவனை பாடு அப்படின்னு இறைவன் அவருக்கு உரைத்ததாக ஞானசம்பந்தர் சொல்கிறார். அப்போ ஒரு பிராமண விட்டு குழந்தை தமிழை இப்படி உயர்த்தி சொல்லி அது இறைவர் அருளை பெற்றுத்தரும்னு சொல்லி இப்படிலாம் சொல்லியிருக்கின்ற போது, தமிழர்களாக பிறந்த நாம நம்ம வீட்டு குழந்தைக்கு இறையருளை பெற்றுத்தருகின்ற அந்த தமிழை சொல்லி கொடுக்காமல் போயிட்டோம்னா நாம் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்காமல் போயிட்டோங்கிறது கருத்து. நாம் எப்போதும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வீட்டில் ஏற்றுற விளக்கை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு விளக்கு இருக்கின்றது, அது என்ன விளக்கு என்று சொன்னால் தமிழ் என்கின்ற விளக்கு. அந்த விளக்கை மட்டும் நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஏற்றி வைத்துட்டோம்னு சொல்லுங்களேன், அதை விட ஒரு சிறப்பு கிடையாது என்று ஞானசம்பந்தர் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறாரு. நான் அருளிய இந்த தமிழ் பாடல்களை பற்றி பாடினால் வினை நீங்கும்றாரு. நான் அருளிய இந்த தமிழ் பாடல்களை பாடினால் நீங்கள் நரகத்திற்கு போக மாட்டீர்கள்னு சொல்கிறாரு. நான் அருளிய இந்த தமிழ் பாடல்களை நீங்கள் பாடினால் பெருமான் உங்களுக்கு அருள் செய்வான்னு சொல்கிறார். ஆணை நமதேன்னு ஆணையிட்டு சொல்கிறார், சத்தியம் பண்ணி சொல்கிறார். இப்படி ஞானசம்பந்தர் சத்தியம் பண்ணி சொன்ன அந்த தமிழை நம்ம குழந்தைகளுக்கு தொடக்கப்பள்ளி நம்ம இந்த ஒரு அரிச்சுவடி எழுதுவதன் மூலம் தொடங்கி வைக்கணும் இல்லையா? அப்ப ஞானசம்பந்தரோட கண்டிப்பா சொல்லலாம்.
1: நிச்சயமா. சரிங்க ஐயா, இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. என்னன்னா தமிழ் அரிச்சுவடி, நீங்க சொல்லியிருந்தீங்க மண்ணில் எழுத சொல்லுவாங்க, அரிசியில் எழுத சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதை வந்து தொழில்நுட்பம் வளர்ச்சி காண்ற இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி புதுமையா செய்யலாமா, அதாவது டிஜிட்டல் வாயிலாக செய்யலாமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. அது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: இப்போ டிஜிட்டல்ங்கிறது நம்ம பார்க்குறோம், அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைக்கு வேலை இருக்காது. இந்த மவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எலியன் அப்படின்றாங்க இல்லைங்களா, அதை வைத்து கொண்டு தான் விளையாடி கொண்டிருப்பாங்க, வரையிறது போகிறதெல்லாம் செய்வாங்க. அதை விட இன்னும் கையில் எழுதி, கையெழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை சொல்லி கொடுப்பது நல்லது. எப்படி எழுதுவது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை ரொம்ப அருமையாக செய்திருக்காங்க. பலவற்றை பலமுறை எப்படி சொல்வது, எப்படி ஒலிப்பது, எப்படி எழுதுவது என்பதெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க. அதே வேளையில் நாம் கையில் எழுதுறதுக்கும் அந்த எழுத்துருக்களை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும்.
1: நிச்சயமாக ஐயா. நிறைவான ஒரு கேள்வி என்னென்னா, எத்தனை வயதில்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம், இருந்தாலும் மீண்டும் ஒரு விளக்கம் குறிப்பிட்டு சொல்லுங்கள். எத்தனை வயதில் வந்து இந்த அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம்?
0: நம்ம ஏற்கனவே சொன்னோம், 3 வயதிலிருந்து 5 வயதிற்கு உள்ளாக இந்த பிள்ளைகளுடைய கல்வி கற்கக்கூடிய ஆற்றல் அவ்வளவு ஆழமாக அவர்களிடம் இருக்கின்றது. அந்த அறிவாற்றல் அவ்வளவு என்ன செய்யக்கூடியது, ஆழமாக வேலை செய்யக்கூடியது, எளிதில் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போ அதுதான் அதற்குரிய வயது என்று சொல்கின்றார்கள். அப்போ அப்போ சொல்லி கொடுக்கறது தான் சிறப்புன்னு சொல்கிறது.
1: நிச்சயமாக ஐயா. சரிங்க ஐயா, நிறைவாக ஒரு பாடலை கேட்டுடலாம். நிறைவாக இல்லை, ஒரு பாடலை கேட்டுருவோம், அதற்கு பிறகு நிறைவு கேள்விக்கு நாங்கள் போகலாம்.
0: போகலாம் போகலாம்.

0: அரிச்சுவடி எழுதுதல் அப்படின்ற தலைப்பையொட்டி இன்றைக்கு நாம பேசியிருந்தோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் இன்றைக்கு நிறைய விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. சரிங்க ஐயா, அரிச்சுவடி எழுதுதல் இதனை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுதான், இருந்தாலும் நான் கேட்கிறேன். ஏன் வந்து தமிழ் கற்கணும், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை சரியான முறையில? இப்ப முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க, சில வார்த்தைகள் வந்து தமிழ்னு நினைச்சு நம்ம பேசுறோம், ஆனா அதெல்லாம் தமிழ் கிடையாது அப்படின்னு. இதனுடைய அவசியம் என்னவாக இருக்கு அப்படின்றத சொல்லுங்க.
1: கேட்கக்கூடாதுன்னு இல்லை, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. பலருக்கும் இன்றைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க, ஏன் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ் வெறியர்கள் போல சிலர் நினைக்கிறாங்க. அந்த தமிழ் என்பது வெறும் தொடர்புக்கான ஒரு மொழி மட்டும் அல்ல. தமிழர்களுக்கு தமிழ் என்பது எல்லாமே அதில் அடங்கி இருக்கின்றது. தமிழர் வாழ்வியல் அதில் இருக்கின்றது. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம். தமிழ் படித்தாதான் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை நீங்கள் படிக்க முடியும். ஒரு அழகுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. காலில் அணிவது சிலம்பு சிலப்பதிகாரம், இடுப்பில் அணிவது மேகலை மணிமேகலை, கையில் அணிகின்ற வளையல் வளையாபதி, காதில் அணிகின்ற குண்டலம் குண்டலகேசி, தலையில் அணிகின்ற அணிகலனுக்கு சிந்தாமணி என்று பெயர். பாருங்க, இதில் உங்களுக்கு தமிழர் பண்பாடு இருக்கின்றது. தமிழர் பண்பாடுனா தமிழருடைய இசை என்ன? சிலப்பதிகாரத்தை தமிழ் இசைன்னு ஒன்று இருக்கின்றதுன்னு ஆளுங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாதனால தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் இசையாக இருக்கக்கூடிய தமிழ் இசைக்கருவிகளை நாம் கேவலமாக பார்க்குறோம். ஒரு பறையை கேவலமாக பார்க்குறோம். இந்த பறை என்பது எப்படிப்பட்ட ஒரு தமிழ் இசை தெரியுங்களா? இப்போ பறையை கேவலமாக பார்த்தோம், பறையை இசைக்கின்ற தமிழனை எளிவாக பார்த்தோம். எதுனாலன்னா தமிழ் தெரியாதனால தான், தமிழ் இசை தெரியாதனால, தமிழ் இலக்கியத்தை படிக்காதனால. மணிமேகலை தெரியாதனால உணவிடும் அறம் எவ்வளவு உயர்வானது அப்படி நமக்கு தெரியல. அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லி தமிழ் படித்தால்தான் தெரியும். திருக்குறள் நம்ம கிட்டாம போயிருமே, திருக்குறளை நாம சுவைக்க முடியாமல் போயிருமே. அவ்வளோ பெரிய களஞ்சியத்தை பாரதிதாசன் சொல்லுவார், கோரிக்கை அற்று கிடக்குதன்னே வேரில் பழுத்த பலான்னு. அவ்வளோ பெரிய ஒரு இலக்கியத்தை நாம் எடுத்து பருக முடியாமல் போயிருமே. நம்ம முன்னோர்கள் செய்து வைத்திருக்கின்ற அவ்வளோ பெரிய அறிவு, அறம், இசை, வாழ்வியல், இதெல்லாம் எதில் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொன்னால் தமிழில் தான் கொட்டி கிடக்குது. இதை நம்ம படிக்காமல் போயிட்டோம்னு சொன்னால், அதனால் மற்ற மொழி படித்தவர்களை நம்ம இழிவாக பேசலை. நீ ஒரு தமிழனாக வாழணும் அப்படின்னு சொன்னால் இதை படித்து தான் ஆக வேண்டும். எவ்வளவு தான் மொழி பெயர்த்து நீங்கள் திருக்குறளை படித்து பாருங்களேன், எவ்வளவு தான் பீஸா வாங்கி சாப்பிடுங்க, எவ்வளவு தான் பர்கர் வாங்கி சாப்பிடுங்க, வீட்டில் போய் ஒரு பூண்டு மிளகு ரசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாப்பிட்றதுல வருங்களா சுவினி? அதுபோல் அது தமிழ் பால் முப்பால் அங்கு இருக்கின்றது. அந்த திருக்குறள் இழந்துருவோம், நம்முடைய இசை இழந்துருவோம், நம்ம தமிழ் காதலை இழந்துருவோம், தமிழ் வீரத்தை இழந்துருவோம். இன்றைக்கு பாருங்க, எல்லாருக்கும் ராஜா ராஜன்னா நெஞ்ச தூக்குறமா இல்லையா? அப்ப தமிழன் வரலாறு வேணுமா இல்லைங்களா? இன்றைக்கு ஏன் கருப்பு படத்தை பார்த்து எல்லாரும் அப்படி உணர்ச்சி வயப்படுறாங்க? இப்ப பாருங்க, ஒரு பாட்டு கேட்டோம், ஏன் நம்ம உணர்ச்சி வர்றதுன்னா அதில் தமிழ் உணர்வு இருக்கின்றது. அந்த தமிழ் உணர்வை இழந்துருவோம் நாம. தமிழ் உணர்வு, இனமான உணர்வு, இன்றைக்கு நம்ம எல்லாம் பேசுகிறோம் நீ தமிழண்டா அப்படின்னு பேசுகிறோம். அப்போ வெறும் தமிழண்டான்னு எப்படி சொல்லுக்கு? அந்த இனமான உணர்வுன்னு ஒன்று இருக்குதுல்ல, நீ யார் தெரியுமா, ஆண்ட பரம்பரைடா அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு எழுச்சி வருதுல்ல. என்ன தான் நீங்கள் மலையில இதை சொன்னாலும், வேகமாக சொன்னாலும், ஆங்கிலத்தில் சொன்னாலும் அந்த எழுச்சி வராதுங்க அஸ்வினி.
0: தமிழில் சொல்லும் போது இன்னொரு புத்துணர்ச்சியோடு சேர்ந்து
1: வருது இல்லைங்களா நமக்கு? அப்போது இந்த தமிழ் என்பது வெறும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்காக மட்டுமல்ல. இப்போ பாருங்க, ஒருத்தங்க கேட்டாங்க, ஞானசம்பந்தரை பற்றி தமிழை சொல்ல முடியுமான்னு. தமிழ் படித்ததனால்தான் அர்ச்சனை என்பது பாட்டே ஆகும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ தமிழ் படிக்காததுனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு வந்து உள்ளே புகுந்து கொண்டு, எது நம்முடையது எது நம்முடையது இல்லை, எது அறிவானந்தது எது அறிவில்லாமல் இருக்கின்றது அப்படிங்கிறத வேறுபடுத்தி நம்மால் பார்க்க முடியல. நம்முடையது அல்லாதவற்றையெல்லாம் நம்முடையதுன்னு எடுத்துக்கொண்டு நம்மவற்றை தொலைத்து விட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா தமிழ் கற்பதற்கு நம்முடைய அரசாங்கம் ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்ற உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளிகள் இருந்து சிறப்பாக விளங்கக்கூடிய நாடுகள்ல ஒன்று மலேசியாவாக இருக்கின்றது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா? சரியாக பயன்படுத்திக்கணும். பாருங்க, ஒரு வானொலியில பேசி கொண்டிருக்கோம், நாளைக்கு தமிழே யாரும் படிக்கலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், இப்ப இந்த தமிழ் ஒலி அலையை எப்படி வழி நடத்துவது? அப்போ தமிழ் சார்ந்த துறைகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ இன்றைக்கு உலகத்துல இணையத்துல இரண்டாவது இடத்தில் தமிழ் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். தமிழினுடைய அந்த மொழியினுடைய பயன்பாடு, அப்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த தமிழ் எப்படி போகும்? அப்ப தமிழ் என்பது எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தமிழ் படிக்கணும் இல்லையா? அப்போ தமிழ் என்பது நாம நினைக்கிறது போல வெறியர்கள் என்று சொல்வதற்காக அல்ல. கொஞ்சம் பேர் தமிழ் தமிழ் பேசி என்ன தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உலக மொழியாக ஆங்கில மொழி இருக்கலாம், அதை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேசிய மொழியும் நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் வயிற்று பிழைப்புக்கு. வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழ் படிக்க வேண்டும். அதனால தான் பாரதிதாசன் சொன்னார், படி படி படி என்று சொன்னார். தமிழ் படிக்கவில்லை என்று சொன்னால் நான் அறுதியிட்டு சொல்கிறேன், ஒரு நல்ல தமிழனானா நம்ம இறக்க முடியாது. நீ என்னதான் ஆங்கிலம் படிங்க, என்னதான் மலாய் படிங்க, நீங்க என்னதான் எல்லாம் படித்தாலும் ஒரு தமிழனாக நாம் வாழ்ந்து இங்கிருந்து போக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ் படிக்க வேண்டும். அதனால தான் நான் இறந்தாலும் என்னுடைய சாம்பல் தமிழனாக வேண்டும் சொன்னாங்க இல்லைங்களா? அப்படி தமிழ் வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி இல்லைங்க அஸ்வினி. ஒரு தமிழ் படித்தவர் என்று வந்து விட்டாலே அவருக்கு என்று ஒரு இனமான வந்துடும். ஒரு தமிழன் இப்படி செய்திருக்க மாட்டான் என்று மார் தட்டி சொல்லணும் இல்லையா? இப்ப பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப பேரு. அது நம்முடைய வரலாறு. ஒரு கரிகாட்சோழன் அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு திமிர் வருது. அந்த திமிர் தப்பான திமிர் இல்ல. அப்படி வாழ்ந்த ஒரு தமிழன் அவனுடைய நிலை இன்றைக்கு கீழே இறங்கி போகக்கூடாதுன்னு அவருக்குள்ள எழுச்சி வரும் இல்ல. நான் வாழ்ந்த பரம்பரடா, ஆண்ட பரம்பரடா, நான் இப்படி வாழ்வது இழுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எழுச்சி வரும் இல்ல உள்ளுக்கு. அந்த எழுச்சியை, உணர்ச்சியை, இனமான உணர்வை, உயர்வை சிந்திக்க வைப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அன்னை ஊட்டினாலே தமிழ்பால் அந்த தாய்மொழிதான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால இதை பெறுவதற்கு அடிப்படையாக இருப்பதுதான் நம்முடைய தலைப்பு இன்றைக்கு, அரிச்சுவடி எழுதுதல். இந்த வாய்ப்பை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்காம போயிடலாமா? எங்க அப்பா தான் என்ன வந்து மலாய் பள்ளியில போட்டாரு, எங்க அப்பா தான் என்ன சீன பள்ளியில போட்டாரு அப்படின்னு சிலர் வயதான பிறகு வருந்துவதை இன்று நாம பார்க்கிறோம். அந்த தவறை நாம செய்து விடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நான் போட்டுட்டாங்க, ஆங்கில பள்ளியில போட்டேன், இல்ல மலாய் பள்ளியில போட்டேன், சீன பள்ளியில போட்டேன், பரவாயில்ல, இன்னும் கெட்டுப்போகல. எப்படி நம்ம பிள்ளை கணக்கில் நல்லா படிக்கலன்னா ஒரு கூடுதல் வகுப்புக்கு அனுக்கி வைத்தாது அந்த கணக்கை சொல்லி கொடுத்துறோம் இல்லைங்களா? அதுபோல ஒரு தமிழ் வகுப்பு சொல்லலாமே, ஒரு தமிழாசிரியர் பிழைத்து கொள்வார, ஒரு கூடுதல் வகுப்புக்கு அனுப்புங்க, தமிழை படிக்க சொல்லுங்க. அப்படி நம்மளுக்கு தமிழை, ஒரு தமிழ குழந்தைக்கு, ஒரு தமிழ் குழந்தைக்கு தமிழை சொல்லி கொடுக்காம போயிட்டீங்கன்னா இன்றைக்கு தமிழை படித்து விட்டார்கள், தமிழை கொலை செய்து விட்டார்கள், தமிழை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் என்ற கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளாக ஆயிடுவீங்க. அப்போ மற்றவர்கள் தமிழை இப்படி செய்கின்றார்கள் அப்படி செய்கின்றார்கள் சொல்றதுக்கு பதிலாக என்னுடைய தாய் தமிழை வளர்ப்பதற்கு நான் என்ன செய்திருக்கின்றேன், என்ன செய்ய போகின்றேன் அப்படின்னு இதை கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு வீறு கொண்டு எழுந்துட்டீங்கன்னு வச்சீங்க, வீட்டுல போய் கண்டிப்பா தமிழ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தமிழில் பேசுவதற்கு. இன்றைக்குள்ள குழந்தைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி அப்படி இப்படிங்களா ஆங்கிலத்தான் வருது. கண்டிப்பாக தமிழை சொல்லி கொடுங்கள். தமிழ்தான் நம்முடைய உயிர், தமிழ்தான் நம்முடைய மூச்சு என்பதை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்களை தமிழர்களாக வாழ விடுங்கள். தமிழர்களாக வீறு பெறுவதற்கு நாம் ஏது செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில தமிழ் பெற்றோர்களை மிக பணிவின்போடு கேட்கொள்கின்றோம்.
0: நிச்சயமாக ஐயா, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கருத்தோடு வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பண்ணியிருக்கோம். என்ன இருந்தாலும் தமிழ் படிப்போம், நம்ம தான் தமிழை வளர்க்கணும்ன்ற பொறுப்பும் இருக்கு, அதுதான் நமக்கு பெருமையும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா இன்றைய நிகழ்ச்சியில் பேசி.
1: நல்லதுங்கம்மா, நல்லதுங்கம்மா அஸ்வினி.
0: மீண்டும் அடுத்த வாரம் தேடிலும் தெளிவும் வங்கத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.
1: மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சைபஜயாவில் உள்ள மலேசிய இணைய பாதுகாப்பு சிறப்பு மையம் 2024 நிறுவப்பட்டதிலிருந்து பல்வேறு இணைய பாதுகாப்பு பயிற்சிகள் சான்றிதழ்கள் மூலம் ஏறக்குறைய 10,000 அரசாங்க பணியாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். நாட்டின் தயார் நிலையை வலுப்படுத்த அந்த முனைப்பு உதவுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். வரும் June 5-7 புத்ராஜயா வளாகத்தில் 2026 தேசிய நுட்பத்திறன் கல்வி தீவேட் நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பொதுமக்கள் குறிப்பாக இளையோர் அதில் கலந்து கொள்ளும்படி துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் அமீடி அழைப்பு விடுத்துள்ளார். தீவேட் அடிப்படையிலான தொழில் வேலை வாய்ப்பு குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் தளமாக இது இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். சபா பொஃபர்ட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இறங்குமுகமாக பதிவாகி வருகிறது. இன்றிரவு சிலாகோன் உதவி மையத்தில் தங்கியிருந்தவர் எண்ணிக்கை 308 குறைந்துள்ளது. காலையில் அது 338 பதிவாகி இருந்ததாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. கிளந்தானில் பள்ளி விடுமுறை அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் ஹஜி பெருநாளுக்கு முன்னதாக அதிகமானோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவர் என்பதால் நாளை முதல் குவாமுசாங் நுழைவாயிலில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹஜி பெருநாள், விசாக நாள், பள்ளி விடுமுறையை முன்னிட்டு சிங்கப்பூர், உட்லண்ட்ஸ், துவாஸ் சோதனை சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. விழா காலங்களில் பயணிகள் குடிநுழைவு சோதனைக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்படலாம் என்று சிங்கப்பூர் குடிநுழைவு சோதனை சாவடி அதிகார தரப்பு ICA அறிக்கையில் கூறியது. யுக்ரைன் அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி வரும் ஜூலையில் துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெறும் நேட்டோ உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஸ்வீடனில் நடைபெற்ற நேட்டோ வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின் நேட்டோ தலைமைச் செயலாளர் மாக்ரத செய்தியாளர்களிடம் உறுதிப்படுத்தினார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் 24 பலியாகினர். மேலும் பலர் காயமடைந்தனர். பாக்லான் மாநிலத்தில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 15 உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதன்கிழமை தொடங்கி ஆப்கான் முழுவதும் கடும் மழை பெய்து வருவதால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

காற்றின் மொழி அங்கத்துல தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். மலரும் நினைவுகளும் இணைந்தே தொடங்கியாச்சு. மலரும் நினைவுகள்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே டிக்டாக் பக்கமா நேரலையா வரப்போறோம். நீங்க பாடல்களுக்காக வாக்களிக்க போறீங்க. முக்கியமா எந்த பாடல்களை ரொம்ப நாள் ஆச்சு கேட்ட அஸ்வினி, வானொலியில இந்த பாடல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு எந்த பாடலை சொல்றீங்களோ இப்போ நீங்க மின்னல FM உடைய டிக்டாக் பக்கமா வந்து அங்க கமெண்ட் செய்ய மறந்துடாதீங்க. அங்க கமெண்ட் செய்யும் போது எந்த பாடலுக்கு அதிகமான வாக்குகள் வருதோ அந்த பாடலை நாம கேட்க போறோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆங்கிலத்துல ட்விஸ்ட்னு சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைப்பு செய்ய போறோம். என்னதுன்னு டிக்டாக் பக்கமா வந்து பாருங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே எந்த பாடல் வேண்டாமோ அந்த பாடலுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்திருந்தோங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னது நீதானா அப்படின்ற பாடலுக்கு தான் குறைக்கான வாக்குகள் வந்தது, இப்போதான் மாறி இருக்கு. அதனால நீங்களும் வாங்க, இந்த பக்கமா எந்த பாடல் வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கு கொஞ்சம் மாற்றி நீங்க வாக்களிக்க போறீங்க. இப்போ நிகழ்ச்சியில் நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்து பாடலை நாம கேட்டு வரலாம்.

நெஞ்சல் ஒரு ஆலயம் திரைப்படத்துல இருந்து பாடலை நாம கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு கொஞ்சம் மாற்றி உங்ககிட்ட வந்து பாடல் என்ன பாடல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம். எந்த பாடல் வேண்டாமோ அந்த பாடலுக்கு நீங்க வாக்களிக்கணும். அதிக வாக்குகள் கிடைக்கும் பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. டிக்டாக் பக்கமா வந்து அவங்க வாக்களிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் வாக்களிக்க போறீங்க அப்படின்னா தாராளமா மின்னல் எஃப்எம் உடைய டிக்டாக் பக்கமா வாங்க. இப்போ துயிலாத பெண்ணொன்று மற்றும் தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, இந்த இரண்டு பாடல்கள் இந்த சுற்றியல் போட்டிக்கு வந்தது. அந்த இரண்டு பாடலில் எந்த பாடலை கேட்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னதான் ரொம்ப நாள் வானொலியில கேட்காத பாடல்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதனாலதான் கொஞ்சம் பரிச்சயமான பாடல்கள்லாம் இன்றைக்கு நம்ம கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ அங்கிட்டு எழுச்சியில் அடுத்ததாக அந்த பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம எந்த பாடல் வேண்டாம் அப்படின்ற அங்கத்துல நாம இருக்கோம். அதாவது இரண்டு பாடல்களை உங்களுக்காக நாங்க கொடுப்போம். இந்த இரண்டு பாடல்களில் எந்த பாடலை நீங்க தேர்வு செய்யவில்லையோ அந்த பாடலை வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பாடலுக்கு அதிகமான வாக்குகள் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பெண் போனால் மற்றும் மதுரா நகரில் இந்த இரண்டு பாடலுக்கும் ரொம்ப பலமான ஒரு போட்டி நிலவி இருந்தது அப்படின்றதுனால இரண்டு பாடலையும் உங்களுக்காக நாங்க அடுத்ததாக ஒளிபரப்ப போறோம். தொடக்கமாக பார்த்தீங்கன்னா முதல்ல பெண் போனால் அப்படின்ற பாடல், அதனைத் தொடர்ந்து மதுரா நகரில் அப்படின்ற இரண்டு பாடல்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கலாம்.

பாடலை பார் திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு வந்து எந்த பாடல் வேண்டாமோ அதுக்குதான் வாக்களிக்கணும் அப்படின்னு நேயர்கள் கிட்ட சொல்லியிருந்தோம். விண்ணோடும் முகிலோடும் மற்றும் அன்பு மனம் கனிந்த பின்பு அப்படின்ற இரண்டு பாடல்களை கொடுத்திருந்தோம். பாடல் தேர்வின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வாக்குகளை கிட்ட வந்துருச்சு. விண்ணோடும் முகிலோடும் பாடல் வேண்டாம் அப்படின்னு டிக்டாக் பக்கமா இருக்கிற பெரும்பாலானோர் முடிவு செய்திருக்காங்க. அதனால அடுத்ததாக அன்பு மனம் கனிந்த அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

எனக்கு ஒரு வீடு அப்படின்ற பாடலை திரைப்படத்துல இருந்து வந்த பாடலை நாம கேட்டிருந்தோம், அன்பு மனம் கனிந்த அப்படின்ற பாடல். சரி, எந்த பாடல் வேண்டாம் அப்படின்றதற்கு தான் இன்றைக்கு வாக்களிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஒத்த கல்லு மூக்குத்தி அப்படின்னா ஒன்று, ஆடி அடங்கும் வாழ்க்கைதான இரண்டு. இந்த இரண்டு பாடல்களுக்கு வாக்களிச்சிருந்தாங்க நிறைய நேயர்கள். ஒத்த கல்லு மூக்குத்தி அப்படின்ற பாடலுக்கு வாக்குகள் அளிச்சதுனால அந்த பாடலை நாம கேட்க போறது இல்ல. நாம கேட்க போகும் பாடல் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சோக பாடல்களை நிகழ்ச்சியில அதிகமா ஒளிபரப்ப மாட்டோம். ஏன் குறிப்பிட்டு அப்படி ஒதுக்குறீங்க அப்படின்லாம் இல்ல, அதை ஒதுக்குறோம் அப்படின்றத விட எங்க கையில ஒரு பொறுப்பு இருக்கு. நிகழ்ச்சியை கேட்கறவங்க கொஞ்சம் நல்ல எண்ணத்தோட அப்படி புத்துணர்ச்சியோடு இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், காதலோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல சோக பாடலை கொஞ்சம் புகுத்தும் போது அந்த ஒரு விஷயத்துக்கு சவாலா இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல சோகம் அப்படின்றதும் நம்ம உணர்வுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கொட்டிய பிறகுதான் நமக்கு ஒரு சூழல், ஒரு நல்ல ஒரு உணர்வு கூட கிடைப்போம் இல்லையா. உங்களுக்கு எல்லாம் தெரியாதது எதுவும் இருக்காது. அதனால அடுத்ததாக அந்த பாடலை நாம கேட்கலாம். சோகம் அப்படின்னு ஒதுக்கி வைக்க முடியாது, அவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல். அடுத்ததாக அந்த பாடலை கேட்கலாம்.

இன்றைக்கு நிகழ்ச்சியில நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம். நிறைவு பாடலை டிக்டாக் பக்கமா தேர்வு செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்னும் சிறிது நேரத்துல ஞான சுடர் அங்கமும் ஒளிபரப்பாக உள்ளது இல்லையா? அதனால எந்த பாடல் அப்படின்னு இரண்டு பாடல்களை சொல்லியிருந்தாங்க. ஒரே முறைதான் உன்னோடு மற்றும் போயும் போயும் மனிதருக்கு அப்படின்னு சொல்லி, போயும் போயும் மனிதருக்கு அப்படின்ற பாடலுக்கு தான் அதிகமான வாக்குகள் வந்தது. எந்த பாடல் வேண்டாமோ அந்த பாடலுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதனால தனிப்பிறவை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: தொடர்வது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு ஊர்ல வந்து ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் மனைவியோட வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து அவங்க ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு நிலையில இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சு, அவங்க வாழக்கூடிய வீடு ஒரு குடிசையா இருக்குது, அவருக்கு வேலை செய்யறதுக்கும் முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இவங்க என்ன செய்கிறாங்க, தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை ஒன்று ஒன்றா எடுத்து விற்று அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சிரமமான சூழ்நிலையில் அவங்களுடைய பொருளெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு வாத்து கிடைக்குது. அது சாதாரண வாத்து இல்லை, தங்க முட்டை போடக்கூடிய ஒரு வாத்து. அந்த வாத்து என்ன செய்யும், அந்நாடு ஒரு தங்க முட்டை போடுமா, அதை எடுத்து அந்த மனிதரும் அவருடைய மனைவியும் அதை விற்று சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் வந்து அந்த மனிதருடைய மனைவிக்கு வந்துட்டு ஒரு யோசனை வருது. அதாவது என்னன்னா, இந்த வாத்து அன்னாடு ஒரு ஒரு முட்டை போடுது, இதை வச்சுட்டு நம்ம வந்து அன்னாடு எடுத்து விற்கிறதா இருக்கு. நாம இந்த வாத்தை வந்து நம்ம அறுத்து இதனுடைய வயிற்றை கிழிச்சு பார்த்தோம்னா அதில் நிறைய முட்டை இருக்கும் இல்லையா, அப்போ அதை மொத்தமாக எடுத்து நம்ம அதை விற்றோம்னாக்கா உடனே பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுது. உடனே இதை பற்றி தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லும்போது அந்த கணவரும் பார்க்குறாரு, இது நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி அதே போல் அந்த வார்த்தை அறுத்து அந்த குடலை கிழிச்சு பார்த்தாக்கா இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் குடல் தான் இருக்குது. அந்த வயிற்றை கிழிச்சதுமே குடல் தான் இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப வருத்தப்பட்டதாங்கலாம். என்ன செய்யறது, அன்னாடும் ஒரு ஒரு முட்டை போட்டுச்சு, அதை எடுத்து விற்று காலத்தை கழிச்சிருக்கலாம். இந்த வாத்தை அறுத்ததுமே அதுலேருந்து இனி மறுநாள் கிடைக்கக்கூடிய அந்த தங்க முட்டை கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கை சேதப்பட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னால், பேராசை என்பது பெரு நஷ்டத்தில் போய் விட்டுடும். இந்த உலக வாழ்வில் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆசை நிச்சயமாக இருக்கும். அதற்கு விருப்பங்கள், எண்ணங்கள், லட்சியங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஆசைகள் வந்து மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். ஒரு நோயாளி ஆரோக்கியத்தை பற்றி ஆசைப்படுவான், ஒரு ஏழை செல்வத்துக்கு ஆசைப்படுவான், ஒரு செல்வந்தன் செல்வாக்குக்காக ஆசைப்படுவான், மக்களிடத்துல செல்வாக்கு மிக்க ஒருத்தர் வந்து பதவி அதிகாரத்துக்கு ஆசைப்படுவாங்க. இப்படி ஒரு ஆசை நிறைவேறும் போது இன்னொரு ஆசையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆக காலங்கள் செல்ல செல்ல இந்த ஆசைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டா வாழ்க்கையில துணைக்கு நல்ல மனைவி அமையணும் நினைப்பாரு. அதே போல நல்ல மனைவி வந்துட்டாங்கன்னு சொன்னா குழந்தை பாக்கியம் வேணும் ஆசைப்படுவாங்க. குழந்தை கிடைச்சிச்சுன்னா வீடு கட்டணும், அடுத்து வாகனங்கள் வாங்கணும் இப்படின்னு ஆசைகள் வந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் அனைவரையும் பல விஷயங்களுக்கு ஆசை இட்டு செல்லும் என்பதை நம்ம பார்க்குறோம். நல்லவற்றை பெற நாம் ஆசைப்படலாம், தவறில்லை. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தரத்திற்கேற்க ஆசைப்படணும். ஆசைகள் தான் ஒரு மனிதனை வடிவமைக்கின்றது. ஆசை தான் ஒரு மனிதனுடைய தேவைகளை நிர்ணயிக்கின்றது. இந்த பட்டியலின் நீளம் எதுவரை செல்லும் சொன்னா, நாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்து செல்லும் வரை தொடரும். இமாம் பூசரி ரஹமத்துல்லா அலி அவங்க சொல்றாங்க, ஆசைக்கு நீங்க தீனி போடக்கூடாது, மாறாக அதற்கு கடிவாளம் விட்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்று அழகான முறையில் சொல்றாங்க. இதற்கு போதுமென்ற மனம்தான் நம்முடைய அளவுக்கு மீறிய ஆசைகளை கட்டுப்படுத்த உதவும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அதிகமாக ஆசைகளை நம்முடைய உள்ளத்தில் வளர்ப்பதனால சில சமயம் அது ஆபத்தில் சிரமத்திலும் கொண்டு சேர்த்துடும். ஆசை அளவுக்கு மிஞ்சினா அது பேராசை. பேராசை பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும். ஆசைகள் சில நேரம் நம்ம தவறான வழிக்கும் கொண்டு போயிடும். சில நேரங்களில் இருக்கும் செல்வத்தை கூட அந்த ஆசையின் காரணமாக நாம் இழக்க நேரிடும். மனிதனுடைய புத்தியை மழுங்கடிச்சு தவறான முடிவுகளை எடுக்க வைத்து இறுதியில பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆகவே நாம் எதற்கும் அளவுக்கு மீறி ஆசைப்படாமல் இருப்பதை கொண்டு திருப்திப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை கொடுத்திருக்கானோ அதை கொண்டு நாம் போதுமாக்கி கொண்டோம் சொன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக, இன்பகரமான வாழ்க்கையாக அது மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்ளும் ஈருலகிலும் பயனளிக்கும் நல்ல ஆசைகளை நம்முடைய எண்ணங்களிலே ஒதுக்க செய்து அடையவும் வல்ல ரஹ்மான் நமக்கு நல்லருள் பிரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பஞ்சாரன் ஜாக்கிம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

பிறந்த தேங்காற்று சீரா இசையா மாத்துறது, அதுக்கு மேல எங்களை சாகடிக்கும் இசையினை நீங்க வச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்குது. எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க எங்களை பேசுறதுக்கும், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களையும் ஒரு உறுப்பினரா அந்த மின்னல்ல வச்சு எங்களோட அபிப்பிராயத்தை கேட்டது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு உணர்ச்சி கொடுத்ததுக்கு சமமா இருக்குது.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

கூடுவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் அவ்வளவு ஒரு இமோஷனலா இருந்தேன். ஏன்னா காலையில நான் அந்த லைஃப் பாத்துட்டு இருந்தேன். அவ்வளவு ஒரு சந்தோஷமா, அவ்வளவு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன புது தொடக்கம், நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு நிகழ்ச்சியும் காலையில இருந்து ரொம்ப ஆவலா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஒரு தலைப்புக்கே உங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட். ரொம்ப நல்லா இருக்கு.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

காத்துக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழ்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: மணி விளக்கே மாந்தளிரே,
2: உண்மையிலா
1: மதுரசமே ரகசியமே,
2: என்னிடமோ
1: கொழுதிருக்க நான் இருக்க கோபுரவாசல் ஏன் மறைத்தா பொறுத்த

0: கூடாதம்மா.
1: மணி விளக்கே மாந்தரி மதுரசமே.
2: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
3: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
3: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
2: திருத்த முடியாது.
3: இப்படி ஆச்சு.
2: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
3: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
2: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
3: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
2: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
3: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்ப ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: Huma hum huma huma hum huma huma hum huma huma hum.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். இலக்கவியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு, AI ஆகிய வியூக துறைகளை சார்ந்த அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்கள் GLC-இன் மதிப்பிடப்பட்ட இழப்பை ஏற்பதில் அரசாங்கம் திறந்த அணுகுமுறையை கடைபிடிப்பதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எனினும் தொடர்புடைய நிறுவனங்கள் வெளிப்படைத்தன்மையும் சிறந்த நிர்வாக முறையையும் தெளிவான கொள்கையும் கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் என்றார் அவர். தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறை மைனி செயலியை பதிவிறக்கம் செய்ய மலேசியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுமூகமாக செயல்படும் இந்த இலக்கவியல் குடிநுழைவு சேவையின் பயனை பெற மக்கள் அதில் பதிவு செய்து கொள்ளலாம் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசித்துன் இஸ்மாயில் தெரிவித்தார். சிக்கலான அணுகுமுறைக்கு தீர்வாக பல்வேறு முக்கிய செயல்முறைகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இச்செயலி திறன்பேசிகளில் பயன்படுத்தப்படலாம். உலக சுகாதார அமைப்பு WHO-விலிருந்து விலகுவதாக அர்ஜென்டினா அறிவித்ததை கவனத்தில் கொள்ள அதன் உறுப்பு நாடுகள் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளன. புனோஸ் ஏரஸிடமிருந்து முழுமையான ஒத்துழைப்பு எப்போதும் வரவேற்பதாகவும் அவை தெரிவித்தன. முன்னதாக 79th உலக சுகாதார மாநாட்டில் அமெரிக்காவை பின்பற்றி ஐநாவின் சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதற்கான இந்த லத்தீன் அமெரிக்க நாட்டின் விருப்பத்தை பிற உறுப்பு நாடுகள் பரிசீலிக்க வேண்டியிருந்தது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் புதிய பரிந்துரைகளை ஈரான் ஆராய்ந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் தெஹ்ரான் வந்தடைந்துள்ளார். அவ்விரு நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்த இஸ்லாமாபாத் இடைத்தரகராக செயல்படும் வேளை இந்த வருகை ஒரு திருப்பு முனையோ ஒரு தீர்க்கமான சூழ்நிலையோ அடைந்துவிட்டோம் என பொருள்படாது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பக்காய் தெரிவித்தார். விளையாட்டு. ஈரார் 26 உலக கிண்ண சேப்பாத்தாக்குற போட்டி. நேற்று தித்திவங்ச அரங்கில் நடைபெற்ற குழு நிலையிலான காலிறுதி ஆட்டத்தில் தேசிய அணி ஜப்பானை 2 சுழியும் என்ற புள்ளிகளில் வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. காலையில் நடைபெறும் அரையிறுதியில் இந்தோனேசியாவுக்கு எதிராக தேசிய அணி களம் காணும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நிறம் களிமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் ஸ்வை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. சதா

நேயர்களே, ஒரு வகுப்பில் பாடம் நடந்து கொண்டிருந்தது. யாருக்காவது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் என்கிறார் குரு. ஒரு மாணவன் உடனே எழுந்து, குருவே, அனைத்தும் அறிந்த அல்லாஹ் நம்மை சோதிப்பது ஏன்? சோதனைகளை சந்திக்காமல், கஷ்டங்களை சந்திக்காமல் அவனின் அருளை பெறவே முடியாதா என்று கேட்கிறான். நல்ல கேள்வி, இதற்கு உனக்கு நாளை பதிலளிக்கிறேன் என்று கூறுகிறார் குரு.

நேயர்களே, மறுநாள் மாணவர்கள் ஆவலுடன் வகுப்புக்கு வருகிறார்கள். மாணவர்களுக்கு முன்னால் இரண்டு மண்ணால் செய்யப்பட்ட ஜாடிகள் இருக்கின்றன. இரண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தன. இங்கே இருப்பது என்ன? இவற்றில் ஏதாவது வேறுபாடுகள் தெரிகிறதா என்று மாணவர்களை பார்த்து கேட்கிறார் குரு. மாணவர்கள் ஒரு கணம் கழித்து, இரண்டு ஜாடிகளும் ஒரே இடத்தில் தயார் செய்யப்பட்டவைதான், ஒரே கொள்ளளவு கொண்டவைதான் என்றார்கள். இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா என்று குரு மீண்டும் மாணவர்களை பார்த்து கேட்கிறார்.

நேயர்களே, குரு மாணவர்களை பார்த்து மீண்டும் இவற்றில் ஏதாவது வேறுபாடுகள் தெரிகிறதா என்று கேட்ட கேள்விக்கு மாணவர்கள் தெரியவில்லை என்று கூறினார்கள். ஆனால் இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்றார் குரு. மாணவர்களுக்கு எதிரே முதல் ஜாடியை கீழே தள்ளி கவிழ்த்தார், அதிலிருந்து தேன் வெளியே வந்தது. மற்றொரு ஜாடியை கவிழ்த்தார், அதிலிருந்து சாக்கடை நீர் வெளியே வந்தது. ஜாடியை நான் கீழே தள்ளியவுடன் அதனுள் என்ன இருக்கிறதோ அது வெளியே வந்தது. அதை நான் கீழே தள்ளும் வரை அதற்குள் என்ன இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது. இரண்டும் ஒன்றே என்று நினைத்து கொண்டீர்கள். வித்தியாசம் உள்ளே இருந்த பொருளில்தான் இருந்தது. அது வெளியே தெரியாமல் இருந்தது. ஆனால் அதை கீழே தள்ளியவுடன் உள்ளே இருப்பதை காட்டிவிட்டது. அல்லாஹ் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படிதான். நாம் சோதனைகளை சந்திக்கும் வரை சகஜமாக நல்லவர்களாக இருக்கிறோம். ஆனால் சோதனையை சந்திக்கும் போதுதான் நமக்கு உள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது. நமது உண்மையான எண்ணங்களும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது. நமது உண்மையான குணத்தை பரீட்சிக்கவே அல்லாஹ் சோதனைகளை தருகிறான் என்றார் குரு.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, செவ்வாய்க்கிழமை 9:15 புனித இரவு, புதன்கிழமை நண்பகல் 12:30 உன்னத யாத்திரை, மாலை 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
3: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை.
4: நேரம் காலை 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, இந்த புத்துணர்ச்சி நிறைந்த காலையில் உங்கள் இதயங்களை குளிர்விக்க இசையோடும் இனிய நினைவுகளோடும் தகவலோடும் சுவாரஸ்யமான அங்கங்களோடும் மீண்டும் வந்திருக்கின்றது உங்கள் அபிமான நிகழ்ச்சி வணக்கம் மின்னல். காலை ஒளி சூரியனிடமிருந்து வரும், ஆனா ஒரு நல்ல நாள் எங்கிருந்து வரும் சொல்லுங்க? நல்ல மனங்களிடமிருந்து தான் தொடங்குகிறது. அதனால நம்ம எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்கு இல்லையா, அங்கிருந்து தொடங்கலாம். சிறப்பு குறையாத காலை மகிழ்ச்சி நிறைந்த நாள் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் தான் ட்ரீசா லசாரு, இணைந்தீர்கள். இது வணக்கம் மின்னல். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, வைகாசி திங்கள், 9 நாள், 2026 மே 23, சனிக்கிழமை.

ராஜன் குரலில் ஒழித்த பாடல் தான் அது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அவங்களை பாதுகாக்க வேண்டியது, கடைசி வரைக்கும் பார்த்துக்கொள்ள வேண்டியது பிள்ளைகளாகிய நம்முடைய கடமை. இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய தியாகங்கள் தாங்க அதற்கு பின்னணியில் இருக்கின்றன. சரி, வாங்க தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நண்பன்ல நீண்ட காலம் பயன்பாட்டில் இருந்த வட்டி கணக்கீட்டு முறை June 1 நீக்கம், கடனாளிகளுக்கு இனி ஆதாயம் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. மலேசியாவில் வாகன கடன்களிலும் பிற தவணைக்கால கடன்களிலும் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்ட வந்த விதி 78 அதாவது ரூல் ஆஃப் 78 வட்டி கணக்கீட்டு முறை வருகின்ற ஜூன் மாதம் முதல் நாள் நடப்புக்கு வரவிருக்கும் புதிய சட்டத்தின்படி அதிகாரப்பூர்வமாக நீக்கப்படுகின்றது. இதை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக மக்கள் ஓசை செய்தி, பிரதமர் தமிழகத்திற்கு வருகை புரிவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தியை பற்றி பிறகு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மேற்காசிய நெருக்கடியின் விளைவாக உலகளவில் எரிசக்தி விநியோக நெருக்கடி இருந்தாலுமே கூட நம்ம நாட்டில் எரிசக்தி விநியோகம் போதுமான அளவில் இருக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று உறுதி அளித்திருக்கின்றார். எனவே பொதுமக்கள் பதற்றம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றும் ஒரு செய்தி, மூத்த குடிமக்கள் தாக்கல் மசோதா தாக்கல் எப்போது? அமைச்சர் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. மூத்த குடிமக்களின் மசோதா அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்படும் என்று மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் நான்சி ஜுக்ரி நேற்று கூறியிருக்கின்றார். இது பற்றி இறுதி முடிவு செய்வதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட தரப்புடன் கலந்தாலோசனை நடத்தப்படும். பெற்றோரை கவனித்துக் கொள்ளும் கடமைகள், அதிகரித்து வரும் மூத்த குடிமக்களின் நலன் உள்ளிட்ட விதிகளும் இந்த மசோதாவில் இணைக்கப்படும். என இனி வரும் காலங்களில் மலேசியாவில் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று மலேசிய புள்ளி விவரத்துறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள்.

விதிகள் குடும்பத்தினரை சந்திப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதோடு நிறைய செய்திகள் நாளிதழ்களிலும் இணைய பத்திரிகைகளிலும் இருக்கின்றன. வாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. இணைந்திருங்கள். இது வணக்கம். இந்நாள் பாடலுக்கு பிறகு இன்றைக்கான குட்டி கதை உங்களுக்காக.

ஹரிணிய குழுவினர் கொண்டு வந்த பாடல் தான் அது. சரி, உங்களுக்கான இன்றைக்கான குட்டி கதை இதுதாங்க. பள்ளிக்கூடம் அப்படின்னாலே இந்த கரும்பலகையை நம்ம யாராலையும் மறந்து விடவே முடியாது. அதெல்லாம் ஒரு காலகட்டம் இல்லையா? ஆமா. ஒரு நாள் ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள் வந்து கரும்பலகையின் நடுவில் ஒரு சிறிய கரும்புள்ளி வச்சிருக்காரு. பிறகு மாணவர்களை பார்த்து, இதுல என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காரு. எல்லா மாணவர்களும் ஒரே சத்தமாக, எங்களுக்கு ஒரு கரும்புள்ளி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்ட ஆசிரியர் அப்படியே மெல்லமா சிரிச்சிருக்கிறாரு. இந்த பலகையில இவ்வளோ பெரிய வெள்ளை பகுதி இருக்கு, ஆனா பாருங்க, உங்களுடைய கண்களுக்கு மட்டும் அந்த சிறிய கரும்புள்ளி தான் பார்க்க தெரியுது. அது மட்டும்தான் உங்க கண்ணுக்கே தெரியுது. வாழ்க்கையும் இப்படிதான். நமக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள், திறமைகள், ஆசீர்வாதங்கள், அன்பான மனிதர்கள் இருந்தாலுமே ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலே போதும், அதையே மனதில் பிடிச்சுக்கிட்டு அப்படியே கவலைப்பட்டு என்னடா வாழ்க்கை எப்படி ஆச்சேன்னு உட்காந்துருது. கரும்புள்ளி இருக்குதான், இல்லைன்றதெல்லாம் மறைக்க முடியாது, அது உண்மைதான். ஆனா அதற்காக முழு வெள்ளை பகுதியும் மறந்துவிடக் கூடாதுல்ல. நல்லதை பார்க்க கற்றுக்கொண்ட மனசுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையாகவே மாறிவிடும். அப்படி ஒரு நம்பிக்கையான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய. வணக்கம் மின்னலின் வாழ்த்து.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம். ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லங்க.
2: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணம்
1: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல்.
3: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்களின் முதலீடுகளில் வெளிப்படைத்தன்மையும் நிர்வாக முறையும் முக்கியம். ஆற்றல் விநியோகம் போதுமானதாக இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும். வணக்கம், சல மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலே. இலக்கவியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு, AI ஆகிய வியூக துறைகளைச் சார்ந்த அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்கள் GLC-யின் மதிப்பிடப்பட்ட இழப்பை ஏற்பதில் அரசாங்கம் திறந்த அணுகுமுறையை கடைபிடிப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எனினும் தொடர்புடைய நிறுவனங்கள் வெளிப்படைத்தன்மையும் சிறந்த நிர்வாக முறையும் தெளிவான கொள்கையும் கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் என்றார் அவர். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த முதலீடுகள் முக்கியமானதாக கருதப்படுமாயின் இழப்பீடு முதன்மையாக பார்க்கப்படாது என நிதி அமைச்சருமான அவர் கூறினார். மேலும் வணிகம் அடிப்படையிலான வருமானம் முக்கியமானதாக இருந்தாலும் தொழில்நுட்ப துறை முதலீடும் புதிய வணிக முயற்சியும் விவேகத்துடனும் கவனமுடனும் தொடரப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். நேற்று மலேசிய பங்கு ஆணையம் SEL நடைபெற்ற 12வது மலேசிய மடானி கல்வியாளர் கருத்தரங்கில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இவ்வாறு கூறினார். இவ்வேளை நீண்டகால அடிப்படை சிக்கல்களை கையாள ஊழலை ஒழிப்பதிலும் நிர்வாக முறையை வலுப்படுத்துவதிலும் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்தியுள்ளதென டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக நிகழும் ஊழல், அதிகார முறைகேடு, நலிந்த நிர்வாக நெறிமுறை ஆகியவை ஏழ்மை நிலையில் உள்ள சமூகத்தினரின் வாய்ப்பை பறித்துள்ளன. இலக்கிடப்பட்ட கொள்கை கல்வி மூலம் அதனை சரி செய்வதில் முனைப்பு காட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த பழைய முறை சில தரப்பினருக்கு வசதியாக உள்ளதால் புதுப்பிப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த கடினமாக உள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு நிலவரத்தில் சைபர்ஜயாவில் உள்ள சிறப்பு இணைய பாதுகாப்பு மையம் CCOE மூலம் 10,000 அரசாங்க பணியாளர்களும் தொடர்பு தகவல் தொழில்நுட்ப தொழில்துறையினரும் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார். 2024 முதல் செயல்படும் இந்த மையத்தில் இணைய பாதுகாப்பு பட்டறைகளும் சான்றிதழ் பயிற்சிகளும் நடத்தப்படுகின்றன. அதிகரித்து வரும் இணைய அச்சுறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்த இந்த முனைப்பு உதவியாக உள்ளதென அவர் கூறியுள்ளார். முன்னதாக நேற்று பிளாக்பெரி லிமிடெட்டின் தலைமை நிர்வாக அதிகாரியும் தலைவருமான ஜான் கே மேத்யூடனான சந்திப்பில் பிரதமர் கலந்து கொண்டார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம், மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM அதிகாரிகளும் உடனிருந்தனர். நாட்டின் ஆற்றல் விநியோகம் இவ்வாண்டு டிசம்பர் வரை நிலையாக இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆற்றல் விநியோகம் ஜூலை வரைக்கும் போதுமானதாக உள்ளதென ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறியுள்ளார். அந்நிய நாடுகளிலிருந்து கூடுதல் எரிபொருள் விநியோகங்களை பெறுவது உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ஆற்றல் விநியோக நெருக்கடி பொருளாதார தொடரில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக போக்குவரத்து துறை சந்தித்துள்ள உயர் செலவால் பொருள் விலையும் விநியோக உத்தரவாதமும் பாதிக்கப்பட்டுள்ளதென டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா கூறினார். தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறை மைனி செயலியை பதிவிறக்கம் செய்ய மலேசியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுமூகமாக செயல்படும் இந்த இலக்கவியல் குடிநுழைவு சேவையின் பயனை பெற மக்கள் அதில் பதிவு செய்து கொள்ளலாம் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடீன் அசித்யூன் இஸ்மாயில் தெரிவித்தார். சிக்கலான அணுகுமுறைக்கு தீர்வாக பல்வேறு முக்கிய செயல்முறைகளுடன் இச்செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயனர்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு மைனிஸ் இலகுவான, விரைவான, பாதுகாப்பான சேவையை வழங்கும் என்றார் அவர். இல்ஹாம் அரச கலை திட்டத்தின் கீழ் 200 மாணவர்களும் அவர்தம் ஆசிரியர்களும் அண்மையில் சிங்கப்பூரில் நடைபெற்ற ரோல்டால் த BFG பன்னாட்டு நாடக அரங்கேற்றத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றனர். ராஜா ஜரீத் சோஃபியா அறவாரியத்திற்கு சிங்கப்பூர் ரெபர்டரி கலையரங்கு இயக்குநர் கௌரவ் கிரிபாலனி விடுத்த சிறப்பு அழைப்பின் பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டதாக சுல்தான் இப்ராஹிம் அதிகாரப்படி முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. இந்நாடகத்தில் பிரிட்டனின் ராயல் ஷேக்ஸ்பியர் நிறுவனத்தைச் சேர்ந்த நடிகர்கள் நடித்திருந்தனர். நாட்டிற்கு வெளியே அந்த புகழ்பெற்ற நாடக நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே இடம் சிங்கப்பூர் என அப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போர் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: உலக சுகாதார அமைப்பு WHO-விலிருந்து விலகுவதாக அர்ஜென்டினா அறிவித்ததை கவனத்தில் கொள்ள அதன் உறுப்பு நாடுகள் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளன. புனோஸ் ஏரஸிடமிருந்து முழுமையான ஒத்துழைப்பு எப்போதும் வரவேற்பதாகவும் அவை தெரிவித்தன. முன்னதாக 79th உலக சுகாதார மாநாட்டில் அமெரிக்காவை பின்பற்றி ஐநாவின் சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதற்கான இந்த லத்தீன் அமெரிக்க நாட்டின் விருப்பத்தை பிற உறுப்பு நாடுகள் பரிசீலிக்க வேண்டியிருந்தது. இந்நிலையில் WHO-வின் பணிகளில் அர்ஜென்டினாவின் முழுமையான ஒத்துழைப்பை அது தொடர்ந்து வரவேற்கும். அதேவேளை இன்றைய சூழலில் வேறு எந்த நடவடிக்கையும் விரும்பத்தக்கது அல்ல என்று முடிவெடுப்பதாகவும் அந்த உலக அமைப்பு தீர்மானித்துள்ளது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் புதிய பரிந்துரைகளை ஈரான் ஆராய்ந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசிம் முனிர் தெஹ்ரான் சென்றடைந்துள்ளார். அவ்விரு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்த இஸ்லாமாபாத் இடைத்தரகராக செயல்படும் வேளை இந்த வருகை ஒரு திருப்பு முனையோ தீர்க்கமான சூழ்நிலையோ அடைந்துவிட்டோம் என பொருள்படாது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பக்காய் தெரிவித்தார். இஸ்லாமாபாத்தில் நடத்தப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நேரடி பேச்சு உட்பட சமரச முயற்சிகள் இதுவரை ஒரு நீடித்த உடன்படிக்கையை எட்ட தவறியுள்ளன. மெக்சிகோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தங்கள் பொருட்களின் மீதான வரிகளை குறைப்பதற்காக ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வணிக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்தியுள்ளன. அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் இந்த விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2010 நடைமுறையில் உள்ள இந்த மேம்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் மெக்சிகோ அதிபர் கிளாடியோ ஷேபம், ஐரோப்பிய ஆணைய தலைவர் எர்சலா வெண்டலையின் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கையெழுத்திடப்பட்டது. பொலிவியாவின் புதிய மிதவாத வலதுசாரி அதிபர் ரோட்ரிகோ பாஸ் பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கானோர் லாபாஸில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் அங்கு கடமையில் இருந்த கழக தடுப்பு படையினருடன் மோதலில் ஈடுபட்டனர். தொழிலாளர் சங்கங்கள் பழங்குடி சமூகங்களின் குறைகளுக்கு தீர்வு காண ரோட்ரிகோ உறுதியளித்துள்ள போதிலும் வணிகங்களுக்கு ஆதரவான இவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து வலுத்துள்ளன. 1980களுக்கு பிறகு நாட்டின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் 6 முன் ரோட்ரிகோ ஆட்சிக்கு வந்தார். விளையாட்டு, 2026 உலகக்கிண்ண செப்பாத்தாக்குற போட்டி. நேற்று தித்திவங்ச அரங்கில் நடைபெற்ற குழு நிலையிலான காலிறுதியில் தேசிய அணி ஜப்பானை 2-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. காலையில் நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தோனேசியாவுக்கு எதிராக தேசிய அணி களம் காணும். இன்றைய ஆட்டத்தில் வென்று தேசிய அணி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றால் இதே அரங்கில் 2024 பெற்ற வெற்றியை மீண்டும் கைப்பற்றி வரலாறு படைக்கும். அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்களின் முதலீடுகளில் வெளிப்படைத்தன்மையும் நிர்வாக முறையும் முக்கியம். ஆற்றல் விநியோகம் போதுமானதாக இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1950 இன்றைய நாளில் HMS மலாயா கப்பலின் மணியை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி தற்போது கிள்ளான் துறைமுகம் என்றழைக்கப்படும் போர்ட் ஸ்வெட்டன்ஹாமில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் அரச கடற்படை சார்பில் தளபதி ஃபோக்னர் அந்த மணியை மலாய் ஆட்சியாளர்களின் நிகாரளியாக வந்திருந்த நெகுருசிமிலான் ஆட்சியாளர் துவங்கு அப்துல் ரஹ்மானிடம் ஒப்படைத்தார். பின்னர் அந்த மணி மலாயா கடற்படையின் சேவையையும் மாண்பையும் எடுத்துணர்த்தும் அடையாளமாக அப்படையிடம் வழங்கப்பட்டது. நாட்டின் கடல் எல்லை பாதுகாப்பையும் தேசிய இறையாண்மையையும் காக்கும் பணியை மலாயா கடற்படை தொடர்ந்து முன்னெடுக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, 2025 எஸ்பிஎம் தேர்வு எழுதி முடிந்து யூபியூ ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்த மாணவர்களுக்கு இடம் கிடைத்தவர்கள் உங்க வீட்டில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துங்க. 2025 எஸ்பிஎம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுள் 169,803 பேருக்கு யூபியூ ஆன்லைன் வாயிலாக பொது உயர்கல்வி கழகங்களில் மேற்கல்வியை தொடர வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நேரம் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். 91,357 மாணவர்களுக்கு பொது பல்கலைக்கழகங்களிலும், 60,947 பேருக்கு பாலிடெக்னிக் கல்வி கழகங்களிலும், 15,844 மாணவர்களுக்கு சமூக கல்லூரிகளிலும், 1,655 பேருக்கு மாறா உயர்கல்வி பிரிவிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த முறை யூபியூ ஆன்லைன் மூலம் 235,480 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் உயர்கல்வி அமைச்சு கூறியிருக்கின்றது. எனவே இதற்கு பிறகு அவங்க அவங்களை முழுமையாக தயார்படுத்தி அந்தந்த உயர்கல்வி பொது கல்வி கூடங்களுக்கு சென்று படித்து கல்வியை நல்ல மாதிரி மேற்கொண்டு அவங்க நினைத்த அந்த துறையில் மிளிர மின்னலின் வாழ்த்துங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
2: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லைங்க.
2: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணம்
1: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க. ஒரு நேயரின் குரல்.
3: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இத்தாலியில் காட்டு மயில்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கின்றது. பொதுவாக மயில் அப்படின்னு சொன்னாலே நம்ம மயில்களை வந்து ரசிப்போம், நமக்கு பிடிக்கும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இத்தாலியில் அந்த பக்கம் இருக்கிற மயில்கள்னால இரண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நன்மை, மற்றொன்று கொஞ்சம் தொந்தரவும் கொடுக்கின்றன. மயில்கள் தொந்தரவு கொடுக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அதாவது இத்தாலியில் இருக்கிற அட்ரியாட்டிக் கடற்கரையோரம் உள்ள ஒரு சிறிய நகர் தான் வந்து புஞ்சா மரினா. இதில் தான் வந்து அதிகமான மயில்கள் இருக்கின்றனவா. ஏறக்குறைய 150 மைல்கள் வந்து அந்த இடத்தில் தற்போது இருக்கின்றது. இங்கே இரண்டு விஷயம். ஒன்று, சுற்றுப்பயணிகள் அந்த இடத்துக்கு வரவங்கள்லாம் மயில்களோடு சேர்ந்து படம் பிடிக்கிறதுக்காக வரதுனால சுற்றுலாத்துறை மேம்பாடுது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மயில்கள் வந்து என்ன செய்யுதுன்னா பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த மயில்கள் கொஞ்சம் சாலை ஓரத்துக்கெல்லாம் வந்தால் வாகனங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்படுது இல்லையா. அப்போ அந்த வாகனத்தில் சில மயில்கள் என்ன செய்கின்றனவா, தன்னுடைய அந்த தேகம் சிறகுகள் இதெல்லாம் பார்க்கறதுக்காக அந்த கண்ணாடியில் போய் நின்று பார்க்குறப்ப அங்கே சேதம் ஏற்படுத்துகின்றன. ஏன்னா கண்ணாடியோட பிம்பம் தெரியும்ல அந்த வாகனத்தோட, அந்த பிம்பத்தில் பார்க்கும்போது அங்கே வாகன சேதம் ஏற்படுது. அப்புறம் அந்த தெருக்கள்லாம் மயில்களோட கழிவுகளை கிடப்பதனால மக்கள் நடமாடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சில மயில்கள் என்ன செய்யுதுன்னா போக்குவரத்துக்கே இடையூறாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ மயில்களின் இனப்பெருக்கத்துக்கு ஏற்ற ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கமாக. அதனால கூடுதல் சிக்கல், ஆண் மயில்கள் வந்து என்ன செய்யணும், அதிகாலையிலேயே தமது துணையை ஈர்க்க உறக்க வந்து அது வந்து அந்த சத்தம் போடுறது. அங்கே இருக்கிறவங்களுக்கு தூக்கமும் இல்லாமல் இருக்கு. இந்த ஒரு சூழலை எப்படி சமாளிக்கிறது, அதாவது மயில்களுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே தருணத்தில் சுற்றியுள்ள சூழலோட அமைதியும் அமைதி காக்கப்படணும். அதனால் அங்குள்ள அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. பொதுவாக பாருங்கள், மயில்களை நம்ம எப்படியெல்லாம் ரசிப்போம், ஆனால் 150 மைல்கள் ஒன்றாக திரண்டு இவ்வளோ சவால்களை கொடுத்தா எப்படிங்க அங்குள்ளவங்க இருப்பாங்க? பிரார்த்திக்கலாம் இந்த மயில்கள் எல்லாம் எப்படியாவது அமைதியாக அந்த பக்கமாக இருக்கணும்னு.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94% விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
3: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
4: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? RTM கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ஒரு சிறிய உதவிதாங்க ஒருவரின் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயமாக மாறலாம். ஆமா, அதுதான் ரத்த தானம். ஒரு ரத்த தானம் மூன்று உயிர்களை வரை காப்பாற்ற முடியும் என்பது நமக்கு தெரியும். நாம் சில நிமிடங்கள்ல ஒதுக்கும் நேரம் யாரோ ஒருவரின் குடும்பத்திற்கு அது நம்பிக்கையாக மாறலாம். எனவே ஒருவேளை நீங்க இன்று ரத்தம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான். காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ பெருமாள் ஆலயம் பூச்சம் பொட்டானா அங்க இந்த ரத்த தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க தாராளமாக சென்று அங்க ரத்த தானம் செய்யலாங்க. உங்களுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒருவரின் இதய துடிப்பை தொடர செய்யலாம். அன்பை பகிர வாருங்கள், இணைந்து உயிர்களை காப்போம். இன்று நீங்கள் ரத்த தானம் செய்ய நினைத்தால் தாராளமாக காலை 9 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ பெருமாள் ஆலயம் பூச்சம் பொட்டானாவில் ரத்த தான முகாமில் நீங்களும் கலந்து கொண்டு ரத்தம் கொடுக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறும் ஈரார் 26 தேசிய நுட்ப திறன்கல்வி டிவி டால் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும்படி துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமாத் சயித் ஹமிடி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஜூன் 5 முதல் 7 வரை காலை மணி 9 முதல் இரவு 10 வரை அந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை தொடங்கி மாத இறுதி வரை மேற்கொள்ளப்படவுள்ள ஹஜ் பெருநாள் சோதனை ஆப்ஸ் HRAAவின் போது சாலை போக்குவரத்து துறை JPJ திருகுருதி ட்ரோனை பயன்படுத்த அதிகரிக்க உள்ளது. அதிக விதிமீறல்கள் நிகழும் பகுதிகளில் 6 திருகுருதிகள் பயன்படுத்தப்படும் என JPJ துணை தலைமை இயக்குநர் டத்தோ ஜஸ்மானி சபாவி கூறினார். மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிப் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹலால் சான்றிதழ் விண்ணப்ப காலகட்டத்தை குறைக்க இலக்கிட்டுள்ளது. மை ஹி ஹலால் 2.0 முறை அறிமுகப்படுத்தப்படுவதன் மூலம் இந்த இலக்கு அடையப்படும் என ஜாக்கிம் தலைமை இயக்குநர் டாக்டர் சிராஜுடீன் சுஹாய்மி தெரிவித்தார். மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM 2010 முதல் இவ்வாண்டு ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் 4107 கள்ளக்குடியேறிகளையும் 316 கடத்தல்காரர்களையும் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தடுத்து வைக்கப்பட்ட கள்ளக்குடியேறிகளில் 1932 பேர் மியான்மர் நாட்டவர், 1727 பேர் இந்தோனேசியர்கள், பிலிப்பீன்ஸ் நாட்டவர் 180 பேர். பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் இபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த உதவும் தடுப்பூசி உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது சில மாதங்களில் தயாராகிவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா கலிபோர்னியாவில் மக்கள் அடர்த்திமிக்க பகுதியில் ரசாயன கொள்கலன் கசிந்துள்ளதை தொடர்ந்து நச்சு புகை வெளியேறியது. அந்த கொள்கலன் வெடிக்கும் ஆபத்து உள்ளதால் அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு. இத்தாலி சீரி ஆ கார்பந்து. ஃபியோரென்டினாவுக்கும் அத்லாண்டாவுக்கும் இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் எண்ணிக்கையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர்